வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெட்ஸிலும் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 26 நாள், பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 30 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 13 தேதி புதன்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் இனியதொரு மகிழ்வான நன்னாளாக அமையட்டும். நேரம் 5:57.

0: கேட்கலாம் 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. திருப்பத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்கு உயர்நீதிமன்றம் தடையை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் இதுவரை 15 பேரை கைது செய்துள்ளனர். கோடை விடுமுறை, முகூர்த்த நாட்கள், வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது.

0: திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமை தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணியை குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் வென்றது. வாவுசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:02. குரல் நெறி அறத்துப்பால் அதிகாரத்தில் வான் சிறப்பு அதிகாரத்தின் 15வது குரல் டாக்டர் மு. வரதராசனார் அவர்கள் தெளிவுரையுடன். கெடுப்பதும் கெட்டார் சார்வாய்மற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இதற்கான விளக்கம், பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை, மழையில்லாமல் வளம் கெட்டு நொந்து துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும். குரல் நெறி கேட்டீர்கள். வான் சிறப்பு அதிகாரத்தின் 15வது குரல் டாக்டர் மு. வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் கேட்டோம்.

0: மைண்ட் என்பது மூளை செயல்பாடுகளின் தொகுப்பு. ஆனால் நமது பாரம்பரியத்திலேயோ மனம் என்பது உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடைப்பட்டதும் இருபுறமும் இணைக்கப்பட்டதுமான ஒரு பாலம். கண்கள் காண்பதை மனம் பொருள்படுத்துகிறது, காதுகள் கேட்பதை மனம் இசையாகவோ இறைச்சலாகவோ மாற்றுகிறது. மூளை ஒரு கணினி எனில் மனம் அதன் இயக்கு மென்பொருள். மென்பொருள் சிதைவுற்றால் கணினி எவ்வளவு நவீனமானதாயினும் பயனற்று போகிறது. அதேபோல உடல் எவ்வளவு வலிமையானதாயினும் மனம் சிதைவடைந்தால் அந்த உடலே பெரும் சுமையாகிறது. நாம் எதன் மீது விருப்பம் கொள்கிறோமோ அது இன்பம் தந்தாலும் அதை இலக்க நேரிடும்போது துன்பம் தருகிறது. இந்த பற்றுதல் ஒரு வலையாக வேலை செய்கிறது. செல்வத்தின் மீது பற்று, புகழின் மீது பற்று, உறவின் மீது பற்று, உடல் மீது பற்று, இவையெல்லாம் மனத்தை கட்டி அதை தாழ்வுறச் செய்கின்றன. நமக்கு பிடிக்காதவற்றைக் கண்டு நாம் கொதிப்பது மனதை மேலும் குரூரமாக்குகிறது. வெறுப்பு நமக்குள் நச்சாக சுற்றுகிறது. அவனை பழிவாங்க வேண்டும், அவள் வெற்றி கண்டதை என்னால் தாங்க முடியவில்லை, இவையெல்லாம் மனதின் காயங்களை ஆழமாக்கும். பகைவர் நமக்கு வெளியே இருப்பதாக நினைக்கிறோம், உண்மையில் பகைவர் நமக்குள்ளேயே இருக்கும் இந்த வெறுப்புணர்ச்சிதான். உண்மையில்லாததை உண்மையென நினைப்பதே மயக்கம். நாம் நிலையற்ற பொருள்களை நிலையானவை என்று நம்பும் மயக்கம் நமக்கு நாமே கதைகளை சொல்லிக் கொள்ளும் மயக்கம். நான் எனும் உணர்வு இருப்பதனால்தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆனால் இதே நான் தன்னை மிகப்படுத்திக் கொள்ளும் போது அது அகங்காரமாகிறது. எனக்கு தெரியும், நான் தான் பெரியவன், என்னை யாரும் மிஞ்ச முடியாது. இவை அகங்காரத்தின் குரல்கள். இந்த செருக்கு நம்மை சிறியவனாக்குகிறது. அச்சம் என்பது உயிரின் மிக அடிப்படையான உணர்வு. ஆனால் அது கட்டுக்கடங்காமல் போகும்போது மனதை முடக்கிவிடுகிறது. விருப்பு, வெறுப்பு, மயக்கம், அகங்காரம், அச்சம், துரோகம், பொய்மை ஆகியன மனதின் மேன்மைக்கு பெரும் தடைகள். இவற்றை வெல்வதே மேன்மைப்படுதலின் முதல் படிக்கட்டு. மனம் மேன்மைப்பட பல்வேறு வழிகள் உள்ளன. இசை நுகர்வு, இலக்கிய வாசிப்பு, தியானம், யோகம், வழிபாடு, கலைகள் என பற்பல நல்ல வழிகளை மனதை மேம்படுத்த நம்மிடம் உண்டு. நவீன வாழ்வு அதற்கு நேரெதிர் திசையில் நம்மை செலுத்தி கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் நமது கவனம் சிதறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நொடியில் மனம் ஒரு செய்தியிலிருந்து மற்றொன்றுக்கு தாவுகிறது. இவை நம் கவனத்தை 15 வினாடிகளுக்கு கட்டி போடுகின்றன. நீண்ட நேரம் ஒன்றில் கவனம் செலுத்தும் திறனை இவை அழித்துவிட்டன. இதனால் மனதின் ஓர்மை நிலை குலைந்து மேன்மைப்படுவது அரிதாகிறது. மனம் மேன்மையானால் நம் வாழ்வும், நம்மை சுற்றியுள்ளவர் வாழ்வும், சமூகத்தின் வாழ்வும் மேன்மையுறும். வள்ளுவர் ஒரு மாபெரும் உளவியலாளர். அவர் மனதின் ஆழத்தை அறிந்தவர். மன தூய்மையை பல குரல்களில் சுட்டுகிறார். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. மனதின் குற்றமில்லாதவனாக இருப்பதே அறம், மற்ற அனைத்தும் ஆரவாரம் என்கிறார். இதில் மாசு என்பது பொய், பொறாமை, வஞ்சனை, காமம், குரோதம், பொதுவாக இவற்றையே குறிக்கிறது. மனது மேம்பட இவற்றையெல்லாம் கலைந்து இன்னும் இன்னுமாய் மனிதர்களாக மேம்படுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா. பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். அடுத்த நிகழ்ச்சி
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:15. காலை தென்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் கோவை சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.

காலை சென்ற நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 6:25:50. நிகழ்ச்சியில் அடுத்து TM சௌந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்

0: பேச இருக்கிறாங்க மாஸ்டர் பி இளஞ்செழியன். காலையில் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் சிறுபாணி சாரல் கேட்கலாம். 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கியச் சோலை நான்மடிக்கடிகை நவிழும் வாழ்வியல் சிந்தனைகள் உரை வழங்குபவர் ஆ சுமதி அவர்கள். தொடர்ந்து நித்யா அவர்கள் வழங்கும் கவிதைகள் கேட்கலாம். பகல் 12:00 சிங்கப்பின்னே நிகழ்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடன் நேர்முகம். 1:00 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் மணி ஒன்று மலர் ஒன்று. 2:30 ஊர்ப்பர்த்திலே நிகழ்ச்சியில் மரபு தொட்டிக்கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெலகோவில் பகுதியில் தீர்த்தம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்பிரமணியன் அவர்களுடன் நேரலை. 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். பகுதி 4:15 காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களோடு மயிலிருக்கு நேர்களை இன்னைக்கு நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

இனி கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்திலிருந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. இன்று லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இன்று இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரைகள். கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால்

0: ஐந்து மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்க வேண்டும். கோயமுத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் மிதமான மழையுடன் 4 முதல் 12 கிலோமீட்டர் வரை காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழையுடன் இடி, மின்னல் மற்றும் அதிக காற்று எதிர்பார்க்கப்படுவதால் பயிர்கள் மற்றும் கால்நடைகளை பாதுகாக்க தகுந்த முன்னேற்பாடு செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்கே கோடை உழவை மேற்கொள்ள வேண்டும். கரும்பு சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, மழை எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பு பயிருக்கு நீர் பாய்ச்சுவதை தள்ளி போட வேண்டும் அல்லது மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து நீர் பாய்ச்ச வேண்டும். குருத்து மாவு பூச்சி தென்படி இமிட்டோக்ளோபரிட் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, தற்போதைய வானிலையில் காய்கறி பயிர்களில் சிலந்தி பூச்சி தாக்குதல் வர வாய்ப்புள்ளது. எனவே அடிக்கடி கண்காணித்து ப்ரோ பார்க்கயிட் மருந்தினை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தெளிக்க வேண்டும். வாழை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, இடி, மின்னல் மற்றும் அதிக காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 7 மாத வயதுடைய வாழைகளுக்கு சரியான முட்டு கொடுத்து சாயாமல் பாதுகாக்க வேண்டும். வாழையில் வாடல் நோய் மேலாண்மை செய்ய ட்ரைகோடர்மா விருடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும். மா சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் மாவில் ஆந்தக்னோஸ் நோயை மேலாண்மை செய்ய டெபுகனோசோல் அல்லது ட்ரைஃப்ளாக்சிஸ்ட்ரோஃபின் மருந்தை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னை மரத்தை சுற்றி உள் உட்சாய்வு வட்ட வடிவ பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர் பகுதிகளில் சேமிக்க முடியும். அதிக வெப்பநிலை காரணமாக ரூகோஸ் வெள்ளை ஈ தாக்கம் அதிகரிக்கிறது. ரூகோஸ் சுருள் ஈ மேலாண்மை செய்ய வேண்டும். கால்நடைகள் வைத்திருப்போரின் கவனத்திற்கு, கால்நடை கொட்டகைகளை சரியான காற்றோட்டம் இருக்குமாறு அமைக்க வேண்டும். இதனால் கால்நடைகளை வெப்ப அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கலாம்.
1: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைக்கால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்து ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான 2 பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவோம். ஒன்று இட வசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். 2வது இட வசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். 3வது, இந்த கூரையில் நம்ம

0: என்ன பண்ணலாம், வெய்ய காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டியே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம், அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரிப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ளே என்ன பண்ணலான்னா பறவை மாடுகளுக்கு முக்கியமாக பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால் வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியாக மாடுகளை மேலே படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமாக விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனால் அந்த வெப்ப காலத்தில் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும். இரவு நேரம் உட்பட தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீற்று அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் இது மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி எக்காரணத்தை கொண்டு வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறத கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னன்னா நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது ஒரு 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகால பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைகால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வோமாக. நன்றி.
1: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர், எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 ஜிகாவாட் என்ற அளவிலிருந்து 288 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாகவும், இது 280

0: சதவீத வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையுமின்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. நடந்து முடிந்த தேர்தலில் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவுடன் தாவேகா ஆட்சி அமைத்தது. இன்றைக்குள் சட்டப்பேரவையில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து இன்று நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் பேரவையில் முன்மொழிவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவுக்கு 120 உறுப்பினர்களின் ஆதரவு இருந்த நிலையில் திருப்பத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த தடையை எதிர்த்து திரு சீனிவாச சேதுபதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். தற்போது தாவேகா அரசுக்கு 119 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் திரு எஸ்பி வேலுமணி, திரு சி வி சண்முகம் உள்ளிட்ட அஇஅதிமுகவின் ஒரு பிரிவினர் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சந்தித்திருப்பது அரசியல் நாகரிகத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தம்மை முதலமைச்சர் சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின் போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேச உள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சியை 5 நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி நாளை தொடங்க உள்ள நிலையில் பல்வேறு வண்ண ரோஜா மலர்களால் விதவிதமான வடிவங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோடை சீசனான மே மாதத்தில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, பழக்கண்காட்சி மற்றும் மலைப்பயிர்கள் கண்காட்சி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நாளை உதகை ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. இதைத் தவிர ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உட்பட பல்வேறு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் நடைபெற்ற ரோஜா கண்காட்சியை 30,000 சுற்றுலா பயணிகள் கண்டு களித்த நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் விமர்சையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் கடந்த 4 நாட்களாக சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. யானைகள் இடம்பெயர்ந்துள்ளதால் இன்று முதல் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும். பல்வேறு சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக அமைந்துள்ளது. வனத்துறையினரின் அனுமதி பெற்று செல்லக்கூடிய பேரிஜம் ஏரியில் கடந்த 4 நாட்களாக யானைகள் நடமாட்டம் இருந்ததால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. தற்பொழுது காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து காட்டிற்குள் சென்றதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் பேரிஜம் ஏரி பகுதிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு இயல்பான வெப்பநிலையே தொடரும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டம்

0: காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழை காரணமாக கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வெள்ளியங்கிரி மலையேற்றம் இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அமைந்துள்ள பூண்டி வெள்ளியங்கிரி மலைக்கு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் தற்போது தொடர் மழை பெய்து வருவதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: இருவரி செய்திகள். உகாண்டா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யொவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. வங்கிகள் முறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் மும்பை சர்வோதயா கூட்டுறவு வங்கியின் உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் கொறடாவாக திரு சபரிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். கோடை விடுமுறை முகூர்த்த நாட்கள் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமை தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 32 பள்ளிகளின் 415 வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்டங்களில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் உத்தரவிட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வடக்கலூர் பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி மிருணாளினி ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக் கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்தது. 169 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 ரன்னும் வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்னும் எடுத்து அந்த அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்டர் காஷி அணிகளுக்கிடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. வஉசி துறைமுக ஆணையக் கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:55. திரைப்பட பாடல் கேட்கலாம். கல்லுக்குள் ஈரம் படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, குட் மார்னிங் கோயம்புத்தூர். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இணைஞ்சிருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் பேக் டு பேக் மூணு சூப்பரான பாடல்கள் நாம் கேட்டோம். நாம் கேட்ட முதல் பாடல் புது பாடகன் படத்திலிருந்து எஸ் தானு எழுதி இசையமைத்தது, எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. அடுத்த பாடல் மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா கே ஜே எஸ் தாஸ் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். இப்போ கேட்ட இந்த பாடல் மௌனராகம் படத்திலிருந்து இசை இளையராஜா எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வாலி. பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் டெய்லியும் உங்களுக்கான ஒரு க்வெஸ்டின் இருக்கும். இன்றைக்கான க்வெஸ்டின், வீலர் தீவு யாரை கௌரவிக்கும் வகையில் 2015 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, அந்த பெயர் என்ன அப்படிங்கிறதா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை நீங்கள் ஃபேஸ்புக்கில் சொல்லலாம், 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் நீங்கள் சொல்லலாம். க்வெஸ்டின் இன்னொரு டைம், வீலர் தீவு வீலர் ஐலாண்ட் யாரை கௌரவிக்கும் வகையில் 2015 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, என்ன பெயர்? நேர்களை, இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:30 கோடைக்காலத்தில் வெயில் மற்றும் அனல் காற்றினால் ஏற்படும் மாற்றம் குறித்து உரை வழங்குகிறார் மண்டல வானிலை மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி தொடர்கிறது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்ற நிலையிலும் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. அம்மாநில முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களை புதுதில்லியில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தனித்தனியாக சந்தித்து கேரள முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சர் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அனைத்து மாவட்ட காவல் ஆணையர்கள், கண்காணிப்பாளர்கள், ரயில்வே காவல்துறை

அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான ஆட்சி அமைந்துள்ள நிலையில் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல் வன்முறை தொடர்பான வழக்குகளில் இறுதி அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அவை குறித்து மீண்டும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர், எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 GW என்ற அளவிலிருந்து 288 GW அதிகரித்துள்ளதாகவும், இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையுமின்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின் போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3 நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மக்கள் மாளிகையில் காலை 9:45 அளவில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. அமைச்சர்களாக பிஜேபியைச் சேர்ந்த திரு நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு மல்லாடி கிருஷ்ணாராவும் பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 உயிரிழந்தனர், 15 காயமடைந்தனர். அந்த பகுதியில் மத வழிபாட்டிற்காக 300 மேற்பட்டோர் திரண்டிருந்த நேரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் சுவர் இடிந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்று அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யொவேரி முசேவேனி 7 முறையாக அதிபர் பதவியேற்றுக் கொண்டார். தலைநகர் கம்பாலாவில் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் திரு யொவேரி முசேவேனி 70% அதிகமான வாக்குகளை பெற்று சாதனை படைத்தார். அவர் வரும் 2031 வரை அதிபர் பதவியை வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடு ஒன்றில் அதிக காலம் அதிபர் பதவியை வகித்தவர் என்ற பெருமையை திரு யொவேரி முசேவேனி பெற்றுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 பயணமாக இன்று சீனா செல்கிறார்.
தலைநகர் பெய்ஜிங் செல்லும் அவர் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை

0: நடத்துவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக பேச்சுகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 2017 பின்னர் அமெரிக்க அதிபர் ஒருவர் சீனா செல்வது இதுவே முதல் முறையாகும். திருப்பூர் ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவர் திரு சக்திவேல் தலைமையிலான குழுவினர் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இந்த குழுவினரின் சந்திப்பில் தாம் கலந்து கொண்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சருடனான சந்திப்பின் போது பருத்தி இறக்குமதி மீதான சுங்கவரி மற்றும் அதன் தாக்கம், ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை துறையில் ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து அந்த குழுவினர் விவாதித்ததாகவும் அதில் அவர் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் தற்காலிக மதிப்பீடு மற்றும் 4வது காலாண்டிற்கான ஜிடிபி மதிப்பீடுகளை வெளியிடும் தேதியை ஜூன் 7 மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. ஏற்கனவே மே மாதம் கடைசி வேலை நாளில் இந்த மதிப்பீடுகள் வெளியிடப்பட்டு வந்த நிலையில் தேசிய புள்ளி விவரங்கள் துறை ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாய்வு மேற்கொண்டு தற்போது இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக புள்ளியியல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜிடிபி குறித்த தரவுகளின் உச்சவரம்பு, நம்பகத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கடுமையான வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாநிலத்தின் எல்லைப்பகுதி மாவட்டங்களில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளிலும் 45 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பார்மர் மாவட்டத்தில் மிக அதிகபட்சமாக 48.3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி 82 வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக்கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 5 விக்கெட் இழப்பிற்கு 168 எடுத்தது. 169 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ஆட்டமிழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 வாஷிங்டன் சுந்தர் 50 எடுத்து அந்த அணியை வெற்றிக்கு வழிவகுத்தனர். ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்றகாஷி அணிகளுக்கிடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. உஸ்பெகிஸ்தானில் நடைபெறும் 17 ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். 75 எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் கொரியாவின் ஷியூக்மின் லீயை 5-0 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். மகளிர் பிரிவில் 8 இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி தொடர்கிறது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் 3 பயணமாக இன்று சீனா செல்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: 7:25 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இருந்திருக்கிறோம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையின் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. கேட்டிருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. சென்னை மெட்சனிலிருந்து வந்திருக்க வெதர் ரிப்போர்ட். கோயம்புத்தூர் இன்றைக்கு அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், நீலகிரியில் அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலத்தில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக

36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சென்னை மெட்சன்னிலிருந்து வந்திருக்க வானிலை நிலவரம். நம்மளோட ஷோல இன்னைக்கு உங்களுக்காக கேட்டிருந்த குவஸ்டின், வீலர் தீவு யாரை கௌரவிக்கும் வகையில் 2015 ஆம் ஆண்டில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, அதன் பெயர் என்ன பெயர் அப்படிங்கிறத இதற்கான சரியான பதிலை நீங்கள் ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப்பில் சொல்லலாம்.

0: கேட்ட பாடல் அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து இசை இளையராஜா, இளையராஜா ஜென்சி அந்தோணி பாடியது, பாடலாசிரியர் பஞ்சார் நச்சலம். இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். கோடை காலத்தில் வெயில் மற்றும் அனல் காற்றினால் ஏற்படும் மாற்றம் குறித்து உரை வழங்குகிறார் மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்கள்.
2: மார்ச், ஏப்ரல், மே மாதங்கள் கோடை காலமாகும். இக்காலத்தில் வெப்பம் படிப்படியாக உயரும். வெப்பத்தின் தாக்கம் மக்கள், வனவிலங்குகள், பறவைகள், தாவரங்கள் என உயிரினங்கள் அனைத்தையும் வெகுவாக பாதிப்புள்ளாக்குகிறது. இவ்வாண்டு 2026 அக்னி நட்சத்திரம் மே 4 தேதி துவங்கி 28 தேதி வரை நீடி

உருவாக்கம், மக்கள், வனவிலங்குகள், பறவைகள், தாவரங்கள் என உயிரினங்கள் அனைத்தையும் வெகுவாக பாதிப்புள்ளாக்குகிறது. இவ்வாண்டு 2026 அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதி துவங்கி 28ஆம் தேதி வரை நீடிக்கும் என கூறியுள்ளார்கள். தமிழகத்தில் ஏப்ரல் மாதத்தில் வெப்ப உயர்வுகளை அறிந்து கொள்வோம். மே மாதம் மேலும் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். வெப்ப உயர்வால் ஏற்படும் முக்கிய நிகழ்வுகள் காட்டுத்தீ, வனவிலங்குகள் இடம்பெயர்தல், சேதப்படுத்துதல், மக்கள் நலம் பாதிப்பு, வறட்சி ஆகியவற்றை குறிப்பிடலாம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கோடை காலங்களில் இலைகள் காய்ந்து விழுந்து விடுகின்றன. ஒன்றுடன் ஒன்று உராய்ந்து காட்டுத்தீ உருவாகிறது. வெப்ப அலைகளால் ஏற்படும் நிகழ்வுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் தொடர வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன் மதுரைக்கு அருகில் கொடைக்கானலுக்கு இடைப்பட்ட மலைப்பகுதியில் திடீரென்று காட்டுத்தீ ஏற்பட்டது. மலையேறிய ஆர்வலர்கள் மலையிலிருந்து கீழே இறங்கும் நேரம் காட்டுத்தீ பரவியது. அவர்களுக்கு இது தெரியாது. காட்டுத்தீயில் உருகி இறந்தார்கள். மலையேற வனத்துறையினரின் அனுமதி பெற வேண்டும். இயற்கையோடு நாம் விளையாட முடியாது. பாதுகாப்பு நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கைகள் அனைவரின் ஒத்துழைப்பால்தான் உயிர் சேதங்களை தவிர்க்க முடியும். சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகளில் அனுமதியின்றி தங்குபவர்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகிவிடுகிறது. உலகில் காடுகள் பரப்பளவில் அதிகமுள்ள 10 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இந்தியாவில் 20% பரப்பு காட்டுப்பகுதிகளாகும். 65 மில்லியன் ஹெக்டேர் நிலத்தில் பற்றவைக்கு உதவும் மரங்கள் உள்ளன. காடுகள் முழுவதும் வறண்டு காய்ந்த சருகள் 2 அடி உயரத்துக்கு மேல் வளர்ந்த நிலையில் மரத்தில் காய்ந்த இலைகள் வெப்பக்காற்றால் உராயும் போது தீ ஏற்பட வாய்ப்புள்ளது. ஊசி இலை மரத்தின் இலைகள் அமிலத்தன்மை கொண்டவை. இதுவே தீ வேகமாக பர வாய்ப்புள்ளது. ஓடைகள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள் வற்றிவிடுகின்றன. கோடைகாலத்தில் முளைத்துள்ள காய்ந்த புல்வெளிகள் தீயை மேலும் பரவச் செய்யும். இமாச்சல பிரதேசத்தில் பெரும்பாலும் மக்களின் வாழ்வாதாரம் காடுகள். விவசாயம், கால்நடைகள் வளர்ப்பு, மீன்பிடிப்பு தொழில்கள் இவை அனைத்தும் காட்டை சார்ந்துள்ளது. சுற்றுலா பயணிகளால் காட்டுக்குள் தூக்கி எறியப்பட்ட கண்ணாடி பாட்டில்களினால் சூரிய ஒளிக்கதிர்கள் பட்டு ஒளி குவிவதன் மூலம் காட்டுத்தீ உருவாக வாய்ப்புள்ளது. கோடைகாலத்தில் வெப்பத்தின் தாக்கத்தால் வனவிலங்குகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகிறது. குறிப்பாக யானைகள் குடிநீரின் தேவைக்காக நீரை தேடி அனைத்து கிராமப்பகுதிகளிலும் தெருக்களிலும் கூட்டம் கூட்டமாக வர துவங்குகிறது. பசியின் தாக்கத்தால் தும்ச செய்து விடுகிறது. வாழை மரங்கள் சாய்க்கப்படுகின்றன. வாகன ஓட்டிகள் எச்சரிக்கப்படுகிறார்கள். வனப்பகுதிகளில் தொட்டிகளில் நீர் நிரப்பப்படுகிறது. யானைகளின் தேவைக்கேற்ப நீர் இல்லாததால் சீற்றம் காரணமாக அலைந்து திரிகிறது. யானைகள் ஒரு நாள் குறைந்தது 18 முதல் 26 கேலன் வரை நீரை குடிக்கும். வனவிலங்குகளால் கோவையில் அதிகம் பாதிக்கப்படும் பகுதிகள் குழுவம்பட்டி, மூலப்பாளையம், காரவடை, மேட்டுப்பாளையம், சிறுமுகையாகும். 2026ஆம் ஆண்டு இந்திய வானிலைத்துறை கோடைகால முன்னறிவிப்பு செய்துள்ளது. இவ்வாண்டு 15 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் வெப்ப அலையின் தாக்கம் நிலவும் என எச்சரித்துள்ளார்கள். முந்தைய ஆண்டுகளை விட 2 மடங்கு அதிகம் என கூறியுள்ளார்கள். இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் கிளைமட்டாலஜி வெப்ப அலை பற்றி ஆய்வு செய்துள்ளார்கள். இரவில் அதிக வெப்பம் நிலவும் பகுதிகளின் எண்ணிக்கை இந்தியாவில் அதிகரித்துள்ளது என அறிவித்துள்ளார்கள். சென்னையில் கட்டிட பரப்பு 74% உள்ளது. நகர்ப்புற வெப்பத்தினால் இரவு நேரங்களின் வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. வறண்ட பகுதிகளில் ஈரப்பதம் 10% வரை அதிகரித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகள் நிலவும் ஈரப்பதமானது வெப்பத்தால் ஏற்படும் தாக்கத்தினால் வெகுவாக மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். வெப்பலை வீசும் நாட்கள் அதிகரித்துள்ளது. நாட்டில் 85% மேற்பட்ட மாவட்டங்கள் வெள்ளம், வறட்சி, புயல், வெப்ப அலைகளால் பாதிப்புக்குள்ளாகிறது. வெப்ப அலையின் நீண்ட நேரம் வேலை செய்யும் போது அதிக வியர்வை, பலவீனம், தலை சுற்றல், குமட்டல், தலைவலி, வெப்பச்சோர்வு ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக அம்மை நோயால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே மக்கள் இளநீர், வெள்ளரிக்காய், குடிநீர், தர்பூசணி போன்ற குளிர்சார்ந்த பழங்கள் பானங்களை அருந்த வேண்டும். காலை 11 மணி முதல் 4 மணி வரை வெளியில் செல்வதை முடிந்தவரை தவிர்க்கவும். தினமும் வெப்ப அலை, அதிகபட்ச வெப்பம் பற்றிய வானொலி செய்தி பத்திரிகைகள் மூலமாக வரும் செய்திகளை தெரிந்து கொள்வது நல்லது. பருத்தி ஆடைகள் உடுத்துவது நல்லது. வெப்ப அலை என்பது மக்களின் உயிர் வாழ்வாதாரம், சமூக பாதுகாப்பு ஆகியவற்றை இணைத்த பிரச்சனையாகவும் உருவாகி வருகிறது.
அதிகமாக

0: மரங்கள் நட வேண்டும். ஆகவே வெப்ப அலை காலங்களில் தக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம்.
1: இதுவரை கோடை காலத்தில் வெயில் மற்றும் அனல் காற்றினால் ஏற்படும் மாற்றம் குறித்து மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள்.
2: கேட்டிருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு கேட்டிருந்த க்வெஸ்டின், வீலர் தீவு யாரை கௌரவிக்கும் வகையில் 2015 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்கோம். பதில் சொன்ன நேயர்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தென் பொன்முடி மணிகண்டன், அலிநகரம் எஸ் மகாதேவன், மயிலை பட்டாபி, உமா கணேஷ், சிறுமுகை மகேஸ்வரி, கனகராஜ், இந்து, மலீஸ்வரன், அபி, மூக்குனூர்லேருந்து யதுநந்தனன், ஆனந்தன், அஜய், ரோசையா, அரக்கோணம் பகுதியிலேருந்து சண்முகானந்தம், இவங்களா ஃபேஸ்புக்கில் பதில் சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் பதில் சொன்ன நேயர்கள் கோணமலை ஆனந்தன் அண்ட் மூக்குனூர் பூபதி, ராஜேந்திரன், பிரமீலா, சென்னை அந்தோனிராஜ், சென்னையிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன், போத்தனூர் ரயில் ரங்கன், கோவை மாவட்டம் ஒன்னிப்புதூர் ரங்கசாமி, வீரதுரை, அரியலூர்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், அவினாஷி, பிரபு, தேவி, ஸ்ரீசாய், திருப்பூர் வெள்ளியங்காடு, கீர்த்தி, மகேஸ்வரி, ஹரீஷ் பதில் சொல்லியிருக்காங்க. தொட்டம்பாளையம் ரவி, செல்வி, ராமகிருஷ்ணன், கொழுமுகொண்டான், பீடம்பள்ளி, வாசுதேவன், ராபர்ட் திரவியம் பட்டுக்கோட்டையிலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகாநகர், என் பார்வதி, கணபதி, கோயம்புத்தூர்லேருந்து கஞ்சப்பட்டி ஆர்கே, சண்முகானந்தம், நங்கவல்லி, ராஜாராம், கனக்கம்பாளையம், பாலசுப்ரமணியம். இனி கேட்கலாம்.
3: குட் மார்னிங் மக்களே, இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM கொஞ்சம் கிழி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரொம்ப ஸ்மார்ட்டா கியூட்டா சார்மிங்கா ஒரு குட்டி பையன் வந்து உட்கார்ந்துருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: குட் மார்னிங்.
5: குட் மார்னிங். இளஞ்செழியன்.
4: இளஞ்செழியன், ரொம்ப அழகா இருக்கு உங்க பேரு. ஸ்கூல் போறீங்களா?
5: போறோம்.
4: எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
5: UKG.
4: உங்க ஸ்கூல் பேர் என்ன?
5: காப்ரேஷன் மீரி ஸ்கூல்.
4: சமத்தா போயிருவீங்களா? அழாம போவீங்களா ஸ்கூலுக்கு?
5: அழகாம போவேன், ஸ்கூல் போறது பிடிக்கும்.
4: அப்படியா? ஏன் பிடிக்குது ஸ்கூல் போறதுக்கு? நிறைய பசங்களுக்கு வீட்ல விளையாட தானே பிடிக்குமா?
5: ஸ்கூல் போனா ரொம்ப விளையாடலாம், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க, ஜாலியா விளையாடலாம், அதனால ஸ்கூல் போவேன், ஸ்கூல் போறது பிடிக்கும்.
4: வெரி குட். ஓகே, இளஞ்செழியனோட அம்மா பேர் என்ன?
5: அம்மா பேரு தமிழ் செல்வி, அப்பா பேரு பூமிநாதன்.
4: உங்க தாத்தா பாட்டி எல்லாம் எங்க இருக்காங்க?
5: கொடைக்கானல்ல.
4: நீங்க கொடைக்கானல் போயிருக்கீங்களா?
5: போயிருக்கோம்.
4: எப்ப போனீங்க?
5: கொஞ்ச நாளைக்கு முன்னாடி.
4: கொடைக்கானல் எப்படி இருக்கும்?
5: கொடைக்கானல் போனா குளிரும்.
4: அப்படியா? ஸ்வெட்டர் எடுத்துட்டு போயிருவீங்கல்ல நீங்க?
5: போயிருவோம்.
4: ஆஹா, வேற என்னெல்லாம் பாத்திருக்கீங்க கொடைக்கானல்ல?
5: கேரட் இருக்கும், பெரிய பெரிய மலை இருக்கும், குளிர்கிட்டே இருக்கும், அப்பப்ப மழை பெய்யும், ஜில்லுன்னு இருக்கும்.
4: அப்படியா? இவ்ளோ இருக்குமா கொடைக்கானல்ல?
5: ஆமா.
4: உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
5: ரொம்ப பிடிக்கும்.
4: ஏன் பிடிக்குது?
5: தாத்தா பாட்டி இருக்காங்க,
4: அதனாலயா?
5: ஆமா.
4: ரொம்ப அழகா பேசுறீங்க செழியன். சரி, இன்னைக்கு செழியன் எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
5: நான் திருக்குறள் சொல்றேன்.
4: சொல்லுங்க.
5: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உடுத்த

0: ரொம்பவே சொன்னீங்க திருக்குறள் கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. செழியனுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்கூல்ல?
1: 5 ஃப்ரெண்ட்ஸ்.
0: யார் யாரு?
1: கண்ணா, தஸ்வந்த், தன்னியா, ஸ்ரீஹரிணி, தர்ஷா.
0: ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து ஸ்கூல்ல என்ன பண்ணுவீங்க?
1: விளையாடுவேன்.
0: என்னென்ன விளையாட்டு எல்லாம் விளையாடுவீங்க?
1: பால் தூக்கி போட்டு விளையாடுவோம்.
0: சமத்தா இருக்கீங்கல்ல,

0: நீங்க பெரியவங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகணும்?
1: போலீஸா?
0: எதுக்கு?
1: படிச்சு வேலை பார்க்க. திருநெல்வேலிங்களை பிடிக்க.
0: உங்களுக்கு அதனால ரொம்ப பிடிச்சிருக்கா?
1: ஆமா பிடிச்சிருக்கு.
0: சரி, உங்களுக்கு எந்த சூப்பர் ஹீரோ எல்லாம் ரொம்ப பிடிக்கும்?
1: ஸ்பைடர்மேன்.
0: அடே, ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுவாங்க?
1: ஜம்ப் பண்ணுவாங்க, வெப் ஓடுவாங்க.
0: அதனால பிடிக்குமா?
1: அதனால பிடிக்கும்.
0: ரொம்ப அழகா பேசுனீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு FM சார்பா வாழ்த்துக்கள்.

0: கேட்ட பாடல் உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திலிருந்து டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்தது, எஸ்பி பாலசுப்ரமணியம் பி எஸ் சசிரேகா பாடியது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 கேளுங்க ரசிங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இனி கேட்கலாம்
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: ஈரப்பதம் என்பது காற்றில் உள்ள நீராவியின் அளவாகும். இது வானிலை அறிவியலில் ஒரு முக்கிய கூறாகும். காற்றில் நீராவி அதிகமாக இருந்தால் ஈரப்பதமும் அதிகமாகும். ஹியூமிடிட்டி மனிதர்களின் தினசரி வாழ்க்கையை பாதிக்கிறது. மனித உடல் நலத்திற்கு சமநிலையான ஈரப்பதம் தேவை. மழை உருவாகுவதிலும் ஈரப்பதம் முக்கிய பங்காற்றுகிறது. சுற்றுச்சூழல் மாற்றங்களால் ஈரப்பத நிலைகளும் மாறுகின்றன. கடற்கரை பகுதிகளில் ஈரப்பதம் பொதுவாக அதிகமாக இருக்கும். வெயில் காலத்தில் ஹியூமிடிட்டி அதிகமானால் உடல் சோர்வு ஏற்படும். அதிக வியர்வை சிந்துவதும் இதன் காரணமாகத்தான். ஈரப்பதத்தை அளவிட ஹைக்ரோமீட்டர் எனும் கருவி பயன்படுத்தப்படுகிறது. ஈரப்பதம் சதவிகிதமாக கணக்கிடப்படுகிறது. மழைக்காலத்தில் அதிகமாகவும் குளிர்காலத்தில் குறைவாகவும் இருக்கும். வானிலை முன்னறிவிப்பில் ஈரப்பதம் முக்கிய தகவலாகும். தொழிற்சாலைகளிலும் மருத்துவமனைகளிலும் சரியான ஈரப்பதம் பராமரிக்கப்படுகிறது. ஈரப்பதம் என்பது இயற்கையின் முக்கிய அம்சமாகும். எனவே ஈரப்பதத்தை பற்றி புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
0: நிகழ்ச்சி நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு சாயந்தரம் 5:02 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் அவர்களுடன் நேரலையை கேட்கலாம். நேர்களை உங்களுடைய சந்தேகங்களை நேரலையில் கேட்க தயாராருங்க. கேட்டிருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம கேட்டிருந்த குவஸ்டின், வீலர் தீவு யாரை கௌரவிக்கும் வகையில் 2015 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, என்ன பெயர்? பதில் சொன்ன நேர்கள் கலைஹேமா, சண்முக சுந்தரம், ராஜேஸ்வரி தெக்லூர் ஏரிப்பாளையம் பகுதியிலிருந்து, பிரேமா வெளியங்கிரி கருமுத்துப்பட்டி, சண்முக சுந்தரம் விநாயகபுரம், பெரியநாய்க்கம்பாளையம் பிரேம்நாத் பதில் சொல்லியிருக்காங்க, பிரதீஷ், ஆரூஷ், பத்மேஷ், பிரீதா, பிரியா, பிரபா, காவேரி நகர் பாலக்காடு, சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி, மனோகரன், ரகுராமன் முல்லை நகர் கோயம்புத்தூர்லேருந்து, மனோ, கிறிஷ், ரெட்ஃபீல்ட், ஏ கே பிரகாஷம், கே ஞானாம்பிகை போகம்பட்டி, எஸ் சண்முக சுந்தரம் ரமண முதலிப்புதூர்லிருந்து, தாசர்பட்டி பாலசுப்ரமணியன், கே என் பாளையம் பேச்சுமுத்து, மனோகரன் பழனி, திருப்பூர் இளங்கோ நகர் அம்பிகா தேவி, சண்முக சுந்தரம், பாரதி மகாலிங்கம், கள்ளிவளசு, பாப்பம்பட்டி தேவி, ரேவதி மகேஸ்வரி, தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி, மலை கவுண்டன் பாளையம் விமலா வேணுகோபால், பூப்பனா பதில் சொல்லியிருக்காங்க, பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், துரைசாமி ஜமீன், ஊத்துக்குழி, சேலம் இரும்பாலை வெங்கடேஷ், தொட்டம்பாளையம் திவ்ய பாரதி, கலைவாணன் ஹர்ஷா, முத்துக்குமார், ராதிகா, லக்ஷன் வெளிக்குப்பம் பாளையம்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க, செந்தில்குமார், தங்கமணி, நந்தனா, லோகிதா, ரமண முதலிப்புதூர், செந்தில்குமார் ஃப்ரம் தாராபுரம், சுதாகர் ஜீவா, ரமண முதலிப்புதூர், வி என் இளங்கோ, சாமிச்செட்டிப்பாளையம், ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரி, சங்கர சீனிவாசன் பாண்டிச்சேரியிலிருந்து, சிவானந்தா காலனி, எஸ் பழனி, ஜெகநாதன் பூலக்காட்டுப்பாளையம், விஜயதண்டல் ஃப்ரம் நாமக்கல்,

சகாதேவன் சரசு பெரியநாயக்கம் பாளையிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. தென் பொன்முனிலிருந்து நாகமணி, பூலவாடி உதயகுமார், பானுமதி, சிறுமுகை வெள்ளிக்குப்பம்பாளையம், சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா, அமிர்தம், மகாலிங்கம், ஸ்வேதா, விஜயசூர்யா, ஜவஹர், கார்த்திக் பதில் சொல்லியிருக்காங்க. கோவை மேட்டுப்பாளையம்லேருந்து ரமேஷ், தேவ் கிருஷ்ணா, கோயம்புத்தூர், விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய், கணேஷ், அபினவ், ஆலங்கம்பு தண்ணீர் தடம் பகுதியிலிருந்து, கோவை தேவராயபுரத்திலிருந்து ராஜா, பாண்டியநகர் ரங்கராஜ், வீரேஸ்வரி, சுரேஷ், வான்மதி, நாகராஜ், சித்ரா, திருப்பூர் குருவாயூரப்ப நகர் பிரபஞ்சன், யஷ்வந்த் பதில் சொல்லியிருக்காங்க. வாணி, லட்சுமி, முத்துகிருஷ்ணன், அவினாசிலிருந்து விஸ்வம், மறந்தாங்கி, மணிநகரம் மதுரையிலிருந்து ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய், மீனாட்சி, திருப்பூர் கணபதிபாளையம், யசோதா, கோவிந்தராஜ், ஹோப் காலேஜ், பிரணயா, குஹன், ராயப்பன், ரஜி, ஜெஃப்ரி, ரீனா, கேஜி சாவடி பகுதியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட ஆறுமுகம் திருப்பூர்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. நெபுலா, யோகவஷ்ணி, சஹானா, ஆதி, ரத்னபுரி, ராஜா முகமது பதில் சொல்லியிருக்காங்க. அண்டு ரமா கோடம்பாக்கம் பகுதியிலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. மூக்குனூர் சண்முகாநகர்லேருந்து சிவகுமார், மலர்குடி, சபரிப்பிரியா, சரோஜினி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு கேட்டிருந்த கேள்வி, வீலர் தீவு யாரை கௌரவிக்கும் வகையில் 2015 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது என்ன பெயர்? இதற்கான சரியான பதில் ஏபிஜே அப்துல் கலாம் தீவு அப்படிங்கறதான். இந்த தீவு முன்னாடி வீலர் தீவு அப்படிங்கிற பெயர் அழைக்கப்பட்டுச்சு. 2015 அவரை கௌரவிக்கும் வகையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது இந்தியாவோட ஒடிசா கடற்கரையில் வங்காள விரிகுடாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான, இந்தியாவின் முக்கியமான ஏவுகணை சோதனை தளம் இருக்குது. இது பார்த்தோம்னா ஒடிசாவோட பத்ரக் மாவட்டத்தில் சண்டிப்பூர்லேருந்து சவுத்தில் சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்ன நேயர்களுக்கு வாழ்த்துக்கள்.

கேட்ட பாடல் ஒரு கைதியின் டைரி படத்திலிருந்து. இசை இளையராஜா, உன்னிமேனன் உமாரமணன் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. நேர்களை, நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்க பெண்ணே இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

நேர்களை இன்று மாலை 5:02 சித்திரசிவானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் அவர்களுடன் நேரலையில் தங்களது சந்தேகங்களை கேட்க நேர்கள் ரெடியா இருங்க. இதுவரை கேட்டது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்றாங்க ஆர்ஜே லட்சுமி தேவி.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்கு உயர்நீதிமன்றம் தடையை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் இதுவரை 15 பேரை கைது செய்துள்ளனர். கோடை விடுமுறை, முகூர்த்த நாட்கள், வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமைதோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணியை குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் காலை 8:02. குட் மார்னிங்.

இளையராஜாவோட இசையில கார்த்திக் பவதாரணியுடைய குரல்ல பாடல் கேட்டோம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் ஒரு நாளைக்கு நமக்கு 24 மணி நேரம் இருக்குது. இதுக்குள்ளே இவ்வளோ வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவசரமாக எல்லா வேலைகளுமே செஞ்சிட்ருக்கோம். ஓகே, நம்ம பூமியில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னா நம்ம பக்கத்து கிரகங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். என்ன அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய வீனஸ் வெள்ளி கிரகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட 5832 மணி நேரங்களாக இருக்கா. ஸோ ஒரு வாட்டி போயிட்டு தூங்கி எந்திரிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா பல மாதம் ஆயிரும். அதே மாதிரி அதுக்கடுத்து புதனை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் அப்படின்றது சராசரியாக 1408 மணி நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வியாழனில் வந்துட்டு வெறும் 10 மணி நேரம் தான் ஒரு நாள் ஆசோ டக்குன்னு இப்படி வர்றதுக்குள்ள இப்படி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டக்குன்னு முடிஞ்சிடும். அதே மாதிரி சனி கிரகத்தில் 11 மணி நேரம் இருக்கான். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டைமும் லஞ்ச் டைமும் எல்லாமே ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கும் இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் நம்ம பூமிக்கு 24 மணி நேரம், அதே மாதிரி நம்மளுடைய செவ்வாய் கிரகத்துக்கு 25 மணி நேரமாக இருக்குது. அதுக்கு தான் நம்ம வந்து பெரும்பாலும் செவ்வாய் கிரகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்போம். அதே மாதிரி யுரேனஸில் 16 மணி நேரமும் நெப்டியூனில் வந்து 17 மணி நேரமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பூமி அப்படின்றது அதி அற்புதமானது, நமக்கானது கரெக்டானதாக இருக்குது மனிதர்கள் வாழ்கிறதுக்கு அப்படின்றது மாதிரி தான் இருக்கு இல்லையா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று காலை 8:50 தென்கட்சி கோ சுவாமிநாதன் வழங்கும் இன்று ஒரு தகவல் சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: கொல்லம் கொல்லை போகுதை திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டோம். கார்த்திக் ராஜாவோட இசையில, உதித் நாராயணுடைய குரல்ல, பா விஜயுடைய வரிகள்ல. நேர்களே, இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை நான்மணி கடிகை நவிலும் வாழ்வியல் சிந்தனைகள் உரை வழங்குபவர் ஆ சுமதி அவர்கள். தொடர்ந்து நித்யா அவர்கள் வழங்கும் கவிதைகள் கேட்கலாம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல இன்னும் சில நொடிகள்ல கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து. இணைந்திருங்கள் நேர்களே.
1: Akashwani presents Morning News. Good morning, I'm Anuja Kumar. The headlines. Political activities in Tamil Nadu turn hectic ahead of C. Joseph Vijay-led TVK government's floor test today. All India NR Congress leader N. Rangasamy to take oath as Chief Minister of Puducherry today. Uttar Pradesh, Madhya Pradesh and Delhi governments implement measures for fuel consumption following Prime Minister Narendra Modi's austerity appeal. Centre increases import duty on gold and other precious metals. IMD predicts early arrival of monsoon this year. And in IPL cricket, Gujarat Titans beat Sunrisers Hyderabad by 82 runs in Ahmedabad. And now the news in detail. In Tamil Nadu, political activities have turned hectic ahead of C. Joseph Vijay-led TVK government's floor test in the assembly today. In a dramatic turn of events, the AIADMK has split into two groups over extending support to the TVK government. Lone AMMK MLA S. Kamaraj has decided to support the TVK government. We have more from our correspondent.
2: The TVK with allies like the Congress, VCK, CPI, CPIM and IUML had enjoyed a majority of 120 to form the government in Tamil Nadu. After the government was sworn in, now it has the support of 30 AIADMK MLAs from the breakaway faction and one AMMK MLA, having a total of 151 MLAs. TVK will now have to prove the strength of the government today. The AIADMK led by General Secretary E. Palaniswamy has already said that those who do not adhere to the rules of the whip will be expelled from the party. The party founded by MGR will be facing a major political crisis presently. Joy, Akashwani reporting from Chennai.
1: Meanwhile, Tamil Nadu Chief Minister Joseph

0: Gujarat Titans defeated Sunrisers Hyderabad by 82 runs to take the top position in the points table with a compelling all-round show in Ahmedabad last night. Chasing the target of 169 runs, Sunrisers Hyderabad were bundled out for just 86 runs in 14.5 overs. For Gujarat Titans, Kagiso Rabada and Jason Holder scalped 3 wickets. Kagiso Rabada was declared player of the match. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Anuja. The dailies today have all taken note of the NEET UG 2026 being cancelled on allegations of question paper leak affecting lakhs of medical aspirants across the country. NEET mess. NTA orders retest as CBI probes leak, writes Hindustan Times. The paper adds, what began as a social media claim has now snowballed into a massive examination scandal. Quoting the Petroleum Minister Hardeep Singh Puri, the Hindu hints at fuel price hike as oil marketing companies mounting losses cause concern. PM cuts convoy, government departments to adopt austerity measures, reports the Times of India. Under the headline, in a shifting world order, five principles should guide India's diplomacy, notes an editorial in the Indian Express, adding, in foreign policy, there is no substitute for nurturing trusted partnerships even while seeking new opportunities. Iran's Arakchi, Russia's Lavrov to be in Delhi for BRICS huddle, reports the Indian Express. The Economic Times noting the war impact on growth and current accounts cites PMO stitching a plan to boost foreign fund flow with steps to ease FEMA rules. A headline in the Tribune writes early monsoon likely, Andaman Sea may witness onset by May 16. And finally, a trailblazing first in 145 years at the prestigious institution St. Stephen's College, ready for its first ever woman principal, writes the Pioneer. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Political activities in Tamil Nadu turn hectic ahead of C. Joseph Vijay-led TVK government's floor test today. All India NR Congress leader N. Rangasamy to take oath as Chief Minister of Puducherry today. Uttar Pradesh, Madhya Pradesh and Delhi governments implement measures for fuel consumption following Prime Minister Narendra Modi's austerity appeal. Centre increases import duty on gold and other precious metals. IMD predicts early arrival of monsoon this year. And in IPL cricket, Gujarat Titans beat Sunrisers Hyderabad by 82 runs in Ahmedabad. And with that, we end the morning news. Have a nice day.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்பொழுது 8:30.
3: ஆகாஷ்வாணி தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: God's Own Country-ஓட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
5: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
4: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
6: Coconut Development Board presents Tender Coconut Water.
7: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
6: Enjoy nature's health drink. Tender Coconut Water from Coconut Development Board.
3: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி. சுதாலட்சுமி அவர்கள்.
8: தென்னை ஒரு பல்லாண்டு பயிர், அது போக அது ஒரு சல்லி வேர் பயிர். அதனால ஒரு குறிப்பிட்ட மண் மண்டலத்தில் இருந்துதான் வாழ்நாள் முழுக்க அதற்கு எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் தேவையோ அதை கிரகித்த வண்ணம் இருக்கின்றது. அதனால அந்த மண் மண்டலத்திற்கு நாம் போதிய அளவு ஊட்டச்சத்துக்களை உரங்கள் வாயிலாகவோ அல்லது இயற்கை எருக்கள் வாயிலாகவோ மீள்நீச்சு செய்வது, ரெப்ளெனிஷ் செய்வது மிகவும் அவசியம். மண்ணிலே நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் எந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை நிலையில் இருக்கின்றதோ அதுவே தென்னையின் விளைதிறனை தீர்மானிக்கும். அதனாலதான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உழவர்களுக்கு

0: சமச்சீர் உர மேலாண்மையை பின்பற்றுமாறு அறிவுறுத்திய வண்ணம் இருக்கின்றது.
1: அது என்ன மேடம் சமச்சீர் உர மேலாண்மை?
0: இயற்கை உரங்கள், மண் பரிசோதனை அடிப்படையிலான ரசாயன உரங்கள், உயிர் உரங்கள் உள்ளடக்கிய அந்த நெறிப்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து மேலாண்மை முறையை நாம் கையாண்டால் கண்டிப்பாக தென்னையில வந்து பல்வேறு உயிரியல் இடர்பாடுகளுக்கான எதிர்காற்றலை வழங்கி நல்ல விளைச்சலை பெற முடியும். பொதுவா தென்னை மரத்துக்கு வந்து ஏறத்தாழ 16 ஊட்டச்சத்துக்கள் தேவை. அது பேரூட்டங்கள் மற்றும் நுண்ணூட்டங்கள் என இரு வகைப்படும். பேரூட்டங்கள்ல முதல்ல வர்றது என்னன்னா தழைச்சத்து, நைட்ரஜன். தென்னையில வந்து புரதம் உருவாவதற்கு பச்சை

0: அதுல ஏறத்தாழ் 35 to 40 ஓலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அத வந்து ஒரு ஹெல்த்தியான தென்னை மரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவ்வளவு ஓலைகள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதற்கு தழைச்சத்து தேவை. பொதுவா தென்னை மரத்துக்கு வந்து ஒரு வருடத்துக்கு 560 கிராம் தழைச்சத்து தேவைப்படுது. இதை வந்து நம்ம பல்வேறு உர ஆதாரங்கள் வழியா கொடுக்கலாம், அதாவது யூரியா வழியாகவோ அமோனியம் சல்பேட் வழியாகவோ இல்ல வேறு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது அந்த மாதிரி தென்னை மரத்துக்கு தேவைப்படும் தழைச்சத்தை கொடுத்து அதனுடைய தேவையை நாம் நிவர்த்தி செய்யலாம். இரண்டாவது முக்கியமான பேரூட்டம் என்னன்னா மணிச்சத்து. பொதுவா தென்னை மரத்துக்கான ஆற்றலை கொடுக்கறதுக்கு வந்து இந்த மணிச்சத்து தேவைப்படுது. தேங்காயில புரதச்சத்தை அதிகரிக்கிறதுக்கும் இந்த பாலை வந்து சீக்கிரமா வெடிக்கிறதுக்கும் வேர்கள் வந்து நல்ல வீரியத்தோடு வளர்ச்சி பெறவும் இந்த மணிச்சத்தானது தென்னை மரத்துக்கு மிகவும் தேவைப்படுகின்றது. நம்ம சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடுவோம் இல்ல டிஏபி போடுவோம், அது அடுத்த டைம் உரப்போடுற வரைக்குமே கரையாம கூட சில சமயங்களில் இருக்கும். குறைவான நகர்வு திறன், சில சென்டிமீட்டர் மட்டுமே ஒரு நாளைக்கு நகரக்கூடிய ஒரு சத்துனா அது மணிச்சத்து தான். அதனால மணிச்சத்து நம்ம போடையில அங்க எருக்கள் இயற்கை எருக்கள் எல்லாம் நம்ம சேர்த்தி போட்டோம்னா மண்ணில் அதனுடைய நகர்வு திறன் வந்து அதிகரிக்கும். மணிச்சத்து வந்து ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 320 கிராம் தேவைப்படுது. இதைய சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அல்லது டையமோனியம் பாஸ்பேட்டாக கொடுக்கலாம். ஃபர்டிகேஷன் பண்ற விவசாயிகள் மோனோ அமோனியம் பாஸ்பேட் அல்லது பிற வாட்டர் சால்யூபிள் பாஸ்பரஸ் ஃபார்முலேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அல்லது டிஏபிய 2 நாள் தண்ணியில ஊறவிச்சு அந்த தண்ணியை எடுத்து நம்ம ஃபர்டிகேஷன் செட்டப்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்படி நீங்க ஊத்துறீங்க அப்படின்னா அந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் மற்றும் டிஏபியில் உள்ள முழுமையான மணிச்சத்தானது தண்ணியில வராது, அதனால வேஸ்டா தான் போகும். ஏன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் டிஏபி ரெண்டுமே வந்து நீரில் முழுமையாக கரையும் தன்மை இல்லை. அதனால ஃபர்டிகேஷன் பண்ற அந்த உழவர் பெருமக்கள் எஸ்எஸ்பி ஆர் டிஏபிய தண்ணியில 2 நாள் ஊற வச்சு கரைச்சு யூஸ் பண்றதுக்கு பதிலா வாட்டர் சால்யூபிள் ஃபார்முலேஷன்ஸ் மோனோமோனியம் பாஸ்பேட் இருக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணி அதிக லாபத்தை பெறலாம். மூன்றாவது முக்கியமான ஒரு சத்து என்னன்னா சாம்பல் சத்து. 2000 வருஷத்திலிருந்தே பார்த்தோம்னா நம்ம பகுதியில வந்து ஏதோ ஒரு பூச்சியும் நோயும் பெரிய தாக்குதலை ஏற்படுத்திட்டு வருது. முதல்ல நம்ம எரியோபிட்ஸ் இலந்தி அப்படின்னு சொன்னோம், காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூண்வண்டு, ப்ரியூகோஸ் ஸ்பைரலிங் ஒயிட் ஃப்ளை, வேர்வாடல் நோய், இந்த மாதிரி வந்து தென்னையில ஏதோ ஒரு பூச்சியும் நோயும் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு வருது. சோ இந்த மாதிரி பூச்சிகளுக்கும் நோய்களுக்கும் அதீத சீதோஷ்ண நிலைகளுக்கும் தென்னை மரத்துக்கு ஒரு தாங்கு திறனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து சாம்பல் சத்து தேவை. கண்டிப்பா சாம்பல் சத்து போடல அப்படின்னு சொன்னா விளைதிறன் பாதிக்கப்படும். ஈவன் நம்ம அடுப்பு சாம்பலை கூட நம்ம போடலாம். சாம்பல் சத்து வந்து தென்னை மரத்துக்கு ஒரு வருடத்திற்கு 1200 கிராம் தேவைப்படுது. இதை நம்ம வந்து எதிர மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் இல்ல சல்பேட் ஆஃப் பொட்டாஷ் வழியா கொடுக்கலாம்.
1: தழை மணி சாம்பல் சத்து ஆச்சு, அடுத்தது மேடம்
0: கால்சியம். நம் தமிழ்நாட்டுல வந்து பெரும்பாலும் தென்னை மரத்துல வந்து சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வர்றது கிடையாது. ஏன்னா ஓடக்கல் பூமியில பெரும்பான்மையாக நம் மாநிலத்தில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருது. அமில நிலங்களில் தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகள் அங்க வந்து லைம் போடுவாங்க, சுண்ணாம்பு போடுவாங்க, அதாவது கால்சியம் கார்பனேட். ஆனா தமிழ்நாட்டுல வந்து பெரும்பான்மையான அந்த மண் வகைகள் காரநிலையை சார்ந்தது, அதனால சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம ஜிப்சம் வந்து போடலாம். ஜிப்சம் போட்டோம் அப்படின்னா அதுல 2 2nd-level ஊட்டச்சத்துக்கள் கால்சியம் இருக்குது, சல்பரும் இருக்குது, அதனால இந்த சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையை ஜிப்சம் போட்டு நம்ம வந்து நிவர்த்தி செய்யலாம். ஜிப்சம் போட்டோம் அப்படின்னா பிஹெச்மே குறையும், மண்ணோட பொலமுழப்பு தன்மையுமே வந்து அதிகமாகும், நல்லா வந்து பருப்பு வந்து திக்காகும். சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா தக்காளியில வெடிக்கிற மாதிரி இந்த ஓட்டுல வந்து விரிசல் வரும், அந்த தேங்காய் ஓட்டுல விரிசல் வரும், மட்டை வந்து அதே வந்து பிளந்து போன மாதிரி காணப்படும். இதெல்லாமே வந்து சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை அறிகுறிகள். இப்ப நம்ம வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடுறது முக்கியமா மணிச்சத்து மண்ணுக்கு சேர்க்கணும் அப்படிங்கறதுனாலதான் நம்ம போடுறோம். இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்லயே வந்து கால்சியம் மற்றும் சல்பர் மறை சேர்க்கப்படுகின்றது. எனவே தொடர்ச்சியா சூப்பர் பாஸ்பேட் போட்டுட்டு இருக்கிற விவசாயிகள் வந்து தனியா சுண்ணாம்பு சத்தோ இல்ல சல்பரோ போடணும் அப்படிங்கிற ஒரு தேவை கிடையாது. ஒரு 2nd-level ஊட்டச்சத்து இப்ப கெய்னிங் மொமெண்டம் அப்படின்னு சொன்னா வந்து மெக்னீசியம் தான். ஏன்னா பச்சைய மூலக்கூறின் மத்தியில வந்து இந்த மெக்னீசியம் சத்து இருக்குது. பொது பரிந்துரையாகவே ஒரு வருடத்துக்கு ஒரு மரத்துக்கு 1 கிலோ அளவு 2 ஸ்பிளிட்ல 6 மாசத்துக்கு

0: கட்டிலும் போடுங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி வருது. அந்த மூன்றாவது மிக முக்கியமான இரண்டாம் நிலை பேரூட்டம் என்னன்னா கந்தகம், அதாவது சல்பர்.
1: இதன் குறைபாட்ட எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: இப்ப நிறைய விவசாயிகள் வந்து இந்த தண்டு பகுதி மேல மரத்து மேல வந்து அந்த ஓலைகள் எல்லாமே சரியுது அப்படின்னு சொல்றாங்க. இது இங்கிலீஷ்ல வந்து ஸ்கர்ட்டிங் அல்லது பக்லிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். சல்பர் டெபிஷியன்சியும் இந்த மாதிரி ஸ்கர்ட்டிங் ப்ராப்ளமுக்கு வித்திடும். பொதுவா மண்ல வந்து 10 PPM விட குறைவாக அந்த சல்பர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மண்ணில் பற்றாக்குறை ஏற்படும். சோ அந்த மாதிரி சல்பர் டெபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கால்சியம் சல்பேட் போட்டு அதை வந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஈவன் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்லயுமே வந்து சல்பர் இருக்குது. தொடர்ச்சியா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த விவசாயிகள் வந்து தனியா சல்பர் போடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அதாவது சல்பர் வந்து தஞ்சாவூர் மாடல் நோய் போன்ற பல்வேறு நோய்களுக்கு எதிர்ப்பாற்றலை அந்த தென்னை மரத்துக்கு வந்து கொடுக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி என்னன்னா நுண்ணூட்ட சத்துக்கள். பொதுவா அந்த நுண்ணூட்ட உரங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கறதுனால உழவர் பெருமக்கள் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறையா இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தென்னை மரத்துல வந்து விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்படும். ஜிங்க் டெபிஷியன்சி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 200 கிராம் ஜிங்க் சல்பேட் போட்டு அந்த துத்துநாகச் சத்து பற்றாக்குறையை நாம் நிவர்த்தி செய்யணும். கண்டிப்பா வந்து குறுமை உதிரும். அடுத்த ஒரு நுண்ணூட்டம் என்னன்னா தாமிரம், அதாவது காப்பர். எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிக்குதோ அங்க எல்லாமே வந்து காப்பர் டெபிஷியன்சி வரும். காப்பர் டெபிஷியன்சி நம்ம மண்ணில் இருக்குது அப்படின்னா வருடத்திற்கு ஒரு மரத்துக்கு 100 கிராம் அளவு காப்பர் சல்பேட் போட்டு அதனுடைய பற்றாக்குறையை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். அடுத்த ஒரு சத்து என்னன்னா இரும்பு சத்து. இப்ப இரும்பு சத்து மண்ல வந்து பற்றாக்குறை இருக்குதுன்னா அந்த அறிகுறி வந்து தென்னை மரத்தில் பெரிதா நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆனா தென்னந்தோப்புல வேற ஏதாச்சும் பயிர்கள், அதாவது கொக்கோ இவன் களை செடிகள்ல கூட இந்த இரும்பு சத்து பற்றாக்குறை அறிகுறி தென்படும். பொதுவா அந்த அயர்ன் டெபிஷியன்சி வந்து நம்ம இன்டர்வீனல் குளோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்வீனல் குளோரோசிஸ் அப்படின்னா நரப்பகுதி பச்சையா இருக்கும், நரம் விடை பகுதி வந்து வெளிரி போய் காணப்படும். இது டிபிக்கல் அயர்ன் டெபிஷியன்சியோட சிம்டம். சோ இந்த மாதிரி தருணங்களில் நம்ம வந்து ஃபெரசல்பேட்ட ஒரு மரத்துக்கு 200 கிராம் நம்ம போட்டு அந்த இரும்புச்சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யலாம். பட் அது பிக்சேஷனுக்கான அபாயம் இருக்கிறதுனால நம்ம கூடவே சிட்ரிக் ஆசிடும் போடலாம். அதாவது இரும்பு வந்து Fe3+ ஆ இருந்துச்சுன்னா அந்த மரம் வந்து எடுத்துக்காது, Fe2+ ஆ இருந்தாதான் அந்த மரம் எடுத்துக்கும். சோ Fe2+ ஆகவே ரீட்டைன் பண்றதுக்கு சிட்ரிக் ஆசிட் நம்ம கூட போட்டோம் இல்ல ஆர்கானிக் ஆசிட்ஸ் அளிக்கக்கூடிய இயற்கை எருக்கள் நம்ம போட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து மண்ணில் நிலைநிறுத்தப்படுதல் மற்றும் மணிச்சத்து நிலைநிறுத்தப்படுதல் ரெண்டையுமே நம்ம வந்து தவிர்க்க முடியும். அதனால நுண்ணூட்ட சத்துக்கள் போடையில உழவர்கள் வந்து கூடவே இயற்கை எருக்கள், அது தொழு உரமாக இருக்கட்டும் இல்லைனா வந்து பசுந்தாள் உரமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இயற்கை எருவை நம்ம போட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து நிலைநிறுத்தம் மணிச்சத்து நிலைநிறுத்தம் இது எல்லாத்தையுமே தவிர்த்து அந்த ஊட்டச்சத்துக்களை எல்லாமே வேர்களுக்கு கிடைக்க நாம் வழிவகுக்கலாம். அடுத்தது மாங்கனீஸ். இந்த மாங்கனீஸ் சத்து பற்றாக்குறை வந்து அதாவது இலைகள் வந்து சுருண்டு காணப்படும். தமிழகத்து மண் வகைகள்ல பரவலாக மாங்கனீஸ் சத்து பற்றாக்குறை நம்ம பார்க்க முடியாது, ஏதோ ஒரு சில இடங்கள்ல தான் நம்ம வந்து இந்த மாங்கனீஸ் டெபிஷியன்சிய பார்க்கலாம். அடுத்தது மாலிப்டினம். பொதுவாகவே தலைச்சத்து நிலைநிறுத்தத்துக்கு தேவைப்படும் ஒரு மிக முக்கியமான ஒரு நுண்ணூட்டம். அமில மண் வகைகள்ல வந்து இதனுடைய பற்றாக்குறை தென்படும். அப்ப அமில மண் வகையில இது டெபிஷியன்டா இருக்குது அப்படின்னா சோடியம் மாலிப்டேட் போட்டு இந்த மாலிப்டினம் டெபிஷியன்சி நம்ம வந்து கரெக்ட் பண்ணலாம். இப்போ பிரிக்க முடியாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டா தென்னையும் போரானும் அப்படிங்கிற ஒரு பதில் தான் இன்னைக்கு வரும். ஏன்னா போரான் சத்து பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா துத்தநாகம் மாதிரியே கண்டிப்பா குறும்புகள் வந்து கொட்டும். சோ ஒரு மரத்துக்கு ஒரு வருடத்திற்கு வந்து 100 கிராம் அளவு அதிகபட்சமாக அந்த போரான் வந்து போடலாம். போரான் சத்து பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஒல்லி காய்கள் அப்படின்னு சொல்லுவோம், உள்ள உடச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, ஓடு மட்டும்தான் இருக்கும், அந்த மாதிரி வந்து ஏற்படும். அடுத்தது குளோரின் வந்து நிறைய விவசாயிகள் கேட்பாங்க சாப்பாட்டு உப்பு போடலாமா வேண்டாமா அப்படின்னு. மண்ணிலையும் தண்ணியிலையும் வந்து குளோரின் ஜாஸ்தியா இல்ல, உப்பு தன்மை ஜாஸ்தியா இல்ல அப்படின்னு சொன்னா தாராளமா சாப்பாட்டு உப்பு ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு 1 கிலோ அளவு நம்ம போடலாம். சோ இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது எல்லாமே வந்து என்னன்னா ரசாயன உரங்கள். இப்ப அதோடு மட்டுமல்லாமல் நிறைய இயற்கை எருக்களுமே வந்து போடணும். அது வந்து தொழு உரமாக இருக்கட்டும் இல்லைன்னா ஆட்டு எருவாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து

0: பாதிக்கப்பட்ட கோழி எருவாக இருக்கட்டும், உயிர் உரங்கள் நம்ம போட்டோம்னா மண் வளம் பெருகும்.
1: மேடம், அந்த தென்னை டானிக் பத்தி சொல்லவே இல்லையே.
0: இப்ப தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆழியார் தென்னை ஆராய்ச்சி நிலையத்துல இந்த நுண்ணூட்டத்தை தென்னை மரத்துக்கு வழங்குவதற்கான டானிக் வந்து உழவர் பெருமக்களுக்காக நாங்கள் வழங்கி வருகின்றோம். தேவைப்படும் உழவர் பெருமக்கள் அங்கு வந்து அந்த தென்னை டானிக்கை பெற்று பலனடையலாம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இதுவரை தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்கினார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வர்ஜின் கோகனட் ஆயில்.
3: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட நாள் வானொலி நேயர் மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார்.
3: நான்
4: கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர், மொத்தத்தில் ஒரு எழுத்தாளர். காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். புகுந்த வீடு கடலூர்.
3: இப்போதைக்கு கடலூர்ல வசித்து வரீங்க?
4: ஆமா சார், இப்போதைக்கு கடலூர்ல இருக்கிறோம் சார்.
3: இப்ப நீங்க வந்து ஒரு நீண்ட நாள் வானொலி நேயர். இப்ப வானொலிக்கு 90 1936 ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷ்வாணி தொடங்கப்பட்டு இப்போ வந்து ஜூன் மாசத்துல வந்து 90 வயது நிறைவடைய போகுது. இந்த நேரத்துல வந்து நேயர்களை வந்து சந்திச்சு பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அந்த விதத்துல உங்களையும் சந்திச்சு நாங்க பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். வானொலிக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு குழந்தையில இருந்து சொல்லுங்களேன், எப்படி?
4: அப்பா ராணுவத்துல இருந்தாரு, நாங்க அப்பா கூடவே இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து எங்களுடைய படிப்பு தடைபடுதுன்னு சொல்லிட்டு ஊர்ல கொண்டு வந்து விட்டு இருந்தாரு, காஞ்சிபுரம் சொந்த ஊர். அங்கே பக்கத்தில் ஒரு கிராமம், அதில் பார்த்தீங்கன்னாக்கா வானொலி பெட்டி வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. அப்போல்லாம் இந்த நல்ல ஒரு ப்ரௌன் கலரில்
3: மோர்ஃபி ரேடியோமாங்க, பெரிய செட்டாக இருக்கும்,
4: பெரிய செட்டாக இருக்கும். ஆமாம் ஆமாங்க சார், அந்த செட்டு வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க. வச்சிருக்கும் போது அந்த காலையில் எழுந்த உடனே அதில் வந்து 2 சுவிட்ச் இருக்கும். திருகின உடனே அந்த காலையில் அந்த ஒரு டியூன் ஒன்று வரும் பாருங்கள்,
3: வானொலியோட
4: சிக்னேச்சர் டியூன். அதுவும் வந்தே மாதிரமும் அதை போடுவாங்க பாருங்கள். நான் அதை கேட்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில வீடுகளில் தான் அப்போ வானொலி பெட்டி இருந்தது. அப்போ எங்கள் வீடும் அதில் ஒன்றுன்றதுனால இந்த காலையில் நேரத்தில் வந்து அந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்கறது நல்லாயிருக்கும். செய்திகளை வந்து தவறாமல் கேட்கறது அது. அதே மாதிரி சாயந்தரத்தில் உழவர்களுக்கான நிகழ்ச்சி ஒன்று இருக்கும் சார். அது வந்து அங்கே இருந்தவங்கெல்லாம் விவசாய குடும்பம்ன்றதுனால சாயந்தரத்தில் வந்துட்டு கொஞ்சம் அந்த பெட்டியில் போடுமா அது போடுமான்னு சொல்லிட்டு அது ஒரு கூட்டமாக உட்காந்துருவாங்க. அது இல்லாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மதிய நேரம்னு நினைக்கிறோம், சில நாளைக்கு ஒளிச்சித்திரம் இருக்கும், பல நாளைக்கு வந்து 1 மணி நேரம் நாடகம் இருக்கும். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம தொலைக்காட்சியை பார்க்கணும்னு சொன்னா போய் அந்த இடத்துல உட்காந்து பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இந்த நாடகத்தை கேட்டுட்டு இருப்பாங்க. முக்கியமான ஒண்ணு சொல்லணும், என்னன்னா கூட்டு குடும்பமா இருக்கும் போது பிணக்குகள்லாம் இருக்கும் சார். சின்ன வயசுல பார்த்தது சண்டைகள்லாம் வரச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாடகம் வந்து ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வந்து அதுல அவங்களுக்கு சமரசம் செஞ்சு வைக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும் போல இருக்கு. அதுல அதுல என்ன

0: பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் முகத்தை திருப்பிக்கிட்டு இருந்தவங்க நாடகம் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் போச்சுவா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு சமரசமாகறத பாத்திருக்கேன். அது அப்போ அது பெரிய விஷயமா தெரியல, இப்ப பாக்கும்போது அது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது சார். அது
1: பொதுவாக வானொலி நாடகங்கள் அல்லது நீங்க சொன்ன மாதிரி ஒளிச்சித்திரம், இதை நம்ம காதால கேட்கும் போது நமக்கு கற்பனை சக்தி அதிகமாகும். ஒரு கார்ல போறாங்க, பேசிட்டு போறாங்க, ஒரு மலையில ஏறுறாங்க அப்படின்னா நம்ம உடனே நாமளே அந்த இடத்துல நின்று அந்த மலையில ஏறுற மாதிரியும் கார்ல போற மாதிரியும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப கற்பனை எண்ணங்கள் வந்து அதிகப்படுத்தும் வானொலி.
0: நிச்சயமா. அதே மாதிரி இந்த கல்லூரி எல்லாம் வந்த போது கிரிக்கெட் கமெண்ட்ரி, அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டதுக்கு டிரான்ஸ்லேட்டர் எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டுட்டே இருக்கிறோம். கல்லூரியில இருக்கும்போது ப்ரொஃபஸருடைய பீரியட் அது, அந்த நேரத்துல அதை கேட்டுட்டு இருக்கிறோம். கேட்டுட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து அவங்க உள்ள வந்துட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, என்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு அதை கொஞ்சம் ஆஃப் பண்ண முடியல,
1: என்ன செய்யறது தெரியல, அந்த நேரத்துல
0: தெரியல. அது வந்து நான் வந்து எந்திரிச்சு நின்று இப்படியும் அப்படியும் அந்த வெளியில தெரியாம அது ஒரு ஒரு இந்த அனுபவம். ஆனா அவங்க ப்ரொஃபஸர் பாத்துட்டாங்க, பார்த்துட்டு இந்த பொண்ணு இதெல்லாம் செய்ய மாட்டான்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டுட்டு கேட்டாங்க விஷயத்த சொன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ஒரு அனுபவம், அது
1: மறக்க முடியாத ஒரு அனுபவம்.
0: மறக்க முடியாத, இப்ப நினைச்சாலும் அந்த ஞாபகம், அந்த பயம், அவங்க பேசும்போது பேச்சே வரல.
1: ஆனாலும் அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்திருக்கு,
0: நம்பிக்கை இருந்தது. அதனால நீ அதெல்லாம் செய்ய மாட்டே, சொல்லு யார் செஞ்சாங்கன்னு, யார் செஞ்சாங்கன்னு காட்டி கொடுத்தோம்னா வம்பாயிடும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எங்க பெரியம்மா வீட்டுக்கு போகும்போது லீவுக்கு போவோம் சார். சோழிங்கருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலை கிராமம் அது. பெரியம்மா வந்து ஸ்கூல் ஹெச்எம்மா இருந்தாருங்க தொடக்கப்பள்ளியில. பெரியம்மாவுக்கு குழந்தைகள்லாம் கிடையாது, நாங்க தான். அவங்க வீட்டுல ரேடியோ இருந்தது. அதே மாதிரி அங்க ஒரு அந்த தெரு முனையில வந்து ஒரு விநாயகர் கோவில், அந்த கோவிலுக்கு வந்துட்டு ரேடியோ வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது ஒலிபெருக்கியெல்லாம் கட்டியிருப்பாங்கன்னு இப்ப எனக்கு தோணுது. அந்த சாயந்தர நேரத்துல அந்த ரேடியோவை வச்சிருவாங்க. ரேடியோ வைக்கிறதுக்குன்னு ஒருத்தங்களை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, ரேடியோ வச்சிருவாங்க. அது ராத்திரி 9 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சிகள் அதுல ஓடிட்டே இருக்கும். அது எல்லா இடத்துக்கும்
1: ஊருக்கே கேக்குற மாதிரி,
0: ஊருக்கே கேக்குற மாதிரி இருக்கும். எங்கெல்லாம் வந்து காற்று கூட நுழைய முடியாத இடத்துல கூட இந்த வானொலி நுழைஞ்சிருக்குது. அதனுடைய பயன்பாடு வந்து எல்லாருக்கும் ரொம்பவும் பயன்பட்டு இருக்குதுன்றது தெரியுது. எங்களுக்கு என்னன்னாக்கா அப்பாவை பத்திய விஷயங்கள் அப்பெல்லாம் கடிதம் மட்டும்தானே இருந்தது. அவரை பற்றிய விஷயங்கள், அவர் எப்படி இருக்கிறாருன்றது, அவர் ஜம்முல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில மழை வெள்ளம் இருக்கா, என்ன இருக்கு, எப்படி இருப்பாங்கன்றதுக்கு அது அந்த உணர்வு சார். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவரை பற்றி உடனே தெரிஞ்சுகிட்ட மாதிரி இப்ப அந்த மாதிரியான ஒரு உணர்வு.
1: வானொலி செய்திகள் மூலமா இந்தியாவில் என்ன நடக்குது,
0: என்ன நடக்குது
1: அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது சரி, நம்ம அப்பா வந்து ஒண்ணு
0: அப்பா பிரச்சனை இல்லாம நல்லா இருக்காரு, திடீர்னு வந்து அந்த ஜீலம் நதியில வந்துட்டு வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு வாங்க, ஐயோ வெள்ளம் வந்துருச்சுன்னா அப்பா அங்க இருக்காரு அப்படின்னு நினைப்போம். அப்ப அந்த இதெல்லாம் சரியாயிடுச்சுட்டு. அந்த மாதிரி நியூஸ்ல வந்து அவங்க சரோஜ் நாராயண சுவாமி நமக்கு ஒரு கம்பீரம் தொற்றிக்கின்னு வந்துடும்.
1: நீங்க சின்ன வயசுல வந்து ரேடியோ எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க.
0: ஆமா சார்.
1: அப்புறம் வந்து வானொலி கூட தொடர்பு, அது எப்ப முதல்ல?
0: வானொலி கூட தொடர்பு இளைய பாரதம்னு ஒரு நிகழ்ச்சி இருந்தது சார். அதுல வந்து ஒரு சின்ன வேடம் தான், இலங்கை மன்னன் என்ன நாடகம்னு எனக்கு ஞாபகத்துல இல்லை இப்போதைக்கு. அந்த இலங்கை மன்னன் பேசுற மாதிரி ஒரு வசனம், அது மட்டும் ஞாபகம், கடுகு சிரித்தாலும் காரம் போகாது என்று காட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவோம் பாருங்க. அதுதான் வானொலியோட தொடர்பு. அவ்வளவு.
1: எந்த வானொலி, எந்த நிலையம்?
0: சென்னை வானொலி நிலையம்.
1: அங்க போய் முதல் முதல்ல இது பண்ணீங்க. அது பிறகு இப்ப நீங்க கடலூர் கல்யாணம் ஆகி கடலூர் வந்தீங்க. புதுச்சேரி வானொலி கூட எப்போ தொடர்பு?
0: கடலூர் வந்தது கூட சார், கடலூர்ல ரொம்ப நாட்கள் இல்ல சார். ஏன்னா என்னுடைய கணவர் வந்துட்டு விமானப்படையில இருந்ததுனால திருமணம் ஆகி வந்த அடுத்த ஒரு மாதத்திலேயே டெல்லிக்கு தான் நாங்க பயணப்பட்டோம். அதனால அங்கே வந்து ஒரு 20-21 ஆண்டுகள் எல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட இப்ப ஒரு 10 ஆண்டுகளா இருக்குமான்னு நினைக்கிறேன். அப்பதான் புதுச்சேரி வானொலி நிலையத்தோட தொடர்பு. புதுச்சேரி வானொலி நிலையத்தினுடைய நிகழ்ச்சிகள் அத்தனையும் எல்லாம் அருமையான நிகழ்ச்சிகள் இருக்கு. காலையில அப்பெல்லாம் வந்து மேழியர் உலகம்னு இருந்ததுங்களா, மேழியரே கேளியர், அப்புறம் இரவுல மேழி செல்வம் இருந்தது. இப்போ காலையில வந்து உழவர்களுக்கான நிகழ்ச்சிகள் நினைக்கிறேன். அதுல காத்தமுத்து கருத்தமுத்து பேரு நல்ல பொருத்தம். அவங்க உரையாடல் இருக்கு பாருங்க, அதாவது ரொம்ப பொருத்தமா வந்து அந்த உழவர்கள் வந்து எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி ஒரு அந்த உரையாடல், பேசுற விதம், அந்த பேச்சு நடையில பேசுறது, அதுவும் அவங்களுடைய அந்த வட்டார வழக்குல பேசுறது, அது ரொம்ப அருமை. அதை கேட்காம இருந்தாக்கா வந்துட்டு அன்னைக்கு பொழுது நல்லா இல்லாத மாதிரி ஒரு இது, அது கேட்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுது. அதுல இன்னொரு கூடுதல் தகவல் இப்ப இங்க வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல வந்து காத்தமுத்து கருத்து

0: முத்துன்றதுல அதுல நீங்க ஒரு பாத்திரம் நான் நினைக்கிறேன்.
1: ஆமா,
0: காத்தமுத்து தானேங்க சார். கருத்த முத்துன்றவர் அவரு
1: சீனிவாச முருகன்.
0: சீனிவாச முருகன் சார் ரொம்ப நல்லா இருக்கு சார். எவ்வளவு அருமையா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நினைச்சா உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சார்.
1: நல்லா இருக்கு. நீங்க பங்கு பெற்ற நிகழ்ச்சிகள் பத்தி எல்லாம் சொல்லுங்களா.
0: நான் பங்கு பெற்றது இங்க வந்து விழிப்புணர்வு சம்பந்தமா வந்துட்டு ரெண்டு மூணு உரைகள் தந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் காந்தி ஜெயந்திக்கான ஒரு உரை கொடுத்திருக்கேன்.
1: உங்களது உரையோ இல்ல உங்களது நிகழ்ச்சியோ வந்து தமிழ்நாடுல லெவல்ல எல்லா வானொலி நிலையங்களும் ஒளிபரப்புற மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் இருந்துச்சா?
0: அந்த மாதிரி என்னுடைய அயல்வெளி பயணங்கள் பற்றி ஒரு நூல் எழுதியிருந்தேன். அதுல நேர்காணல், அதே மாதிரி சிறுகதைகள். சிறுகதை வாசிக்கும் போது இந்த சிறுகதையை கேட்டவங்க எனக்கு என்னுடைய வட்டாரத்தில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க, பட் நான் தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சிறுகதை வாசிக்கிறேன்றது தெரியாது. குரல் வச்சு நீங்க தான் அப்படின்னு அந்த உங்க கண்டுபிடிச்சு அந்த சிறுகதைக்காக பாராட்டியிருக்காங்க. கவியரங்கம் கலந்துட்டு இருக்கிறோம். அது இல்லாம என்னுடைய கவிதைகள் வந்து இங்க ஒரு 15 நிமிஷத்துக்காக கவிதைகள் வாசிச்சு இலக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் தர நிகழ்ச்சிகள் நடக்கும் போது அது உண்மையிலேயே வந்து இலக்கியத்தை வந்து புதுப்பிக்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை எடுத்து வந்து எல்லாராலையும் வந்து வாசிச்சு பாக்குறதுக்கு நேரமோ அல்லது அவங்களுக்கான அந்த வாய்ப்போ கிடைக்காம இருக்கலாம். இப்ப வந்து நம்ம நேர இலக்கியத்தை பத்தி கேட்கும் போது அந்த சொல்றவங்க அந்த நிகழ்ச்சி அமைப்பு சொல்றவங்களுடைய அந்த இதையெல்லாம் வச்சு அந்த இலக்கியத்தை வாசிக்கணும், படிக்கணும், அதை இன்னும் தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணம் வந்து
1: ஆர்வத்தை தூண்டுற மாதிரி
0: இருக்கு வாசகர்கள்.
1: அது புதுச்சேரி, அப்புறம் சென்னை, திருச்சி.
0: திருச்சி
1: இந்த வானொலி நிலையங்கள் வந்து ரொட்டேஷன் முறையில வந்து இலக்கியம் பேசுவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் சொல்றீங்க இவ்வளவு இருக்கு.
0: அதுதான் சார் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், கடைசி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் ஒரு நிகழ்ச்சியில வந்து பாரத பிரதமர்
1: நாட்டு மக்களுக்கு
0: உரையாற்றுகின்ற ஒரு நிகழ்ச்சி. அது தவறாம கேக்குறது நல்லாவே இருக்காது. இதெல்லாம் வந்து வானொலிக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு நிகழ்வுகளா இருக்குது.
1: எனக்கு என்னன்னா பல்வேறு ஊடகங்கள் இருக்குது இன்னைக்கு வந்து சமுதாய ஊடகங்கள் நிறைய இருக்குது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், எக்ஸ் தளங்கள் இப்படிலாம் இருக்குது. பல்வேறு ஊடகங்கள்லயும் எல்லாரும் நிறைய பேர் மூழ்கிதான் இருக்காங்க. இருந்தாலும் வானொலி அது வந்து நமக்கு எந்த வித தொந்தரவும் தராம நம்ம வேலைகள் எல்லாம் பாத்துக்கிட்டே அதை வானொலியும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா மத்த ஊடகங்கள்ல நம்ம மூழ்கணும், அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும்.
0: நேரத்தை சாப்பிட்டுடும் சார் அதெல்லாம் நிறைய. இன்னொரு விஷயம் இதுல சொல்லணும்னா ஒரு ஊடகத்தினால வந்து அதுல வந்து ரெண்டுமே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா வானொலியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அதுல நன்மையை தவிர தீமை என்பது எள்ளளவும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்துல எல்லோருடைய கருத்துமா அதான் இருக்கும். இப்ப முகநூல் போறோம் அப்படின்னு சொன்னா முகநூலால பாதிப்புகள் நிறைய இருக்கு. வேற எந்த ஊடகத்துக்கு நம்ம போனாலும் சரி, இல்ல பண்பாட்டு சீரழிவுகள், குடும்பத்தை சிதைக்கிற ஒரு தூண்டுதல்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குது. ஆனா சமுதாயத்திற்கு ஒரு நன்மை செய்கின்ற ஒரு ஊடகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா யார் வேண்டுமானாலும் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் வானொலி ஒன்றுதான்னு சொல்லலாம். மற்றதுல தீமைகளும் கலந்திருக்கு இதுல இல்லை.
1: அப்புறம் வானொலி வந்து இந்த பல்வேறு தரப்பு மக்களையும்
0: அழைச்சி போகுது,
1: அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா சிறுவர் நிகழ்ச்சி இருக்கு, இளைய பாரத வந்து நிகழ்ச்சி இருக்கு, மகளிர் நிகழ்ச்சி, மருத்துவ நிகழ்ச்சி, விவசாய நிகழ்ச்சி, இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுங்க.
0: மகளிருக்கான நிகழ்ச்சிகள்னு ஒண்ணு வந்துட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து வேறுபாடே இல்லாம எல்லா துறையும் சேர்ந்தவங்களும் வெவ்வேறு பணிகள்ல இருக்கிற அத்தனை பெண்களையும் சாதித்த பெண்கள், தன்னம்பிக்கை இருக்கின்ற பெண்கள், அவங்களுடைய சவால்களை எப்படி அவங்க கடந்து வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு நேர்காணலாவோ இல்ல அவங்கள பற்றி அந்த விவரங்கள் எல்லாம் அங்க சொல்லும் போது வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அட இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சவாலே கிடையாது, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது, இதையெல்லாம் தாண்டி இவங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கும் போது நம்ம வர முடியாதா என்ன அப்படின்ற ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தரதா அமைஞ்சிருக்கு சார். இந்த மாதிரி சமதர்மம், ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் எதுவும் பார்க்காம இருக்கிறது, மிக எளிமையாக மக்களோடு மக்களாக தோழன

0: அன்பாக நட்பாக இருந்து அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்து கொடுக்கறதுனா அது வானொலியை தவிர இப்போ மட்டும் இல்லை சார், இனி எத்தனை காலங்கள் வந்தாலும் வானொலிக்கு நிகர் எதுவுமே கிடையாது.
1: வானொலிக்கு 90 வாழ்த்துங்களா.
0: வானொலிக்கு 90 என்ன சார், அதுக்கு வந்து 900, 9000, 9,00,000, 9 கோடின்னு அது இந்த உலகம் இருக்கிற அளவுக்கும் காற்றை போல எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்து காற்றை போல மக்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என்பதிலே நிச்சயமாக அதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை. வானொலி 100 ஆண்டுகளை தாண்டி பிரபஞ்சம் இருக்கின்ற வரையில் நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி மனதார வாழ்த்துகின்றேன்.
1: உங்களை சந்திச்சு பேசினதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கங்க.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட நாள் வானொலி நேயர் மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க முன்னாள் அமைச்சர்கள் திரு சி வி சண்முகம், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான குழுவினர் முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யொவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 9:02.

திரை இசை ஒலிக்கும் நேரம் இது. அந்த ஏழு நாட்கள், மன்னிக்கவும், அந்தரங்கம் ஊமையானது படத்திற்காக எஸ்பி சைலஜா மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கும் பாடல்.

திரைசி ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 9:15. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மழலை பட்டாளம். படத்திற்காக வாணி ஜெயராம் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

திரை இசை ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 9:19. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் படம் கண்ணில் தெரியும் கதைகள்.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: திரையிசை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தில்லுமுல்லு, படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பது.

0: அப்பா
1: ஆ
0: 3000 கொடுங்களேன்.
1: எதுக்குப்பா?
0: என்னோட பாக்கெட் மணி.
1: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
0: என்னப்பா புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க.
1: ஹே
0: இல்ல, ஆ நேரா யுபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
1: அடடா, எனக்கு சொல்லி கொடு, உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
0: உங்க மொபைல கொடுங்க,
1: எடுத்துட்டு போ.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க கேட்கலாம் ஒத்தையடி பாதையிலே. படத்திற்காக பாடலை பாடியிருப்பவர்கள் கே.ஜே.யேசுதாஸ், வாணி ஜெயராம்.

0: சித்திரை இசை கேட்டோம்.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் FM Rainbow 103 நிகழ்ச்சிகள்.

0: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: இனி தொடர்ந்து கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ 103 நிகழ்ச்சிகள்.

கேட்ட பாடல் ப்ளூ ஸ்டார் படத்திலிருந்து இசை கோவிந்த், வசந்தா, பிரதீப் குமார், சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியது. பாடலாசிரியர் உமாதேவி. நேர்கள் நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு மதியானம் 2:30 ஊர்புறத்தில் இந்நிகழ்ச்சியில் மரபு தொட்டிக்கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியில் தீர்த்தம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம்.

கேட்ட பாடலில் மூக்குத்தி அம்மன் திரைப்படத்திலிருந்து இசை கிரிஷ் கோபாலகிருஷ்ணன், ஜெயராம் பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் ப. விஜய். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம் இது சிறுவாணி சேனல். கோடையில் பெய்யும் கனமழையால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பரளிக்காடு சூழல் சுற்றுலா தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் காரமலை வனச்சரகத்துக்குட்பட்ட பரளிக்காடு பில்லூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் வனத்துறை சார்பில் சூழல் சுற்றுலா நடத்தப்பட்டு வருது. இதில் பரிசல் பயணம், பவானி ஆற்றுக்குளையில் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் நடைபெறுது. சூழல் சுற்றுலாவில் பங்கேற்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் இணையதளத்தில் முன்பதிவு செய்து இதில் பங்கேற்றுட்டு வராங்க. தற்போது மே மாதம் அப்படிங்கிறனால சனி ஞாயிறு மட்டும் இல்லாமல் வாரத்தோட நாட்களிலும் இந்த சூழல் சுற்றுலா நடத்தப்பட்டு வருகிறது. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த நிலையில் பில்லூர் அணையோட நீர்த்தேக்க பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சூழல் சுற்றுலா ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வர மே 16 வரைக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்படுகிறது. முன்பதிவு செய்தவர்களுக்கு பணம் திருப்பி அளிக்கப்படும். மழை நிலவரத்தை பொறுத்து வரும் வாரத்தில் மீண்டும் சூழல் சுற்றுலா செயல்பட வாய்ப்பு இருக்கதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.

கேடுபாடலியோ திரைப்படத்திலிருந்து இசை அனிருத் ரவிச்சந்தர், அனிருத் ரவிச்சந்தர் லோதிகா பாடியது, பாடலாசிரியர் விஷ்ணு வேதவன். நேரில் இன்று இரவு 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி 6 பொன்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள்.

கேட்ட பாடல் 3BHK திரைப்படத்திலிருந்து அம்ரித் ராம்நாத் இசையமைத்து அம்ரித் ராம்நாத் ஸ்ரே கோஷல் பாடியது. கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் TNPSC போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கான இலவச பயிற்சி இன்று முதல் துவங்குகிறது. ஸோ இந்த இலவச பயிற்சியில் பங்கேற்க விரும்பும் போட்டித் தேர்வு ஆர்வலர்கள் மேட்டுப்பாளையம் ரோடு கவுனப்பாளையம் அடுத்துள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தை நேரடியாகவோ அல்லது 9361567601 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

கேட்ட பாடல் குஷி திரைப்படத்திலிருந்து ஹெஷாம் அப்துல் வஹாபோட மியூசிக்ல ஷித் ஸ்ரீராம் சின்மை சிற்படா பாடியது. நேர்கள் இன்று மாலை 5:02 சித்திரசிவானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் அவர்களுடன் நேரலை கேட்கலாம். நேரலையில் நேர்கள் தங்களது சந்தேகங்களையும் கேட்கலாம். சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் ஆர்ஜி ஆர்த்தி சிவா. இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க ஆர்ஜே லட்சுமி தேவி.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவையில் தமது அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்மொழிந்தார். தீர்மானத்தின் மீது சட்டப்பேரவை கட்சிகளின் தலைவர்கள் பேசி வருகிறார்கள். அனைத்து கட்சித் தலைவர்களும் உரையாற்றிய பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்படும். இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனைகள் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை உலகிற்கு உணர்த்தியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே ஊடுருவ முயன்ற தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் ஜெய்ப்பூரை சேர்ந்த மணீஷ் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யோவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 10:02. இப்பொழுது கேட்கலாம், NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

கேட்டுட்ருக்கோம். நேரம் காலை 10:33. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க, கோயம்புத்தூர்லேருந்து சார்லஸ் கில்லி திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் அவர்களுடைய நேரலை இருக்கு. இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க நேரலையில போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. 0422 அப்படின்ற கோயம்புத்தூரோட முன்னிணைப்போடு 2316312 இந்த நம்பர்லையும் 2317046 இந்த நம்பர்லையும் நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. திருப்பூர் பாண்டிய நகர்ல இருந்து ஸ்ரீதர், யாரடி நீ மோகினி திரைப்படத்திற்காக பாடல் இதோ.

செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. இது உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க? ஜீவேஷ் கேட்டிருக்காங்க கோல்டுவின்ஸ்ல இருந்து. இதே மாதிரி உங்களுடைய விருப்பமான பாடல்களை நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா சென்ட் பண்ணலாம், 9585800103.

பியூட்டிஃபுல் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் நஞ்சப்பா நகர். திருப்பூர்லேருந்து ராஜா ராமகிருஷ்ணன் புனிதா கேட்டிருக்காங்க தர்மதுரை திரைப்படத்திற்காக.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சோம். இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்ப நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம். நன்றி நேயர்களே.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவையில் தாவிக அரசு மீதான நம்பிக்கை கோரி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்மொழிந்த தீர்மானத்தின் மீது தற்போது பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் உரையாற்றி வருகின்றனர். தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனைகள் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை உலகிற்கு உணர்த்தியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே ஊடுருவ முயன்ற தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே சோதனைச் சாவடி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் காவலர் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யோரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 11:10. இனி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் ஈமானி சங்கர சாஸ்திரி அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்கலாம்.

இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் ஈமானி சங்கரசாஸ்திரி அவர்கள் வாசித்த வயலின் இசை கேட்டோம். இனி தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 யிலும் வனப்பூக்கள் நிகழ்ச்சி கேட்கலாம்.

ஒலிம்பிக்ஸில் பெண்ணின் வெற்றிக்காக இந்திய தேசிய கீதம் பாடியாச்சு, இனி என்ன என விட்டுவிடவா. உடன்கட்டை ஏறிய காலம் எங்கே, விண்மண்டலத்தை எட்டி பிடித்த கல்பனா சாவ்லாவின் வெற்றி இங்கே. வெற்றிகளை அடுக்கி அடுக்கி சொல்லவா, தாண்டிய தடைகளை கர்வத்தோடு சொல்லவா. விழா மேடைகளுக்கு வெற்றிகள் பேசுவது பழக்கம், நமக்கு வித்தியாசம் செய்வது வழக்கம். பிரேக் த ரூல்ஸ். சற்றே வேறு பேச வேண்டும் என்று யோசித்தேன். கல்லூரி மாணவிகள், 18 வயசு பட்டாம் பூச்சிகள், காதல் பற்றி பேச காதல் கொண்டேன், ஆத்தா வையும் என ஐயம் கொண்டேன். காதல் தோல்வி பேசினால் என்ன? மன்னிக்கவும், நான் தேவதாசின் பார்வதியும் அல்ல, உங்கள் மஜ்னுவின் லைலாவும் அல்ல. ஆதவன் வந்தவுடன் அதிர திட்டு வாங்கி எழுந்து ஓடி வருகிறவர்களில் நானும் ஒருத்தி. ஆதவன் வந்தவுடன் அதிர திட்டு வாங்கி எழுந்தோடி வருகிறவர்களில் நானும் ஒருத்தி. ஆணோடு கொண்ட காதல் தோல்வியின் வரிகள் அல்ல, அன்றாடம் நடந்தேறும் வழிகளின் அணிவகுப்பு. ஆணோடு கொண்ட காதல் தோல்வியின் வரிகள் அல்ல, அன்றாடம் நடந்தேறும் வழிகளின் அணிவகுப்பு. நிறம் சொல்லி பழகுன வயசு, அஞ்சா இருக்குன்னு ஒரு உத்தேசம். ஊருல தேர் திருவிழா, பலூன் வாங்கறது தானா ஆகப்பெரிய சந்தோஷம். பிங்க் எனக்கு, பிளாக் தம்பிக்கு. வீட்டுக்கு வந்ததும் மாறிப்போச்சு தம்பிக்கு ஆசை. தம்பிக்குன்னு புடுங்கி கொடுத்தாங்க. போனது பலூன் மட்டும் அல்ல, அது என்னவோ பசுமரத்தானியா நிக்குது. எனக்கும் காதல் தோல்வி உண்டு. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள், முண்டாசு கவியின் எழுச்சிமிகு வார்த்தைகள். தம்பிக்காரனுக்கு காசு கற்ற பள்ளிக்கூடம் அடுத்த வீட்டுக்கு போற புள்ளதானேன்னு எனக்கு அரசாங்க பள்ளிக்கூடம். நியாயம் கேட்கிற வயசா, அழுதா விடியல் வருதா? தம்பிக்காரனுக்கு காசு கற்ற பள்ளிக்கூடம் அடுத்த வீட்டுக்கு போற புள்ளதானேன்னு எனக்கு அரசாங்க பள்ளிக்கூடம். நியாயம் கேட்கிற வயசா, அழுதா விடியல் வருதா? ஆங்கிலம் பேசணும்னு கொல்ல ஆசை. ரப்பர் வளவிக்கெல்லாம் சத்தமிடவாயில்லையே. பெண்ணிற்கும் காதல் தோல்வி உண்டு. ஓடித்திரியற வயசு, எதையாவது சாதிக்கணும்னு சொல்ற மனசு. விளையாட்டுல வெகு சுட்டி நானு, விட்டாரா அப்பா? கருத்து போனா கல்யாணம் ஆகுமாகன்னு போடுற துணியில போகுதே குடும்பமானோம். போதுமடா சாமி என் விளையாட்டு ஆசை. எண்ணற்ற பெண்களுக்கு விளையாட்டும் பெரும் கனவே, பெண்ணிற்கும் காதல் தோல்வி உண்டு. மேல் படிப்பு வேலை தேடித் தருகிற படிப்பல்ல, அங்கீகாரம் அடையாளம்னு அழகுபடுத்துற படிப்பல்ல. இவங்களுக்கு பிடிச்ச மாப்பிள கிடைக்கிற வரைக்கும் எனக்கு கிடைச்ச டைம் கேப்பு. இவங்களுக்கு பிடிச்ச மாப்பிள கிடைக்கிற வரைக்கும் எனக்கு கிடைச்ச டைம் கேப்பு. எனக்கு மேல் படிப்பு, அவங்களுக்கு டைம் கேப்பு. கிடைத்த வேலைக்கு செல்லாத பெண்கள் எத்தனை பேர் தெரியுமா? பெண்ணிற்கும் காதல் தோல்வி உண்டு. வேலை 33% போராடி கொண்டிருக்கிறோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிந்துவிட்டதோ என்று அஞ்சுகிறேன். சலுகைகள் யார் கேட்டது? சரிநிகர்தானே கேட்கிறோம். எங்கள் அறிவும் அம்பலமேற வேண்டும், வாய்மொழி சொற்களும் வென்றாக வேண்டும். எங்கள் அறிவும் அம்பலமேற வேண்டும், வாய்மொழி சொற்களும் வென்றாக வேண்டும்.

0: 20-20களிலும் பணியிடங்களில் பாலியல் தொல்லை. காலத்திற்கு காத்திருக்க போவதில்லை, நாங்கள் பதில் எழுதுவோம். பெண்ணிற்கும் காதல் தோல்வி உண்டு. கல்யாணம், சிலரது தலைப்புச் செய்திகளை விளையாட்டுச் செய்திகளில் வாசித்து விடுகிறார்கள். இவ்வளவே சொல்ல ஆசைப்படுகிறேன். சிலரது தலைப்புச் செய்திகளை விளையாட்டுச் செய்திகளில் வாசித்து விடுகிறார்கள். இவ்வளவே சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த வீட்டு இளவரசி, அந்த வீட்டு மகாராணி இடையே கல்யாணம் என்னும் சந்தை. இந்த வீட்டு இளவரசி, அந்த வீட்டு மகாராணி இடையே கல்யாணம் என்னும் சந்தை. மகாராணிகளை மார்க்கெட்டில் வாங்குகிறீர்களா? பெண்ணிற்கும் காதல் தோல்வி உண்டு. பட்டியலிட்டோமா? காதல் தோல்விகளை பட்டியலிட்டோமா? வாட்ஸ்அப்பில் பதிவிட்டோமா? தேவதாஸ் போல பரிதாபம் தேடினோமா? இல்லை. வைராக்கியம் கொண்டோம், வெகுண்டெழுந்தோம், விழுந்த இடத்தில் எழுந்து நிற்பது எங்களுக்கு விளையாட்டு. வைராக்கியம் கொண்டோம், வெகுண்டெழுந்தோம், விழுந்த இடத்தில் எழுந்து நிற்பது எங்களுக்கு விளையாட்டு. ஆயிரம் முறை எழுவோம், பாரதி கண்ட புதுமை பெண்களாய் எழுவோம். ஆயிரம் முறை எழுவோம், பாரதி கண்ட புதுமை பெண்களாய் எழுவோம். அச்சமெதற்கு, அகிலமே எமக்கு. அச்சமெதற்கு, அகிலமே நமக்கு. தோசையும் நானும். அம்மாவும் அப்பாவும் ஆசையாசையாய் போட்டி போட்டுக்கொண்டு தோசையூட்டிய போது என் ஆசைகள் தோசையில் கரையும் என்று நினைக்கவில்லை. வண்ணங்களில் வம்பிழுத்து கொண்டிருந்த போது தோசையூற்ற வகுப்பு எடுக்கப்பட்டது. குதிகள் கொஞ்சம் உயர்த்தி கைகள் தற்காலிகமாக நீட்டிவிக்கப்பட்டு வீதியில் விளையாடச் சென்ற அல்ல அல்ல ஆண்ட்ராய்டுக்கு அடிமையான தம்பிக்கு தோசையூற்றிக் கொண்டிருந்தேன். வண்ணங்களில் வம்பிழுத்து கொண்டிருந்த வயது. வண்ணங்களில் வம்பிழுத்து கொண்டிருந்த போது தோசையூற்ற வகுப்பு எடுக்கப்பட்டது. குதிகள் கொஞ்சம் உயர்த்தி கைகள் தற்காலிகமாக நீட்டிவிக்கப்பட்டு வீதியில் விளையாடச் சென்ற அல்ல அல்ல ஆண்ட்ராய்டுக்கு அடிமையான தம்பிக்கு தோசையூற்றிக் கொண்டிருந்தேன். எத்தனை வரம் பெற்றிருந்தால் என் தாயே எனக்கு மகளாய் பிறந்திருப்பாள். அவள் நடையோசையில் வீடே நிரம்ப வேண்டும் என அழகிய கொலுசுகளை அப்பா வாங்கி வந்தபோது நான் தோசையூற்றிக் கொண்டிருந்தேன். என் ஜோடு பசங்க எல்லாம் டவுனு வாத்தியார்கிட்ட பாடம் படிக்க போனப்ப வீட்டை சுத்தமா பெருக்கி வீடு திரும்புற அப்பாக்கு தோசையூற்றிக் கொண்டிருந்தேன். எங்கேயோ ஒலிக்கும் பாட்டு மெட்டுக்கு என் கண்ணும் காலும் சேர்ந்தசைக்க கைகள் கரண்டிக்கு அடிமையாக தோசையூற்றிக் கொண்டிருந்தேன். இவளுக்கு இவன் நல்ல பொருத்தம், நல்ல தேதி பார்த்து நல்லது பண்ணிடணும் என நால்வர் பேசிக் கொண்டிருந்த போது நான் தோசையூற்றிக் கொண்டிருந்தேன். அப்போது கேசரியும் பட்டியலில் சேர்ந்து கொண்டது. நாளையிலிருந்து சட்டினி அம்மியில் அரைத்து விட வேண்டும் என என் வியர்வை துளியில் அவன் விளையாடிக் கொண்டிருந்த போது நான் தோசையூற்றிக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் எனக்கென தோசையூற்றப்பட்டது. அப்போது நான் அசுத்தமானவள் என அடையாளப்படுத்தப்பட்டிருந்தேன். எல்லா வேலையும் முடிந்து உண்ண தெம்பில்லாமல் உறங்கிய போது கனவிலும் தோசையூற்றிக் கொண்டிருந்தேன். உயிரையே பணயம் வைத்து பெற்றுவிட்டேன், எனக்கு எதுவும் தெரியாது என கிண்டல் பேசுகிறார்கள். நான் தோசையை ஊற்றுவோம் என ஊற்றிக் கொண்டிருந்தேன். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வேலைக்கு தேர்வானதை வீடே கொண்டாடியது. மசாலா தோசை வேண்டும் என அன்பின் பெயரில் கட்டளையிட்டார்கள். நான் தோசையூற்றிக் கொண்டிருந்தேன். உணவு தரக்கட்டுப்பாட்டு அதிகாரியாக எல்லா தோசைகளையும் சோதித்துவிட்டு என் வீட்டில் தோசை ஊற்றுகிறேன், காரச் சட்டினியில் உப்பு கம்மி என என் மீது புகார். நிலாவிலே வடை சுட்ட மக்கள்தானே நாம். ஆத்திச்சூடி வழங்கி அவ்வையிடம் அப்பன் முருகன் கூட சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்றுதானே கேட்டார். பிள்ளைகள் வளர்ந்து பேரன்கள் பிறந்து காலம் ஓடுகிறது. நான் தோசை ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். ஜன்னல் வழியே காற்று வந்தது, கவிதையும் வந்தது, கல்வியும் வருகிறது. சுதந்திரம் எப்போது? நாளையிலிருந்து தமிழகத்தில் தோசை ஊற்றப்படாது என்ற அறிவிப்பெல்லாம் எப்போதும் வரப்போவதே இல்லை. ஆனால் எங்கள் தோசையில் உள்ள அன்பை எப்போது உணரப்போகிறீர்கள்? எங்கள் தட்டிலும் அன்பின் பால் எப்போது தோசை பரிமாறப்படும்? எங்கள் தோசையில் உள்ள அன்பை எப்போது உணரப்போகிறீர்கள்? எங்கள் தட்டிலும் அன்பின் பால் எப்போது தோசை பரிமாறப்படும்?
1: இதுவரை டி நித்யா அவர்கள் வழங்கிய கவிதைகள் கேட்டீர்கள். நிறைவு பெற்றது இலக்கிய சோலை.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரம் பகல் 12 மணி.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை மணி 10:02 ஒளிபரப்பாகும். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை காலை மணி 10:02 ஒளிபரப்பாகும்.
1: சிங்கப்பெண்ணே, வணக்கம் நேயர்களே. வசந்த இல்லம் இன்னைக்கு என்ன செக்மெண்டா மலரப்போகுது? சிங்கப்பெண்ணே. சோ அதுக்காக நம்ம ஸ்டுடியோவுக்கு ஒரு யங் ஆண்டர்பிரனர், இளம் தொழில் முனைவோர் வந்திருக்காங்க. அவங்கள உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவா? ஸ்ரீ சிந்துஜா. சிந்துஜாவை வெல்கம் பண்ணலாமா? வணக்கம் சிந்துஜா.
2: வணக்கம் மேம், தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. இட்ஸ் எ வெரி ஹானர் ஃபார் மீ.
1: உங்களை பார்க்கும்போதே சின்ன பொண்ணுன்னு தெரியுது, ஆனா இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நீங்க இன்னும் கொஞ்சம் சின்ன பொண்ணா இருந்திருப்பீங்களே. இப்ப எவ்வளவு வயசு உங்களுக்கு?
2: நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது 21, அதாவது நான் மே 2017 என்னோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன். என்னோட லாஸ்ட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது, ஓகே நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? யூஸ்வலா வீட்டுல வந்து படிச்சதோட படிக்கிற பிஇ முடிச்சுட்டு, ஸோ அடுத்தது எம்யூ படிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க.
1: பி தான் படிச்சீங்களா?
2: பி சிவில் இன்ஜினியரிங்.
1: சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு டெக்ஸ்டைலுக்கு வந்திருக்கீங்க? சரி,
2: சம்வேர் டவுன் தி லைன் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ ஃபேப்ரிக் டெக்ஸ்டைல் அது எங்கேயோ ஒரு அந்த ஈர்ப்பு எனக்கு அது இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதனால அதில் அப்படி கனெக்ட் ஆயிருச்சு.
1: அப்பா என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு?
2: ஸோ எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலி பார்லூம், நாங்கள் பேசிக்கலி பார்லூம் தான். ஸோ அது சின்ன வயசுலேருந்து நம்ம வீடு இருக்கும், வீட்டுக்கு அப்படியே பக்கத்துலேயே தான் லூம்ஸ் இருக்கும். நம்மளோட எல்லாமே
1: அந்த
2: சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்,
1: கேட்டுக்கிட்டே இருக்கும்.
2: அது ஒரு அடிக்ஷன் மாதிரி. ஆக்சுவலாக கரண்ட்லாம் போயிடுச்சு, அப்படியே கம்முன்னு அப்படியே கப்சிப்னு அப்படியே அமைதியாக இருக்கும். அப்போதான் நமக்கு என்னடா இது ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சத்தத்துலேயே வளர்ந்தனால அது எங்கேயும் எனக்கு இடத்துல அந்த ஃபேப்ரிக் என்னை வந்து இழுத்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஓகே இறங்கி உள்ளே போய் பார்க்கும்போது 2017க்கு அப்புறம் நான் பார்க்கும்போது என்னை சுற்றி எல்லாமே என்ன இருந்துச்சுன்னா ஃபேப்ரிக் லூம்ஸ். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா இங்கேருந்து வீவ் பண்ணி நார்த்துக்கு தான் எல்லாரும் அனுப்புவாங்க.
1: வெறும்
2: காடா ஃபேப்ரிக்காக வீவ் பண்ணி நார்த்துக்கு அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. அங்கேருந்து அதை வாங்கி ப்ராசஸ் பண்ணி திருப்பி நமக்கு தான் அது வருது. ஸோ இந்த இதை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணேன். நம்ம இங்கேருந்து கஷ்டப்பட்டு வீவ் பண்ணி ரொம்ப லோ மார்ஜினுக்கு தான் நம்ம விற்கிறோம். என்ன யோசிச்சுன்னா வந்து என்னோட சுத்தி என்ன ரிசோர்ஸஸ் இருக்கும் நான் பார்த்தேன். என்கிட்ட பிரிண்டிங் யூனிட் ரிசோர்ஸஸ் இருக்கு, டையிங் இருக்கு. ஏன்னா நம்ம வீவிங்னால நம்ம ஜஸ்ட் நாட் வீவிங், நம்ம அதை சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கூட நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு, ஒரு கம்யூனிட்டி கனெக்டிவிட்டி இருக்கு.
1: சரி சரி.
2: ஸோ எனக்கு பிரிண்டிங் இருந்துச்சு, மிஷின் எம்ப்ராய்டரி இருந்துச்சு, டையிங் இருந்துச்சு, டை அண்ட் டை இருந்துச்சு. ஸோ ஐ ஃபிகர் இட் அவுட், நம்மகிட்ட எல்லாமே இருக்கு.
1: ஆனா அது நம்ம ஒன்னும் வெறும் துணியா அனுப்புறோமே, போயிட்டு அங்கிருந்தே வருது. அதனால வந்து அதை காசு கொடுத்து நம்ம வாங்குறோம், என்ன கொடுமை அப்படின்னு யோசிச்சிருக்கேன்.
2: கண்டிப்பா யோசிச்சிருக்கேன். எப்படி யோசிச்சிருக்கேன், நம்ம கிட்ட இருந்து ஒரு 20 ரூபீஸ் 25 ரூபீஸ்க்கே அவங்க கிட்ட உட்காந்து பார்கின் பண்ணணும். எனக்கு பணம் வேணும், எனக்கு ஐ ஹாவ் டு ஏர்ன் சம்திங் டு நெக்ஸ்ட் க்ரோ இன் தி நெக்ஸ்ட் லெவல். ஐ நீட் டு ஹேவ் சம் மணி. நான் என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஹாவ் நோ இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னிக்கலி நோ இன்வெஸ்ட்மெண்ட், நத்திங். என்கிட்ட இருந்த ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட நாலேஜ், என்னோட ஸ்கில் தான். என்னை சுத்தி இருக்கிற விஷயத்த நான் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணா என்னால க்ரோ ஆக முடியுங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. சோ அப்ப நான் என்ன யோசிச்சேன், 25 ரூபாய்க்கு இவன் கிட்ட உட்காந்து கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கு, என்கிட்ட இருக்க ரிசோர்சஸ சின்ன சாம்பிளிங்கா சப்போர்ட் பண்ற யூனிட் கிட்ட கொடுத்து சாம்பிள் பண்ணி அதை மார்க்கெட்ல ஒரு பொட்டிக்ஸ்ல கொடுக்கலாம், பெரிய ஒரு ஷோரூமுக்கு கொண்டு

0: எல்லாமே கொடுத்தனா தே ஓன்ட் வேல்யூ அஸ் பிகாஸ் அவங்களுக்கு ஜெயிண்ட் மார்க்கெட்ல இருந்து சப்ளைஸ் இருக்காங்க. சோ நான் என்ன யோசிச்சா பொட்டிக்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணலாம், டிசைனர் கலெக்ஷன் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு தான் என்னோட விஷன் செட் ஆகும். சோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஐ கிரியேட்டட் அ சாம்பிள் ஸ்வாட்ச், என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்வாட்ச் கிரியேட் பண்ணிட்டு, அப்போ இன்ஸ்டாகிராம் வாஸ் பூமிங். அப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது பொட்டிக் இன் சென்னை நியானா கோபிநாதா அவங்க ஒய்ஃப் துர்கா கோபிநாத் ஷி வாஸ் ரன்னிங் த யூனிட். சோ அப்போ வந்து அவங்க கிட்ட நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் என்னோட ஸ்வாட்சஸ் போட்டோஸ் அனுப்பி, I just send her a message. எங்க கிட்ட இருக்கு, if you want we can design more. எனக்கு இமிடியட்டா மெசேஜ் வந்து please share your swatch. அங்கதான் அங்க ஸ்டார்ட் ஆச்சு.
1: ஒரு
0: கான்ஃபிடன்ட் வந்துருச்சு நமக்கு, ஓகே நம்மளோட பாக்குறாங்க பிடிக்குது.
1: ஓகே
0: பிடிக்குது.
1: அந்த ஃபேப்ரிக் நீங்க அனுப்பி வச்சு கொடுத்தீங்களா உங்களுக்கு?
0: Yeah yeah I sent her a fabric. அதுக்கு அப்புறம் from there she sent me some ideas input கொடுத்தாங்க. சோ அந்த இயல்ந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவங்களோட. ஒரு ஃபேப்ரிக் கொடுக்கும்போது ஒரு ஒரு டிசைனர் கிட்ட இருந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷன்ஸ் நமக்கு வரும். இப்ப எனக்கு ஒண்ணு பிடிக்கும், உங்களுக்கு ஒண்ணு பிடிக்கும், நீங்க என்கிட்ட ஒண்ணு சொன்னா அதை நான் கிரியேட் பண்ணி பார்ப்பேன். சோ இட்ஸ் டெக்னிக்கலி இட் வர்க்ஸ். சோ அப்படி என்னோட டிசைனிங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆச்சு. ஃபேப்ரிக் பயங்கரமா டிசைன்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒடிஷால அப்ப வந்து டெக்ஸ்டைல் ஃபேர் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து இங்க நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம், கண்ட்ரில இருந்து பயர்ஸ் வந்து நம்ம பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஐ காட் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரம் துபாய். ஒரு பொட்டிக் ஷாப் தான், அவரும் அங்க ஒரு பொட்டிக் தான் ரன் பண்றாங்க.
1: ஏன்னா
0: அவங்களுக்கு தான் என்னோட எம்ஓக்யூ மீட் ஆச்சு, என்னோட கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சு. நான் மாசிவா எனக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. லிமிட்டடா பண்ணாலும் அது லிமிட்டட் எடிஷனா இருக்கணும், எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும்.
1: அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் இல்லையா?
0: That is the exclusive thing.
1: Limited editions always exclusive. Da.
0: Yes.
1: நம்மள மாதிரி இன்னொருத்தட்ட இருக்காது.
0: கண்டிப்பா. ஏன்னா இப்ப எல்லா உமன்ஸும் சரி, இப்ப மென்ஸும் சரி, நம்ம போட்டா கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும், நம்மள அப்ரிஷியேட் பண்ணணும்.
1: கரெக்ட், நீங்க சொல்றது. அதனாலதான் பொட்டிக் கான்செப்ட் வந்து எல்லாருக்கிட்டே ஒர்க் அவுட் ஆகுது. பெரிய பெரிய ஷோரூம்ஸ்க்கு ஏன் போக மாட்டேங்கன்னா, அங்க சைஸ் வாரியே ஒரே கலர் ஒரே மெட்டீரியல்ல ஒரு 20 இருக்கும். நீங்களும் அதான் போட்டிருப்பீங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரன் போட்டிருக்காங்க, எது வீட்டுக்காரங்க. காலேஜுக்கு போனா ஒரு கிளாஸே பாதி கிளாஸ் போட்டு வரும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: இல்ல யூனிக்னஸ் ஒண்ணு இருக்கு, எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும், எல்லாம் இருக்கு. அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி அது நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற விரும்புறது நம்ம சாய்ஸ் தானே. அது அது ஒண்ணு இருக்கு. சோ அதுலதான் உங்களுக்கு கிளிக் ஆயிருக்கு.
0: கண்டிப்பா அதுலதான் அந்த ஸ்பேஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணேன். நிறைய பேர் அது மிஸ் அவுட் பண்றாங்க.
1: அப்ப ஆரம்பிக்கும் போது இன்னும் யங் தானே, 21 வயசா?
0: ஆமா 21
1: வயசுல உங்களுக்கு எப்படி இது ஒரு பெரிய விஷனரியா இருந்திருக்கீங்க?
0: இல்ல அதான் இப்போ நம்ம காலேஜ் படிக்கும் போதே நான் நினைப்பேன் நம்ம மட்டும்தான் இந்த ட்ரெஸ், நம்ம தேடி தேடி கண்டுபிடிப்போம் அந்த கடையில பூந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் துணி எடுத்துட்டு வருவோம். பார்த்தா நம்ம அதே வாரத்துல அதே மாதிரி ட்ரெஸ் ரெண்டு பேர் போட்டு வந்துருவாங்க. சோ அப்பயும் யோசிச்சேன் ஏன் எல்லாரும் ஒரு என்ன மாதிரியே எல்லாரும் எடுக்கிறாங்க. பட் டெக்னிக்கலி அது உண்மை கிடையாது. எல்லா ஒரு சர்டைன் பிரிண்ட் வந்து லைக் தௌசண்ட்ஸ் அண்ட் லாக்ஸ் அண்ட் மீட்டர்ஸ் பிரிண்ட் பண்ணும் போது அது அவ்வளவு கன்செப்ஷன் இருக்கு, வால்யூம் இருக்கு. சோ அந்த வால்யூம் வந்து அந்த வால்யூம் மார்க்கெட் வால்யூம் பண்ணட்டும்,
2: சிங்கப்பெண்ணே

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடுகிறார் சௌமியா.
1: ரெண்டாயிரத்தி 2017 யோசிக்க ஆரம்பிச்சிங்க, படிப்பு முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இதுக்குள்ள வரணும்னு முடிவெடுத்து அதுக்கு புள்ளியார் சுழி போட்டது
2: என்னைக்கு? 2017 நவம்பர். இம்ப்ளிமெண்ட் பண்ணிருவாங்க.
1: இப்ப எப்படின்னா, இப்ப மாறிடுச்சுன்ற ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப மாறி போச்சு எல்லாமே. வந்து நமக்கு நிறைய ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு, உடனே உடனே கொடுக்கறதுக்கு நமக்கு சோசியல் மீடியா இருக்கு. அதாவது வி ஆர் மானிட்டர்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்மளை பாத்துக்கிட்டே இருக்காங்க. வி ஆர் பீங் வாட்ச்டு. ஸ்கிராச்ல இருந்து ஒருத்தவங்க முன்னுக்கு வந்தாங்கன்னா அவங்க தன்னோட லைஃப் ஹிஸ்டரிய சொல்லும் போது இவங்கள மாதிரி நம்ம ஏன் பண்ணக்கூடாதுங்கிறது மறுநாளே அவங்க அதை வந்து ஒரு ரோல் மாடல் எடுத்து பண்ணக்கூடிய வேகம் இந்த காலத்துல அப்படி இருக்கு. ஆனா நீங்க ஆரம்பிக்க புதுசுல அவ்வளவு வேகம் கிடையாது. அப்பதான் ஆண்ட்ராய்ட் போன் வந்து ஒரு 3 வருஷம் ஆயிருக்கு. அப்பதான் சூடு பிடிக்கலாமா வேணாமான்னு அப்படி அப்படியே ஒரு ஷேக்கியா இருந்த சமயத்துலதான் நீ
2: ஆரம்பிச்சீங்க.
1: இன்னொன்னு சொல்ல போனா, இதுக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி,
2: எக்ஸாக்ட்லி கொரோனாக்கு முன்னாடி
1: பிளரிஷிங்கா இருக்கு உங்களோட ஆரம்பிச்சிட்டீங்க 2018. அது நல்லா வந்துருச்சு.
2: ஆமாமா, 2018 போது ஐ வாஸ் அப்பே நான் வந்து ஒரு 6-7 digits டச் பண்ணிட்டேன் டர்ன் ஓவர்ல. ஏன்னா நான் ஃபேப்ரிக்ஸ் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா பண்ணும் போது ஒரு பிராண்ட் இன்னொரு பிராண்டுக்கு என்ன ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கிட்ஸ் பிராண்ட் இன்னொரு அடல்ட் பிராண்ட்க்கு, ஒரு அடல்ட் பிராண்ட் இன்னொரு கிட்ஸ் பிராண்டுக்கு. அண்ட் எல்லாருமே வந்து ஓகே இவங்க கிட்ட இருக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஐ ஸ்டார்டட் எக்ஸிபிட்டிங் மை செல்ஃப் லைக் நிறைய ஸ்டோர், லைக் நிறைய பாப்அப் ஸ்டால்ஸ். அப்பெல்லாம் பாப்அப் ஸ்டால் வாஸ் சூப்பர் ஜென்யூனா இருக்கும். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் தான் பாப்அப்க்கு வரும். அப்ப நான் நிறைய இடத்துல டிஸ்பிளே பண்ணும் போது பீப்புள் ஸ்டார்டட் ரெகனைசிங் மீ த்ரூ லைக் பர்சன் டு பர்சன் தான் மீட் பண்ணி என்ன ரெகனைஸ் பண்ண ஆரம்பிச்சேன்.
1: வேர்ட் ஆஃப் மவுத்,
2: வேர்ட் ஆஃப் மவுத் இருந்துச்சு எனக்கு, நல்லா இருந்துச்சு ரெஸ்பான்ஸ். ஏன்னா நம்ம குவாலிட்டியா கொடுக்கும்போது அந்த வேர்ட் ஆஃப் மவுத் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும். ஸோ அப்படிங்கும் போது அப்படியே எனக்கு அந்த 18 இட் வாஸ் அ பீக் டைம். அது நல்லா இருந்துச்சு. அப்போ நான் இனிஷியேட்டிவா இன்னொரு ஸ்டெப்

0: எடுத்தேன்னா அப்பதான் பிளாஸ்டிக் பேக்ஸ்ல பேன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து கிளாத் பேக்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம கிட்ட காடாவோட ஸ்கிராப் பிட்ஸ் இருக்கு, சோ அதை வச்சு நம்ம கிளாத் பேக்ஸ் பண்ணலாம். சோ அப்ப என்னோட பொட்டிக்ஸ்ல என்ன பண்ணேன்னா, எங்கிட்ட பிரிண்டிங் இருக்கனால அவங்க பிரிண்ட் போட்டு என்ன ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்டா கொடுக்க ஆரம்பிச்சேன். அதை அவங்களுக்கு பிடிக்க போய் அதுலயே அப்படி நமக்கு ஆர்டர்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ எங்கெல்லாம் எனக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கும் நான் தெரியலன்னா அப்பெல்லாம் ஐ ஸ்டார்ட் டெவலப்பிங் இட்.
1: முதல் பேக் தான் அப்ப
0: எனக்கு அந்த பிளாஸ்டிக் பேக் நமக்கு அது பேன் பண்ணும் போதுதான் அதை பத்தி தான் எனக்கு எல்லாமே. அப்ப ஏன்னா அது வரைக்கும் நமக்கு அது ஒரு ரெக்குயர்மெண்ட்டே தேவையப்படல அந்த இடத்துல. ஏன்னா அந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு அது தேவைப்படல. கம்ப்ளீட்டா பேன் பண்ண போறாங்க, சீக்கிரமே எல்லாம் மாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் மாத்த மாத்த. சோ ஒன்னு வந்து இது, இன்னொன்னு வந்து எனக்கு என்னோட லோக்கல் மார்க்கெட்டும் கவர் பண்ணணும்னு தோணுச்சு. அப்ப என்ன பண்ண, நம்ம ரெகுலரா ஒரு கடையில பேக்கரியில போய் வாங்குவோம்ல ஸ்நாக்ஸ், அவங்க கிட்ட போய் அண்ணா நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு அவருக்கு வந்து ஃபேஸ் வேல்யூன்னு இருக்கும். அவர் வந்து ஓகே மணி பண்றேன், சரி எனக்கு ஒரு 100 பேக்ஸ் கொடு. அப்போ நான் என்ன பண்ண, அந்த 100 பேக்ஸ் ஆர்டர் வாங்கிட்டு அந்த 100 பேக்ஸ் வச்சு, ஆக்சுவலி டெக்னிக்கலி 100 பேக்ஸ் இஸ் வெரி ஸ்மால் ஃபார் த யூனிட் டு ரன். அப்ப நான் அந்த இன்னொரு எடுத்துட்டு போய் அந்த யூனிட் நம்ம தான் பண்றோம், உங்களுக்கு என்ன சொல்லுங்க நாங்க பேக் பண்ணி தரோம். லைக் அப்ப வந்து ஓகே நீங்க எங்களுக்கும் பேக்ஸ் பண்ணி தாங்க. இட்ஸ் லைக் காமன் பேக் தான், அதுல வந்து அவங்க எங்க லோகோ பிரிண்ட் பண்ணி கொடுக்கற பேக்ஸ் தான். சோ ஐ ஸ்டார்ட்டட் கெட்டிங் லைக் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு இன்னொரு ரெஃபரன்ஸ் அப்படி போக ஆரம்பிச்சது. அப்பதான்
1: நீங்க என்ன பேர் வச்சிருந்தீங்க?
0: எதுமே வைக்கல, சிந்துஜா ஃபேப்ரிக்ஸ்
1: என்னாச்சு
0: இதுக்கப்புறமேட்டு? ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா எல்லாருக்கும் கோவிட்ல வந்து பிசினஸ் ரன் ஆகல, பிசினஸ் ரொம்ப டிராப் ஆயிடுச்சு, கோவிட்க்கு அப்புறம் எங்க பிசினஸே அப்படி அப்சைட் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க.
1: ஆனா உங்களுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு பாருங்களேன், நீங்க ஆரம்பிச்சு கோவிட் வரதுக்கு முன்னாடி 3 வருஷம் கேப் இருந்தது, அப்ப பீக்ல போயிட்டு இருக்கு.
0: எல்லாரும் இனிஷியலா என்ன சொன்னாங்கன்னா, கோவிட் வந்துச்சு அவ்வளவுதான் பிசினஸ் முடிஞ்சிச்சு, கடை இல்ல, ஒன்னும் இல்ல, ஒன்னும் பண்ண முடியாது, யாரும் எங்கேயும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு மாதிரி கரெக்டா தான் கிராஃப் போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க, ஏன்னா அவங்க எல்லாருமே என்ன பொறுத்திருக்கோ அவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பர்ட், ரொம்ப பல என்ன சொல்றது, பழம் தின்னு கொட்டை போட்ட மனுஷங்க சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் அப்படி சொல்லும் போது எனக்கு வந்து ஓகே ஒருவேளை எதாவது ஆயிடுமோ அப்படின்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அந்த டைம் வாஸ் மை பெஸ்ட் டைம் இன் மை கரியர். ஐ ஹட் அ குட் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ், குட் நம்பர் ஆஃப் சேல்,
1: வெரி குட்.
0: ஏன்னா நான் ப்ராப்பரா மார்க்கெட் அப்பயும் நான் அனலைஸ் தான் பண்ணேன். எகெயின் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா பொட்டிக்ல தான் இருந்துச்சு. சோ பொட்டிக் பீப்புள் தே ஹாவ் டு ரன் தி ஷாப். சிலர் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டிச் பண்ண தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, ஷி வாஸ் இன் த பொட்டிக் ஃபீல்ட், நிஃப்ட்ல படிச்சுட்டு ஷி ஸ்டார்டட் ஹர் பிசினஸ். அப்ப அவங்களுக்கு நம்ம இனிஷியலா எல்லாமே ஃபேப்ரிக் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு மாசத்துக்கு எனக்கு அந்த ஒரு பொண்ணு கிட்ட இருந்து மட்டுமே லைக் அரௌண்ட் ஒரு 600-400 meters எனக்கு ஃபேப்ரிக் ஆர்டர் வரும். ரீசன் பீங் என்னன்னா, அவ அதை எடுத்து அவ ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி அங்க இருக்க லோக்கல் பீப்புள் கண்டிப்பா எல்லாத்துக்கும் கல்யாணம் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் பர்த்டே பார்ட்டி இருந்துச்சு,
1: கரெக்ட். ஆமா,
0: சோ எல்லாருக்கும் ட்ரெஸ் தேவைப்பட்டுச்சு. பிசினஸ் இஸ் லைக் ரோலர் கோஸ்டர் லைஃப். அன்டில் அதர்வைஸ் நம்ம அதை கரெக்டா ப்ராப்பரா ப்ரெடிக்ட் பண்ணாத வரைக்கும் அது ரோலர் கோஸ்டர் தான்.
1: ஆமா,
0: ரெய்னி டே ஃபண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன் இன் பிசினஸ், ப்ராப்பர் பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன் இன் பிசினஸ். ஸோ அது ரெண்டுமே நான் கரெக்டாக பண்ணதுனால எனக்கு அந்த கோவிட் டைம் வாஸ் மை ஆப்பிள் டைம். எல்லாருக்கும் அது வந்து சொன்னாங்க, எல்லாருமே சொல்லும் போது நான் வந்து நானே நிறைய பேர் சொல்லியிருக்கேன், ஆனால் அப்படி நினைக்க வேண்டாங்கன்னா அது நீங்கள் இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. பட் தே ஆர் லைக் அவங்க எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணது ஹியூஜ் மார்க்கெட். நான் வந்து குட்டி குட்டியாக இருக்க ஒரு 10 பேர்த்த செய்துன்னா எனக்கு அவங்க ஹியூஜ் ஆயிடுவாங்க.
1: ஓகே, இந்த இடத்துல உங்களை நான் இன்டர்ப் பண்ணுறேன். ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் போது ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயத்த நான் இப்போ நோட் பண்ணேன். எல்லாம் நடந்துச்சு, ரெண்டே ரெண்டு தான் தேவை, ஒன்னு துணிமணி இன்னொன்னு சாப்பாடு.
0: ஆமா,
1: இது ரெண்டு தான் ஃப்ளரிஷ் ஆச்சு. அதுவும் பெரிய ஷாப்புக்கு போக முடியாது, 90% ஷாப்ஸ் மூடி தான் வச்சிருந்தாங்க. ஏர் கண்டிஷன் ஷோரூம் மூடின உடனே எல்லாமே
0: பூஞ்சக்கலாம்
1: என்ன பண்ணாங்க, அவங்க ரொம்ப நாள் மூடி வச்சு துணி எல்லாம் வீணா போக ஆரம்பிச்சதும் ஒரு சேல் மாதிரி போட்டு எல்லாத்தையும் அந்த டிஸ்போஸ் பண்ணாங்க. கொஞ்ச நாள் பண்ணவே முடியல, எத்தனையோ மாசத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு இது கிடைச்ச உடனே அது பண்ணாங்க, ஆனா அது யாரும் வாங்கறதுக்கு ரெடியா இல்லை. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு துணிமணி இதாயிடுச்சு. பெரிய ஷாப்ல இதெல்லாம் பிரச்சனை இருந்தது, சின்ன கடையில அது பாட்டு ரன் ஆயிட்டு இருந்தது. வீட்டுல தைச்சு கொடுத்தவங்களோ ஒரு சின்ன யூனிட் வச்சிருந்தவங்களோ அது பாட்டு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கேயே நான் இப்ப நம்ம நிறைய பேரை கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ பண்றோமே, அவங்க சொன்னது இல்லைன்னா எங்க யூனிட் ரன் ஆயிட்டு இருந்தது, நாங்களே உள்ளுக்குள்ள ஃபுட்டு கொடுத்துட்டு எங்க உள்ள எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த இதை வந்து ரன் பண்ணோம் அந்த பிசினஸ். நாங்க அதை தான் இப்ப நீங்களும் சொல்றீங்க, சக்சஸ்ஃபுல்லா போனதுக்கான காரணம் என்னங்கிறத சொல்றீங்க. சோ அப்ப நீங்க அந்த ஃபிளரிஷிங்கா இருந்தத விட்ட இடத்த பிடிக்கல, இல்ல இருந்த இடத்துல அப்படியே இருந்து மேல போக ஆரம்பிச்சிட்டீங்க, கரெக்ட் தானே?
0: ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்.

0: ஊர். அதான் கேட்கவே இல்லையே நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எந்த ஊர்.
1: ஓகே நான் வந்து ஈரோடு மேம், ப்ராப்பர் ஈரோடு, நேட்டிவ் எல்லாமே எனக்கு ஈரோடு தான். ஸ்கூலிங் ஈரோடில் தான் படித்தேன். கிறிஸ்ட் ஜோதி ஸ்கூல், பிவி ஸ்கூல், ரெண்டு ஸ்கூலில் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஹை ஸ்கூல் படித்தேன். அப்புறம் பிஇ. அப்பா வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து மார்க் ரொம்ப கம்மி டுவெல்த்தில், எனக்கு வேறு இன்ஜினியரிங் சீட்டுக்கு என்னடா பண்ணுறது பேசாமல் நம்ம வந்து லா படிக்கலாமா அப்படின்னு போய் அப்பாட்டு கேட்டேன். அப்போ வந்து லா படிக்கலாம்க்கன்னு, பட் ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணும், நீ ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு கூட நீ லா படிக்கலாம், நீ ஒரு இன்ஜினியரிங் படி அப்படின்னு சொன்னார். அப்புறம் மறுபடியும் நிறைய நான் சொன்னேன், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிட்டா அது படிக்கிட்டு அது படிக்கணும். அப்போ உடனே ஒரே சிம்பிளாக சொன்னார், கண்ணு எனக்கு ஆக்சுவலி 3 siblings எல்லாருமே இன்ஜினியரிங், நாளைக்கு எல்லாருக்கும் பின்னாடி பிஇ எம்இ பிஇ எம்எஸ்ன்னு போடும்போது உன் பின்னாடி பிஇ எல்லாம் வந்துச்சா நீ கண்டிப்பா வருத்தப்படுவ, நீ என்ன வேணாலும் பண்ண, ஃபர்ஸ்ட் பிஇ படிச்சுரு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ நீ படி.
0: அவங்களா உங்களோட எல்டர்?
1: ஆல் வேர் மை எல்டர்ஸ்.
0: சரி, பெரியவங்க
1: எல்லாமே எல்டர்ஸ்.
0: சிஸ்டர் பிரதர் எல்லாம்?
1: ரெண்டு சிஸ்டர் ஒரு பிரதர்.
0: எல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்க? நீங்க
1: எல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்க? நான் எல்லாரும் அக்கா வந்து ஷி வாஸ் ப்ரொஃபசர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இருந்தாங்க. அண்ணா ஹையர் ஸ்டடீஸ்க்காக போலான்னு போயிருந்தாங்க. இன்னொரு அக்கா அப்போ சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ எங்க அப்பா வந்து இருக்கதே ஈஸி சிவில் இன்ஜினியர் தான் கண்ணு, நீ அதை எடுத்து படி, உனக்கு அது கரெக்டா இருக்கும் அப்படின்னாரு. எனக்கு மேக்ஸ், ஐ எம் வெரி புவர் இன் மேக்ஸ், புவர்னு சொல்றதை விட அதை நான் ஒழுங்கா படிக்க முட்டுட்டேன். ஸோ அதனால எனக்கு மேக்ஸ் எப்பவுமே கஷ்டமா இருந்துச்சு. ஏன் கஷ்டமா இருந்துச்சுன்னா, செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒழுங்கா படிக்கல, எயித் ஸ்டாண்டர்ட் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க செவன்த்லயே படிச்சிருப்பீங்க அதுதான் இங்க வரும்பாங்க. ஐ வாஸ் புவர் இன் மேக்ஸ். அப்ப அப்பா சொன்னா சிவில் மேக்ஸ் இருக்காது நீ படி அப்படின்னாரு. எங்க அக்கா இன்னொரு அக்கா அப்ப சிவில் படிச்சிருக்கும் போது ஷி வாஸ் ஃபவுண்ட் ஆஃப் மேக்ஸ், அவட்ட கேட்கும்போது சிவில் பயங்கர ஈஸியா இருக்கும் நீ படி அப்படின்ட்டா. காட் இன் டு சிவில் இன்ஜினியரிங், 4 வருஷம் சிவில் படிச்சேன்.
0: பிடிச்சதான் படிச்சீங்க?
1: யா. ஏன்னா எனக்கு வந்து ஓகே சிவில் ஈஸியா இருக்கும் மைண்ட் செட் ஆயிருச்சு, சிவில் தான் இருக்கிறது இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்
0: ஆனா அப்ப இந்த கட்டடம் கட்டுறது அது பிளானிங் அதெல்லாம் இருந்ததா
1: மைண்டுக்குள்ளே?
0: நிறைய
1: இருந்துச்சு,
0: அந்த பிளான் இருந்தது. இந்த பக்கம் பிசினஸ் பிளான் தான் போயிட்டு இருந்தேன்.
1: அப்பயே நான் சிவில் இன்ஜினியரிங் யோசிக்கும் போதே நம்மளும் ரோட் கான்ட்ராக்ட் வாங்கிடலாம், நம்மளும் பில்டிங் கான்ட்ராக்ட் வாங்கிடலாம்
0: அப்படி
1: இருந்துச்சு. அப்ப நம்ம நிறைய படம் எல்லாம் பார்ப்போம்ல, கான்ட்ராக்ட் வாங்கலாம், ஒரு போய் லைக் கவர்மெண்ட் ஆபீஸ்ல பேப்பர் சப்மிட் பண்ண கான்ட்ராக்ட் கிடைக்கும், யார் கோட் கம்மி. லைக் டெக்னிக்கலி நம்ம அதெல்லாம் பார்க்கும் போது யா நம்மளும் இதுலயும் நல்லா பண்ணலாம், லைக் இதுலயும் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கெல்லாம் பண்ணலாம் யோசி. எல்லாருக்கும் அது இருக்கும்ல அந்த எண்ட் ஆஃப் தி டைம். ஏன்னா நமக்கு எது வேணுங்கிறது நம்ம கிளாரிட்டியா வரதுக்குள்ள நமக்கு நிறைய பிசினஸ் ஐடியாஸ் வரும். பட் ஆனா எது பண்ணாலும் நான் ஒரு கம்பெனில போய் வேலை பார்க்க கூடாதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஏன்னா என்னோட ஒரு கோரே என்ன இருந்துச்சுன்னா, சேலரி இஸ் எ ட்ரக், ஒன்ஸ் யூ கெட் அடிக்ட் டு இட் யூ கேன் நெவர் கம் அவுட் ஆஃப் இட்.
0: கரெக்ட் தான்.
1: அந்த பாயிண்ட் நான் ரொம்ப கிளியரா இருந்தேன். ஏன்னா ஒரு தடவை ஒரு 40,000 ரூபாய் இல்ல 1 லட்ச ரூபாய்க்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன்னா என் மொத்த லைஃபும் அதை சுத்தி தான் இருக்கும். ஸோ அதனால ஐ நெவர் வாண்டட் டு டூ தட்.
0: நல்லா சொன்னீங்க,
1: தேங்க்யூ. ஸோ அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, என்ன பண்ணாலும் நானா தான் பண்ணணும், அது லாபமோ நஷ்டமோ அது நான் ஹேண்டில் பண்ணிக்கிற திறமை எனக்கு இருக்கணும். அதை நான்
0: இந்த முடிவு எடுத்த உடனே உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? உடனே ஓகே சொன்னாங்களா இல்ல பாத்துக்கோ அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் கொடுத்தாங்களா?
1: இல்ல, என் அப்பா 17 இயர்ஸா இருக்கும் போது அப்பாவோட கம்ப்ளீட் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்பாவுக்கு இருந்துச்சு. அதனால அப்பா வந்து 17 அப்பா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனால நான் பிசினஸ் வரேன்னு சொல்லும் போது அப்பா வந்து உனக்கு தோணுச்சுன்னா நீ பண்ணுக்கண்ணே, நீ யாரை பத்தி எதை பத்தி யோசிக்காத, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணு, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபினான்சியலி சப்போர்ட்டா அப்படின்னு கேட்டா கிடையாது, ஃபுல்லா வந்து இந்த கைடன்ஸ், மாரல் சப்போர்ட்.
0: ஓகே.
1: ஏன்னா எனக்கு ஃபினான்சியல் சப்போர்ட் என்ன, எப்பயுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்பானாலே இவன் வந்துட்டா, இவங்கிட்ட எல்லாமே இருந்துச்சு அதனால இவங்க வந்துட்டாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன இருக்கு இல்லைங்கிறது நம்மளுக்கு நம்ம சொன்னாதான் தெரியும், மற்றவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு என்ன வேணாலும் தெரியலாம். ஸோ அதனால ஐ டிசைடட் இட். இப்போ 2017 முடிச்சு வெளியே வரும்போது பிசினஸ் கான்செப்ட்ல தான் உள்ள வந்தேன். என்னை சுத்தி என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சேன், டெக்ஸ்டைல் தான், அதுல தான் ஷைன் ஆகணும் முடிவு பண்ணிட்டேன், யார்கிட்டயும் வேலைக்கு போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பட் ஒரு பாயிண்ட்ல எனக்கு நாலேஜ் தேவைப்பட்டுச்சு, எப்போனா ஸ்டிச்சிங் நாலேஜ்.
0: சரி,
1: ஏன்னா ஃபேப்ரிக் நாலேஜ் தேவைக்கு இருந்துச்சு, அதை தாண்டி என்னால கத்துக்கறக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருந்துச்சு. சொல்லி கொடுக்கறதுக்கு நான் போய் தேடினா எனக்கு கத்துக்கறக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருந்துச்சு, நான் கத்துக்கிட்டேன்.
0: கரெக்ட்.
1: பட் ஸ்டிச்சிங் நாலேஜ் டெக்னிக்கலி ஜீரோ. என்ன நமக்கு தெரியும், மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம டெய்லர் கடைக்கு போவோம், அக்கா எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி, அவ்வளவுதான். ஸ்டிச்சிங் கத்துக்கிறதுக்காக ஒரு கம்பெனில நான் வந்து ஜாயின் பண்ணேன். அந்த ஜாயின் பண்ணதே ஆக்சுவலி அது ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி. அப்ப எனக்கு வந்து ஃபாரின் பையர்ஸ் வந்திருந்தாங்க, அங்க என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அவன் எனக்கு கால் பண்ணி ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும், ஏதாவது இமீடியட்டா அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு கேட்டா. நான் வந்து ஆக்சுவலி ஐ ட்ரைட் எவ்ரிபடி, பட் யாரும் செட் ஆகல. அப்ப நான் சொன்னேன் நான் வேணா ஃப்ரீயா இருக்கேன் அவன் வரட்டா அப்படின்னு கேட்டேன். ஷீ செட் ஓகே நீ ஃப்ரீயா இருந்தா எனக்கு ஒன்று பிரச்சனை, நீ வா, ஏன்னா உனக்கு ஃபேப்ரிக் நாலேஜ் இருக்கு, ஸோ இன்னும் ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு, சரி நீ வா அப்படின்ட்டாங்க. வென் ஐ வென் டு தட் கம்பெனி, நான் ஒரு 3 டேஸ் இன்னும் ட்ராவல் பண்ணேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நினைச்சேன் ஓகே நம்ம இங்க இருந்தா வி கேன் லேர்ன் திங்ஸ் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஐ ஆஸ்க் த சிஇஓ நான் இங்க ஒர்க் பண்ணலாமான்னு கேட்டேன். அவங்க யோசிச்சுட்டு ஓகே யா இஃப் யூ ஆர் ஓகே யூ கேன் ஒர்க், நான் வாக்கு

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்கள்.
1: சரி, முதல்ல எங்க நடக்குது, நீங்க எந்த

0: போகும்போது அப்பாஸ்னு ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கோக்கண்ணு. ஏன்னா இட்ஸ் எ பிக் கமிட்மெண்ட். ஏன்னா நீ ஒரு கம்பெனிக்கு போறேன்னா அந்த கம்பெனியில யூ ஹாவ் டு கிவ் யுவர் 100%. நல்லா யோசிச்சு டிசைட் பண்ணினாரு. நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு ஸ்டிச்சிங் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பி டு பில ஐ காட் அ ஃபேப்ரிக் ஆர்டர் அலாங் வித் ஸ்டிச்சிங் ஆர்டர். ஸோ ஐ ஹவ் டு டூ இட் ப்ராப்பர்லி. அப்போ ஐ ஸ்டார்டட் டேக்கிங் தட். 20 months.
1: ஓகே,
0: எல்லா ஒர்க்குமே என்னோட ஒர்க் மாதிரி நான் பண்ணாங்க.
1: இது எப்ப நடந்தது?
0: 2020-21.
1: அது வரைக்கும் பிசினஸும் ரன் பண்ணிட்டு தான்.
0: இந்த மீன் டைம்ல ரெண்டு படத்துக்கு காஸ்டியூம் டிசைனரா ஒர்க் பண்ணேன்.
1: அப்படியா?
0: I have done two movies. ஒன்னு வந்து காலேஜ் ரோட், இன்னொன்னு காயல்னு சொல்லிட்டு. ஏமாத்தாம இருக்கிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கணும் ஒரு ஃபீல்ட்ல. அந்த மாதிரி நான் பேட்டர்ன் மேக்கிங்ல கூட இருந்து பேட்டர்ன் எப்படி பண்ணு பார்த்தேன், ஸ்டிச்சிங் குவாலிட்டி எப்படி பண்ணணும்னு பார்த்தேன், குவாலிட்டி ஆஃப் டெய்லர்ஸ் எப்படி ஹையர் பண்ணணும், ஒரு ஒர்க் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், இது ஃபுல்லாமே. ஏன்னா ஒரு ப்ராப்பர் எக்ஸிக்யூட்டிவ், ஒரு நல்ல ப்ராப்பரா டெவலப் ஆன ஒரு கம்பெனில போய் இது கத்துக்கும் போது நம்ம அதுல இருந்து எடுத்துக்க நமக்கு தேவையான இன்புட்ஸ் அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். லைக் என்னென்ன மாதிரி எப்படி ஒரு சிஸ்டம் எப்படி இருக்கணும்.
1: அந்த கம்பெனி எங்க இருந்தது?
0: இட்ஸ் இன் மை ஹோம் டவுன். அதுவும்
1: பட் அங்க போய் ஒரு முழுமையா ஒரு பிசினஸ் எப்படி ரன் பண்ணோங்கிறத பார்த்தாச்சு இல்லையா? ஃபைனலா அது ப்ராடக்ட் வந்து இதுக்கு மார்க்கெட்டுக்கு போற வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டீங்க. அதை என்ன நீங்க ஒரு ஆளா நடத்த போறீங்க இந்த பிசினஸ், அப்ப என்னெல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்குங்கிறத அங்க ஒரு கிட்டத்தட்ட ட்ரையல் பீரியட் மாதிரி உங்களுக்கு.
0: ட்ரையல் பீரியட், ரெண்டாவது எனக்கு வந்து இந்த பீரியட் திருப்பி கிடைக்காது, கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்.
1: அதுதான், வெரி குட்.
0: அதுக்கப்புறம் நான் என்னோட அதை வரத்து வரும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு டெய்லரே கிடைக்கல. Just because I'm very young, I was like 25-26 தான் அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஓன் ஸ்டிச்சிங் யூனிட்.
1: ஆப்வியஸ்லி சின்ன பொண்ணு தானே இப்போவும்.
0: அப்போ வந்து எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கோபமா சொன்னாலே அந்த ஒரு மேல் ஈகோஸ்டிக் அப்படியே மேல வந்துடும் எங்களுக்கு. இவ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குது, எனக்கு தெரியாது அது எப்படி வரும்னு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அகெயின் ஒரு மிஷின் தான் ஸ்டார்ட் பண்ணேன், வெறும் ஒரே மிஷின்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆர்டர்ஸ் வந்து ஃபேப்ரிக்ல இருந்து கார்மெண்ட்க்கா போற ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து இனிஷியலா என்னோட வந்து ரிஜெக்ட் ஆச்சு. ரிஜெக்ட் ஆனது ரீசன் வந்து அப்ப நான் வந்து பேசிக்கா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும் லைக் ஸ்டிச்சிங்ல. அது என்னன்னு ஒவ்வொரு சாம்பிள், அதுக்குதான் நாங்க என்ன பண்ணிட்டோம்னா சாம்பிள் ஃபிட் 1, 2, 3, 4 கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். லைக் வில் மேக் ஷுர் எவ்ரி சாம்பிள் கம்ஸ் வித் ப்ராப்பர் டெக் பேக், அதுல சாம்பிளோட ஃபிட் டீடைல்ஸ் எழுதுற மாதிரி.
1: ஓகே,
0: சோ தட் அது நெக்ஸ்ட் ஃபிட்ல நாங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ நான் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஸ்கில்டு லேபர் இஸ் வெரி மேனடரி இன் தி யூனிட். ஸ்கில்டு லேபர்ஸ்னா பே அதிகமா தான் இருக்கும். ஆமா, சோ அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட்அப்
1: மேக்கிங் இருக்கும்
0: பெர்ஃபெக்ட் ஆன் பாயிண்ட்ல இருக்கும். அப்போ முடிவு பண்ணேன்னா higher skilled labor, be it expensive. Once the product pass, na namma vekkadha costing like amba puri vekkalam client ku.
1: Ana skilled labor kadaikinume ungalku.
0: Teedi teedi teedi teedi இன்னும் தேடிட்டு தான் இருக்கும்.
1: ஓகே,
0: பட் ஸ்டில் we have like 20 people in the house.
1: Very good.
0: அதுதான்.
1: Yeah. Very good.
2: நேர்களே, இதுவரை இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவங்களோட பேசிட்டு இருந்தோம். இந்த நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் புதன்கிழமை அன்று வசந்த இளம் நிகழ்ச்சியில சிங்கப்பெண்ணை செக்மெண்ட்ல இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்.

மரபு தொட்டிக்கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர் அவர்களுடைய அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். மாலை 5:02 சித்திர சவ்வானம் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் அவருடைய நேரலை இருக்கு. கேட்க மறக்காதீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க நேரலையிலும் கேட்டு விளக்கம் கேட்டுக்கலாம்.

வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி பதவியேற்றார். இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது தலைமையிலான தாவேகா அரசின் மீது நம்பிக்கை கோரும் அரசினர் தீர்மானத்தை முன்மொழிந்தார். அரசுக்கு ஆதரவாகவும் அரசை எதிர்த்தும் உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு உதயநிதி ஸ்டாலின் வாக்களித்த மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசாக இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று கூறி தங்களது கட்சி உறுப்பினர்களுடன் அவர் வெளிநடப்பு செய்தார். இதற்கு பின்னர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எண்ணிக்கை அடிப்படையிலான நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு உத்தரவிட்டார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவையில் இருந்த 171 உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் தாவேகா அரசுக்கு ஆதரவாக 144 பேர் வாக்களித்தனர். எதிராக 22 பேர் வாக்களித்தனர். 5 உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர். அஇஅதிமுகவின் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். அந்த கட்சியைச் சேர்ந்த 25 உறுப்பினர்கள் தாவேகா அரசை ஆதரித்து வாக்களித்துள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை பேரவையில் அறிவித்த திரு ஜே சி டி பிரபாகர் தாவேகா தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசியபோது தமது அரசு அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்துச் செல்லும் என்றும் மதச்சார்பற்ற அரசாக செயல்படும் என்றும் கூறினார். முதலமைச்சரின் உரைக்கு பின்னர் பேரவையை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி 5வது முறையாக புதுச்சேரி முதலமைச்சராக இன்று பதவியேற்றார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் புதுச்சேரி மக்கள் மாளிகையில் திரு ரங்கசாமிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். திரு ரங்கசாமி அமைச்சரவையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் திரு மல்லாடி கிருஷ்ணராவும் பிஜேபி உறுப்பினர் திரு நமச்சிவாயமும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷ், புதுச்சேரி பிஜேபி தலைவர் திரு வி பி ராமலிங்கம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். தங்கம் மற்றும் விலை உயர்ந்த உலோகப் பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் நோக்கில் அவற்றுக்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரி 5% உயர்த்தப்படுவதாக தெரிவித்துள்ளது. பிளாட்டினத்திற்கான இறக்குமதி வரி 5.4% உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதர விலை உயர்ந்த உலோகப் பொருட்களுக்கு 4.35% வரி உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடம் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் மத்திய அரசு இவற்றுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தியுள்ளது. இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ நாளை தொடங்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ளது. உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் அவர்களுடன் வந்துள்ள தூதுக்குழுவினரும் இதில் பங்கேற்கின்றனர். மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்து பேசியுள்ளனர். இம்மாநாட்டையொட்டி உலகளாவிய மற்றும் மண்டல அளவிலான விஷயங்கள் குறித்து உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பிரதமரிடம் ஆலோசிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி காரில் பயணிக்கும் போது பின்தொடரும் கான்வாய் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். அண்மையில் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு சென்றபோது பிரதமரை பின்தொடரும் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் சிக்கனத்தை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி விடுத்த அழைப்பிற்கு முன் உதாரணமாக திகழும் வகையில் இந்த வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு படையினர் பின்தொடரும் வாகனங்களை மின் வாகனங்களாக மாற்ற வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் கான்வாய் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் வாகனங்களின் எண்ணிக்கையை 50% குறைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரான்சிஸ்கோ மெக்கனாவை சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிலி நாட்டுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்டவை குறித்தும்

0: நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திர சவாரம் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியன் அவர்களுடைய நேரலை இருக்கு. கேட்க மறக்காதீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில நொடிகள்ல கேட்கலாம் செய்திகள். சென்னையிலிருந்து
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தவேகா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில்

0: விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். பல்வேறு முக்கிய விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சிக்காக இளைஞர்களை தெரிவு செய்வதற்காக தேசிய அளவிலான ஆன்லைன் வினாடி வினாவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து நடத்தும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சியில் நாட்டில் அனைத்து பகுதியில் உள்ள இளைஞர்களும் பங்கு பெறலாம். மை பாரத் இணையதளம் வாயிலாக நடைபெறும் இந்த வினாடி வினாவில் இம்மாதம் 20ஆம் தேதி வரை கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு உடல் தகுதி பரிசோதனை நடத்தப்பட்டது. 500 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்றும் அடுத்த மாதம் நடைபெற உள்ள வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீட் முறைகேடு தொடர்பாக விசாரிக்க மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் சென்றுள்ளனர். இதில் 25க்கும் மேற்பட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ராஜஸ்தான் மாநில காவல்துறையின் பாதுகாப்போடு பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிக்கார் பகுதியில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக சீனா சென்றுள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று அந்நாட்டு தலைநகர் பெய்ஜிங்கில் இரு தலைவர்களும் நாளை இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் பொருளாதாரம் வர்த்தகம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் மேற்கொள்ள உள்ளனர். ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் பாதுகாப்பாக கப்பல்கள் செல்வது குறித்தும் யுக்ரைன் விவகாரம் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சுக்கள் நடத்தக்கூடும் என்றும் தெரிகிறது. தென்மேற்கு பருவமழை இந்த வாரத்தில் தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் தென்பகுதியில் நிலவி வரும் சூழல் பருவமழை தொடங்குவதற்கான அறிகுறியை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இவ்வார இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது புயலாக உருவாகக்கூடும் என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும் என்றும் ஆனால் இவ்வாண்டு முன்கூட்டியே தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் குற்றவாளியான திரு பிரதீப் சிங்கை மத்திய புலனாய்வு பிரிவினர் வெற்றிகரமாக அசர்பைஜானில் இருந்து இந்தியா கொண்டு வந்துள்ளனர். வெளியுறவுத்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து இதற்கான முயற்சியை அசர்பைஜான் நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இதனை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 160க்கும் மேற்பட்டோர் பல நாடுகளில் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் தாய்வானின் யாயி யாங்கை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-12 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் டோங் கியூ டங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி பதவியேற்றார். இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 12:50. இனி கேட்கலாம் மெல்லிசை. மெல்லிசையின் முதற் பாடலை பாடியிருக்கிறார் எஸ் வெங்கடேசன்.

நேரம் 1 மணி. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இனி கேட்கலாம் திரையிசை. திரையிசையில் முதல் பாடலாக சிங்கம் படத்திலிருந்து பாடலை பாடியிருக்கிறார்கள் சுசித்ரா, கார்த்திக் குமார் மற்றும் திப்பு.

கேட்ட அந்த பாடல் விஜய் ஆண்டனி இசையில் கிருஷ்ணன், மகேஷன், மார்க் தாம்சன் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் ஆகியோர் பாடியிருந்தாங்க. பாடல் வரிகள் பிரியன். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை காலை மணி 10:02 ஒளிபரப்பாகும். திரையில் இனி தொடர்ந்து சலி படத்திலிருந்து பாடல்.

அஞ்சான் படத்திலிருந்து சூர்யா மற்றும் ஆண்ட்ரியா ஜேமியா பாடினாங்க பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. கேட்ட அந்த பாடலுடன் திரு இசை நிறைவு பெற்றது.

0: இனி தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் FM 103 மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: நசுங்கி போயிடுறாரு, அவருடைய உருவமே குலைஞ்சு போயிடுது. அப்போ வந்து ஈவுக்கு ரொம்ப மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அச்சோ இப்படி ஆயிடுச்சே, நமக்காக தானே வந்தான் ஈவ், அதாவது வாலி வந்து நமக்காக தானே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. மறுபடியும் வந்து அந்த ஈவ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த செடியை எப்படியாவது கேப்டன் கிட்ட நம்ம போய் ஒப்படைச்சிடணும், நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துடணும் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி போராடுறா. தொடர்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம கேட்கலாம்.

0: நேரம் ஒரு மணி 30:33. ஆகாஷவாணி கோயம்புத்தூர்ல இதுவரைக்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டும் இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கோம். 1:38 கூடிய இந்த நேரத்தில் நாம் வந்து இன்னைக்கு வாலி இந்த திரைப்படத்தை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். அதனுடைய கதையை தொடர்ந்து கேட்குறப்போ ஈவ் வந்து அந்த செடியை வந்து கேப்டன் கிட்ட கொடுத்து எப்படியாவது காப்பாற்றணும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த இந்த கதையுடைய வில்லனுடைய பேரு ஆட்டோ. அவங்க வந்து ஆட்டோ ரோபோட், வில்லன் ரோபோட். இவர் வந்து ஒரு ரகசிய உத்தரவை பிறப்பிக்கிறார். என்ன அப்படின்னா, பூமி வந்து ரொம்ப விஷமா மாறிடுச்சு, யாருமே திரும்ப கூடாது அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு ஆதாரமா இந்த செடி இருக்கு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கவே மாட்டாரு. ஏன் அப்படின்னா, இந்த உத்தரவு எப்போ வந்திருக்கு, 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்கு. இப்போ இருக்கிறது இவங்க 29வது நூற்றாண்டுல. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறப்போ கேப்டன் வந்து அடம் பிடிக்கிறாரு, நான் காப்பாத்தியே ஆவே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்க ஒரு சண்டை நடக்குது. அதுல வந்து கேப்டன் அவரை சீட்ல இருந்து தவறி கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுகிறப்போ அவரால் எந்திரிச்சு கூட நிற்க முடியலையே அப்படின்னா, அவ்வளோ வெயிட், அவருடைய உடம்பு ஓவர் வெயிட்டாக இருக்கு. எப்படியோ எந்திரிச்சு முயற்சி பண்ணி நிற்கிறாரு. அப்படியே அங்கே இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. எல்லாருமே ஒற்றுமையாக மாறுறாங்க. எல்லாருனாலும் நிற்க முடியுது, பேச முடியுது, ஒருத்தவங்க வந்து காப்பாற்றிக்க முடியுது. அங்கே வந்து நிறைய குழந்தைங்க வந்து விழ போகிறாங்க, அங்கேயும் மனுஷங்க தானே இருக்காங்க. ஸோ அந்த எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தைங்க விழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையை பிடிச்சி தூக்குறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாலியையும் அப்புறம் வந்துட்டு இந்த ரெண்டு ரோபோட்டும் வந்துட்டு வெளியேற்றப்போ ஆல்மோஸ்ட் வெளியேற்றப்பட்டாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரோபோட்ஸ் வந்து இவங்களை வந்து காப்பாற்றுறாங்க. ஒரு வழியாக கேப்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த செடியை வந்து உலகத்தில் அந்த ஹாலோ டிடெக்டர் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த சாதத்தில் வைக்கிறாரு. அந்த கப்பல் உடனே பூமிக்கு திரும்பி வருது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே வாலிக்கு அடிபட்டுச்சு இல்லையா, அப்போது வாலி வந்துட்டு தன்னுடைய நினைவுகள் எல்லாமே மறந்துடுறாரு. நான் யாரு அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு எல்லாத்தையுமே மறந்துடுறாரு. அப்போது பூமிக்கு வந்ததுக்கப்புறம் ஈவ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் எப்படி ஈவை முத முதல்ல சந்திக்கிறப்போ அவருடைய வீட்டுக்கு போய் காமிச்சாரு, அழகான பொருட்கள் எல்லாமே காமிச்சார் இல்லையா, அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்தேன், அதே மாதிரி ஈவ் வந்து இவங்களுக்கு எப்படியாவது இவங்களுடைய மெமரியை வந்து கூட்டிட்டு வந்துடணும், எடுத்துட்டு வந்துடணும் மறுபடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் பண்றாங்க. இவ வாலியை வந்து ஈவ்க்கு என்னென்ன பொருளை காமிச்சாரோ, பல்பு, ஸ்பூனு, கேசட்டு, அவர் ஒரு பாட்டை ப்ளே பண்ணி காமிப்பார், அது ஒரு லவ் சாங்காக இருக்கும் அந்த சாங், இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள். மனுஷங்க என்ன பண்ணுவோம், யாருக்காவது ஏதோ ஒரு விஷயம் மறந்துச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் கனெக்டிங் லிங்க் கொடுப்போம்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு வாலிக்கு வந்து ஈவ் வந்து ஞாபகப்படுத்த பார்ப்பாங்க. ஒரு வழியாக ரெண்டு கைகளும் சேர்றப்போ அவருக்கு வந்து ஞாபகம் வந்துடும், ஸ்பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஞாபகமும் வந்துடும். இந்த பூமி வந்து மறுபடியும் மலர ஆரம்பிக்கும், அங்கே விவசாயம் நடக்கும், மனிதர்கள் எல்லாருமே எடை குறைப்பதாவது வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, பட்டனை அழுத்திட்டு இருந்தாங்க, இப்போ வந்து இந்த பூமி வந்து ரொம்ப அழகாக மாற ஆரம்பிச்சிரும், பசுமையாக மாற ஆரம்பிச்சிரும், விவசாயம் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, வேலை பார்ப்பாங்க, இப்படி போயிட்டு இந்த கதை ரொம்ப அழகாக முடியும். கதையுடைய டைரக்டர் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத தொடர்ந்து நம்ம கேட்கலாம். ரொம்ப அழகான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கும் வாலி.

மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வாலி இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் பேசணும். ஓகே, டைரக்டர் என்னதான் சொல்ல வர்றாரு, இவ்வளவு நேரம் கதை கேட்டோமே அப்படின்னா, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை. அதே மாதிரி அதிகமான நுகர்வு, அதே தேவைக்கு மீறி பொருட்கள் வாங்குறது வந்து ஒரு நாளைக்கு குப்பையில தான் போய் முடியும் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டா இருக்கு. அதே மாதிரி பேராசை இல்லாம இந்த உலகத்துல வந்து வாழணும் அப்படின்றது, மனிதர்கள் சோம்பேறியா வாழக்கூடாது, சோம்பேறியா வாழ்ந்தா என்னென்ன ஆகும் அப்படின்றது இந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சொல்லுவோம் இல்லையா, விதை கூட விருட்சமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமா இருக்கக்கூடியது இந்த வாலி திரைப்படம். சிறந்த மாற்றம் கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றதுதான். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சோம். இது மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில உங்களுடன் லட்சுமி தேவி. நன்றி நேர்களே. இனி கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றிக் கழகம் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்றுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பு மீதான தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 22 பேர் வாக்களித்த நிலையில் 5

0: பேர் நடுநிலைமை வகித்தனர். முன்னதாக தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை பேரவையில் முன்மொழிந்தார். இந்த தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அமமுகவை சேர்ந்த ஒரு உறுப்பினர், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்து உரையாற்றினர். திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுகவை சேர்ந்த 22 உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்தனர். சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், முந்தைய திமுக அரசு நிறைவேற்றிய மக்கள் நலத்திட்டங்களை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பணிகள் தொடரும் என்றும் அவர் கூறினார். பின்னர் சில விமர்சனங்களை முன்வைத்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்வதாக அவர் அறிவித்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினர். தொடர்ந்து நம்பிக்கை தீர்மானத்தை அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாக்கெடுப்பிற்கு அனுமதித்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு வெற்றி பெற்றதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமது அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்றும் அவர் கூறினார். சிறுபான்மையினரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளித்த அவர், மக்களின் நலனிற்காக தமது அரசு செயலாற்றும் என்று உறுதியளித்தார்.
1: மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதி, சமநீதி, சம வாய்ப்புடன், உண்மையான உறுதியான ஜனநாயகத்துடன், மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும். அதில் சிறிதும் மாற்றமில்லை. எம் மதமும் நம் மதமே, எல்லா மக்களும் நம் மக்களே, இதில் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற பாகுபாடே இருக்காது. இது எல்லோருக்குமான அரசு.
0: உறுப்பினர்கள் தெரிவித்த சில கருத்துக்கள் பரிசீலிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். தொடர்ந்து சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகா தனது பெரும்பான்மையை இன்று நிரூபிக்க தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் திரு விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தங்கம் உள்ளிட்ட விலை மதிப்பு மிக்க உலோகங்களின் இறக்குமதி வரியை மத்திய அரசு அதிகரித்துள்ளது. இதன்படி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தங்கம், வெள்ளி போன்றவற்றிற்கு 5% வரியும், பிளாட்டினத்திற்கு 5.4% வரியும் விதித்து மத்திய அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. மேற்காசிய நெருக்கடி தொடரும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டுள்ளார். அண்மையில் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட போது இந்த செயல்பாடு நடைமுறைப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. மேற்காசிய பதற்றத்தால் இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளை சார்ந்திருப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட 7 வேண்டுகோள்களை பிரதமர் அண்மையில் விடுத்த நிலையில் பிரதமரின் வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் பிரதமரின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பெருமளவு குறைத்துக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இன்று அதிகாலை 6 பேர் உயிரிழந்தனர். சோதனை சாவடியில் தடுப்புகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த லாரி ஓட்டுநர் மற்றும் காவலர்கள் மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. இந்த கார் மயிலாடுதுறையிலிருந்து கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நேரிட்டது. இதனிடையே இந்த சம்பவத்தில் உயிரிழந்த வெள்ளக்கோவில் காவல் நிலைய காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். அவரை இழந்துள்ள குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு, சமூக பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் சட்ட செயலாக்கம் போன்ற முறையான சீர்திருத்தங்களின் அவசியத்தை தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி வி ராமசுப்ரமணியன் வலியுறுத்தியுள்ளார். புலம்பெறும் தொழிலாளர்களின் உரிமைகள் அரசு மற்றும் தனியார் துறையின் பொறுப்புணர்வு தொடர்பான உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், அமைப்பு சாரா பிரிவை சேர்ந்துள்ள புலம்பெயர் தொழிலாளர்களை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார்.

0: இப்புலம்பெயர் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண பல்வேறு அமைப்பு நிலையிலான விவாதங்கள் மற்றும் ஆலோசனைகள் தேவை என்றும் குறிப்பிட்டார். இதில் விவாதிக்கப்படும் கருத்துக்களை மத்திய மற்றும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் பரிந்துரைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். வளர்ச்சி பாதையில் கிராமங்கள் 2026 தேசிய வினாடி வினா நிகழ்ச்சியை மத்திய இளைஞர் நல விளையாட்டு அமைச்சகமும் உள்துறை அமைச்சகமும் இணைந்து மை பாரத் தளத்தில் தொடங்கியுள்ளது. எல்லை கிராம மேம்பாட்டு திட்டத்திற்கான செயல்பாடுகள் அடுத்த மாதம் தொடங்க உள்ள நிலையில் இளையோரின் பங்களிப்பை ஈர்க்கும் முதல்கட்ட நடவடிக்கையாக இந்த வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை இணையதள வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் நாட்டிலுள்ள இளையோர் பங்கேற்க அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. எல்லை கிராம மறுசீரமைப்பு, உள்ளூர் கலாச்சாரம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, எல்லை பகுதிகளை வலுப்படுத்துவதற்கான மத்திய அரசின் முயற்சிகளை இளையோர் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இணையதள வினாடி வினா நிகழ்ச்சி ஒரு கலந்துரையாடல் தளமாக திகழும் என்றும் அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் தனி அடையாள எண்கள் பெற வரும் 30ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அடையாள எண் பெறாத விவசாயிகள் அனைவரும் தங்களுடைய ஆதார் நகல், நில ஆவணங்கள் நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண் ஆகியவற்றுடன் அருகில் உள்ள பொது சேவை மையம் மற்றும் கிராமங்களில் முகாம் நடைபெறும் இடங்களுக்கு சென்று பதிவு செய்து கொள்ள வேண்டும். கடைசி நாள் 30/5/2026 ஆகும். அனைத்து விவசாய பெருமக்களும் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன்.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரதமரின் கௌரவ நிதி தொகை பெற்று வரும் விவசாயிகள் தங்களின் நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மலர் சந்தையில் பூக்களின் வரத்து அதிகரிப்பால் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தென்காசி சங்கரன் கோவில் பூச்சந்தை விற்பனை செய்யப்படும் பூக்கள் அண்டை மாநிலமான கேரளா மற்றும் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் பூக்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனால் பூக்களின் விலை சற்று சரிவை தொடங்கியது. இன்று 1 கிலோ மல்லிகைப்பூ 500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 500 ரூபாய், காந்திப்பூ 40 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 40 ரூபாய்க்கும், ரோஜாப்பூ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் பூ வியாபாரம் என்பது கணிசமாக குறைந்து காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பேரிஜம் ஏரி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் இன்று முதல் அனுமதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராய்ப்பூரில் இன்றிரவு 7:30 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தற்போது 2வது இடத்திலும், குஜராத் டைட்டன்ஸ் முதலிடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது இடத்திலும் உள்ளன. தேசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டிகள் சென்னையில் இன்று தொடங்கின. வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் அபய் சிங், ஜோஷ்னா சின்னப்பா, ரத்திகா சிலான், ராகுல் பைத்தா, ஹரீந்தர் பால் சிங், வேலவன் செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இதில் வெற்றி பெறுவோர் அடுத்த மாதம் 18ஆம் தேதி மலேசியாவில் நடைபெறவுள்ள ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டிக்கு தகுதி பெறுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக NR காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இன்று 6 பேர் உயிரிழந்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
4: சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். நேரம் 1:56. நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தளவில் அதிகபட்சமாக 35°C வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26°C வெப்பநிலையும், திருப்பூரில் அதிகபட்சமாக 37°C வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26°C வெப்பநிலையும் பதிவாகுங்க. ஈரோட்டில் அதிகபட்சமாக 38°C வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 27°C வெப்பநிலையும், சேலம்

தமிழ் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும். பாலக்காடு பொறுத்தளவில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்.

சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவுக்கான ஒரு புனித யாத்திரையாகும். ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கானவர்கள் மக்காவில் கூடுகிறார்கள். ஹஜ் பயணத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த நம்ம மத்திய அரசு குறிப்பா குறைந்த வருமானம் கொண்ட தனிநபர்களுக்கு புனித யாத்திரையை எளிதாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. ஹஜ் யாத்திரை மேலாண்மை திட்டம் என்பது இந்திய ஹஜ் கமிட்டி மற்றும் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைப்பில் யாத்ரீகர்களின் பதிவு, தங்குமிடம், போக்குவரத்து, மருத்துவம், வழிகாட்டுதல் போன்றவற்றை நிர்வகிக்கும் ஒரு விரிவான செயல்முறையாகும். இதில் ஆன்லைன் பதிவு, சவுதி அரேபியாவில் ஏற்பாடுகள் செய்வது, மருத்துவர் குழுக்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், மத வழிகாட்டிகள் மற்றும் குடி வரவு வெளியேற்ற மேலாண்மை ஆகியவை அடங்கும். மேலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கூட்ட நெரிசலை குறைத்து அனுபவத்தை மேம்படுத்துவதிலும் கவனம் செலுத்துகிறது இந்த திட்டம். முக்கிய கூறுகள் என்னென்ன அப்படின்னா, பதிவு மற்றும் ஒதுக்கீடு. ஹஜ் கமிட்டி .gov.in இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம். தனிப்பட்ட பயண ஏற்பாட்டாளர்கள் மூலமாகவும் பதிவு செய்யலாம். தங்குமிடம், இந்திய தூதரக மேற்பார்வையில் கட்டிடங்கள் வாடகைக்கு எடுக்கப்படுகின்றன. மாநில ஹஜ் கமிட்டிகளின் கட்டிட தேர்வு குழுக்கள் இதற்கு உதவுகின்றன. சவுதி அரேபியாவிற்கு உள்ளேயும் புனித தலங்களுக்கு மத்தியிலும் பேருந்து ஏற்பாடுகள் முன்பே செய்யப்படுகின்றன. புனித யாத்திரை செல்லும் யாத்ரீகர்களுக்கு மருத்துவர் குழுக்கள் கட்டிடங்களுக்கு சென்று உதவி செய்கின்றனர். மருந்துகள் இந்தியாவிலிருந்து முன்கூட்டியே அனுப்பப்படுகின்றன. அனைத்து சவுதி மருத்துவமனைகளிலும் இந்திய மொழிபெயர்ப்பாளர்கள் இருப்பாங்க. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த RFID தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறாங்க. டிஜிட்டல் தளங்கள் மூலம் யாத்ரீகர்களின் இயக்கத்தை கண்காணிக்கிறாங்க. முதல் முறை ஹஜ் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு மானியங்கள் அரசு வழங்குது. குறிப்பாக தனித்துவமான சவால்களை எதிர்கொள்ளும் பெண்களுக்கு பயணத்தை மேம்படுத்துவதற்காக ஆதரவும் வசதி திட்டங்களும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தற்போதைய சீர்திருத்தங்களும் கொள்கை மேம்பாடுகளும் ஹஜ் அனுபவத்தை மேலும் வளப்படுத்தியிருக்கு. அனைவரையும் உள்ளடக்கிய தன்மையை ஊக்குவிப்பதுடன் முஸ்லிம் சமூகத்தின் பல்வேறு பிரிவுகள் இந்த ஆழமான ஆன்மீக பயணத்தில் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளன. 1994 வரை சுமார் 5000 யாத்ரீகர்கள் மும்பையிலிருந்து கப்பலில் பயணம் செய்தனர். சுமார் 20,000 பேர் விமானத்தில் பயணம் செய்தனர். இருப்பினும் 1995 ஹஜ் யாத்ரீகர்களுக்கான கடல் பயணம் நிறுத்தப்பட்டது. அனைத்து யாத்ரீகர்களும் பின்னர் விமானத்தில் பயணம் செய்தனர். இதன் விளைவாக கூடுதல் பயண முனையங்கள் நிறுவப்பட்டன. இது ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஹஜ் மேலாண்மையை பல்வகைப்படுத்த இந்திய ஹஜ் குழுவில் அனைத்து பகுதிகளிலும் பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்யும் ஹஜ் கமிட்டி சட்டம் 2002 இயற்றப்பட்டது. ஹஜ் யாத்ரீகர்கள் மீது அதிக கவனம் செலுத்துவதை உறுதி செய்யும் நோக்கில் ஹஜ் தொடர்பான அனைத்து விஷயங்களுக்குமான பொறுப்பு 2016 அக்டோபர் 1 அன்று வெளியுறவு அமைச்சகத்திடமிருந்து சிறுபான்மையினர் விவகார அமைச்சகத்திற்கு மாற்றப்பட்டது. இது இஸ்லாமிய யாத்ரீகர்களுக்கு ஆதரவளிப்பதற்கான அரசின் தற்போதைய உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. மத்திய ஹஜ் குழு என்று பொதுவாக அழைக்கப்படும் இந்திய ஹஜ் குழு முஸ்லிம்கள் ஹஜ் யாத்திரைக்காக புனித பயணம் மேற்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளை செய்வதற்கும் இது தொடர்பான இதர பணிகளை மேற்கொள்வதற்கும் ஹஜ் குழு சட்டம் 2002 கீழ் அரசால் நிறுவப்பட்டுள்ளது. இக்குழு அரசின் நிர்வாக கண்காணிப்பின் கீழ் நிறைய பணிகளை நிறைவேற்றி வருகின்றது. ஹஜ் ஏற்பாடுகளை மதிப்பாய்வு செய்யவும் ஹஜ் செயல் திட்டத்தை இறுதி செய்யவும் அகில இந்திய வருடாந்திர மாநாட்டை ஏற்பாடு செய்து வருகிறது. பொது அறிவிப்புகள், செய்தித்தாள்கள் மூலம் ஹஜ் பயணத்திற்கான விண்ணப்பங்களை வரவேற்கும் அறிவிப்புகளை வெளியிடுதல், வைப்பு தொகைகள், தங்குமிட விருப்பங்கள், காலக்கெடு ஆகியவற்றை விவரிக்கிறது இத்திட்டம். விண்ணப்ப படிவங்கள் மற்றும் வழிகாட்டுதல்களை இத்திட்டம் வழங்குகிறது. முஸ்லிம் மக்கள் தொகை அடிப்படையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஹஜ் ஒதுக்கீடு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதிகப்படியான விண்ணப்பங்கள் குழுக்கள் மூலம் நிர்வகிக்கப்படுகின்றன. தங்குமிடங்கள் மற்றும் விமானங்களை நிர்வகிப்பதற்கான தரவுகளை அனுப்புகிறது இத்திட்டம். புதுதில்லியில் உள்ள சவுதி தூதரகம் மற்றும் மும்பையில் உள்ள துணை தூதரகத்தில் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுவதுடன் விசா ஒப்புதலுக்காக சவுதி அரேபிய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைக்கிறது இத்திட்டம். ஹஜ் ஏற்பாடுகளுக்காக
பல்வேறு நிறுவனங்களுக்கு அனுப்புவதற்கு முன்பு தரவை தொகுத்து சரிபார்க்கிறது. தங்குமிட தேர்வின் அடிப்படையில் நிதியை சேகரித்து அவற்றை வாடகை மற்றும் நிலுவைத் தொகைகளுக்கு பயன்படுத்த

0: செலுத்தி மீதமுள்ள தொகையை சவுதி ரியால்களில் உள்ள யாத்ரீகர்களுக்கு அன்றாட செலவுகளுக்காக வழங்குறாங்க. அனைத்து பயணிகளுக்கும் தடுப்பூசி வழங்குவதை உறுதி செய்கிறது. தடுப்பூசி சான்றளிக்கப்படுகிறது. ஹஜ் பயணத்தை எளிதானதாக மாற்ற நம் அரசாங்கம் பல சீர்திருத்தங்களை செயல்படுத்தியுள்ளது. சிறந்த அணுகல் மற்றும் வசதிக்காக டிஜிட்டல் உள்கட்டமைப்பை கணிசமாக மேம்படுத்தியிருக்காங்க. இந்த முயற்சிகள் பெண்களின் சமத்துவத்தையும் ஊக்குவிக்கின்றன. இந்த மாதிரி நிறைய திட்டங்களை நம்ம மத்திய அரசு நமக்காக போட்டு செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திட்டங்களை தெரிஞ்சுக்கிற பகுதி தான் இது. இன்னைக்கு ஹஜ் புனித யாத்திரை மேலாண்மை திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் இதே நேரம் இதே பகுதியில வேற ஒரு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கோ. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி கேட்கலாம் திரையிசை.

0: ஒலித்த பாடல் தேசிங்க ராஜா படத்திலிருந்து பாடலை பாடினார் பல்ராம். இதுவரை திரை இசை கேட்டோம். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. நேரம் 2:30. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள், இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று மரபு தொட்டிக்கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம அடிப்படை தேவைகள்ல ஒன்றான உறைவிடம், அந்த உறைவிடம் கனவு இல்லமா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கும். அந்த கனவு இல்லத்தையும் இயற்கையோடு இணைந்த மரபு கட்டுமானத்துல வீட்டை கட்டியிருக்காரு இயற்கை விவசாயி சமூக ஆர்வலர் ஜவஹர் குமார் அவர்கள். இந்த மரபு கட்டுமானத்தை பத்தியும் தொட்டி கட்டு வீட்டை பத்தியும் அவர் சொல்லவே தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க.
2: வணக்கங்க. வாழ்க வளமுடன். வணக்கங்க. என்னுடைய பெயர் வந்து ஜவஹர் குமாருங்க. நான் திருப்பூர் மாவட்டம்

வெள்ளகோவில் சேர்ந்த பக்கத்தில் தீர்த்தாம்பாளையம்ங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க நான். இப்போ உள்ள நுழையிற இடத்துல வந்துட்டு சிட் அவுட்லேயே என்ன பண்ணியிருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, சிட் அவுட்டில் வந்து எனக்கு வந்து எனக்கு தமிழ் மேலே ரொம்ப பற்று, அதனால் வந்து அது ஔவையாருடைய ஆத்திச்சுவடியினுடைய இதுகளை வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறோங்க. மேலிச்செல்வம் கோழைப்படாதுங்கிற வார்த்தை பயன்படுத்தி வரிகள், அது என்னென்னா இந்த மேலிங்கிறது வந்துட்டு கலப்பை, உழவு தொழிலுக்கானது. வேளாண்குடியில் பிறந்து வளர்ந்த காரணத்தினால வந்து என்னென்னா அந்த அந்த கலப்பை வந்து நாம் வந்து தெய்வமாக வழிபட்டோம். அதை மேலி செல்வம், அந்த ஒரு செல்வம் இருந்தால் மற்ற எல்லா செல்வம் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு ஔவையுடைய வரிகள், அது பிடிச்சிருந்தனால மேலி செல்வம் கோழைப்படாது, அது என்றைக்கும் வீண் போகாது. அது ஒன்று மட்டும் இருந்ததுன்னா வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாக வாழலை அப்படிங்கிறதுனால அவை சொன்ன வரியில் பிடிச்சி அதை போட்டுக்கிறோமுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்தியா மொத்தம் யாத்திரை பண்ணினதில் கொனார்க்கு சூரியன் கோவில் சன் டெம்பிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சிற்ப வேலைகள் பிடிச்சிருந்தது. அதில் இருக்கக்கூடிய முறைகள் வந்து கோடிக்கணக்கான முறை, அது நம்ம விவரிக்கவே முடியாத அளவுக்கு வந்து சிற்ப வழிகள் இருக்குது. அதில் எல்லாத்தையுமே செய்ய முடியலனால அதில் ஒரு பார்ட், ஒரு சின்ன பகுதி எடுத்து நம்ம வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சுங்க. அதை வந்து அந்த தேரனுடைய ஒரு சக்கரத்தை மட்டும் செய்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டோம். அதை எடுத்து அதை அந்த வடிவமைப்பை கொண்டு வந்து, ஏன்னா அது எப்படி செய்கிறது, இப்போ வந்து கொத்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து புரிய வச்சு அதை செய்கிறதுனா பெரிய ஒர்க்காக இருந்தது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டு தேடினோம்ங்க. அப்படி ஆய்வு பண்ணதில் சுவாமிமலைக்கு பக்கத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த பிளாஸ்டோ பாரிஸுங்கிற அமைப்பில் நான் உங்களுக்கு செய்து கொடுக்குறேன்னு ஒரு ஊக்கம் கொடுத்தாரு. அப்புறம் அவருக்கு இதையெல்லாம் சொல்லி புரிய வச்சுங்க. அந்த ஒரு ஒரு சக்கரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டீட்டெயிலான வேலைகளையெல்லாம் வந்துட்டு ரொம்ப கிளியராக வரணும் அப்படின்ட்டு. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுற்றியும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டும் வந்து எத்தனை யுகங்கள், எத்தனை வருடம், எத்தனை மாதம், இதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது அது ஒரு வாழ்க்கை ஒரு சக்கரம் மாதிரி, அந்த விதத்தை வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த சக்கரத்தை அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறோம்ங்க. அப்புறம் மேலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இப்போ சிட் அவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பயன்படுத்தி இருக்கிற அந்த ஃபேன் காத்தாடியெல்லாம் வந்துட்டு 110 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்தில் வந்ததுங்க. காரைக்குடியில் செட்டிநாடு வீடுகள் இருந்தது, அதை ஒரு இடத்துல பிரித்து வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் போய் கலெக்ட் பண்ணி ஒரு 50 ஃபேன் இருந்தது. அதில் ஒரு பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு 5-6 ஃபேனை கொண்டு வந்தோம்ங்க. அந்த பழைய காப்பர் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த பேரிங் மட்டும் மாற்றிட்டு அந்த அந்த ஃபேனை பழையபடி அசம்பிள் பண்ணி காருக்கு பெயிண்ட் அடிக்கிற இடத்துல கொடுத்து பழையபடி அசம்பிள் பண்ணி மாட்டியிருக்கிறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபேனெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 35-40 கிலோ வெயிட் வரும். இன்றைக்கி அந்த பழைய காப்பரும் கிடைக்காது, அது வந்து வீண் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கிறோம். அப்புறம் அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த ஊஞ்சல் வச்சுருப்போம். அந்த ஊஞ்சல் வந்து எப்படின்னா அதுக்கும் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முற்பட்டது. அது எப்படின்னா இந்த இப்படி ஆடலாம், அந்த பக்கம் வந்து ஆடலாம், தேவைப்பட்டால் வந்து இப்படி பிரித்து போட்டிங்கன்னா அது தொட்டிலாக மாறும். அது ரொம்ப அருமையான ஒரு ஒரே ஒரு இதாக கிடச்சிதுங்க காரைக்குடியில். அதை கொண்டு வந்து ரொம்ப சிறப்பாக வேலை பண்ணி பண்ணியிருக்கிறோம் என்ட்ரன்ஸில். அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒன்றொன்னா விவரிச்சிக்கிட்டே வரலாமுங்க. அந்த முற்றத்தை சுற்றி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முற்றம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வேலை செய்ய செய்ய அது ஆய்வு பண்ண நிறைய விளக்கங்கள் கொடுத்துச்சுங்க. அப்போ அதை நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சி பண்ணோம்ங்க. அப்படி பண்ணுறப்ப தான் என்னங்கன்னா, அதை சுற்றியும் வந்து எப்படி வச்சுருக்கிறோம்னா ஒரு கேலக்சியினுடைய இது. இப்போ நீங்கள் மேஷம், ரிஷபம், துலாம், கன்னின்னு சொல்லி இந்த ராசி நட்சத்திரங்கள், 27 ராசி, இந்த நட்சத்திரம், இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த அமைப்பு தான் வந்து இப்போ நம்ம அந்த சூரிய குடும்பத்தினுடைய இது தானே நம்ம இல்லைங்களா. சூரியனை சுற்றி பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் வளம் வருது, அதில் எல்லா கோள்களும் இருக்குது. இதுதான் சூரிய குடும்பம் சொல்கிறோம். இதுக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை வாழ்கிற முறைங்கிறது இருக்குதுங்கிறத புரிஞ்சு இந்த முற்றத்தில் அது அமைப்பையே வரக்கூடாது அப்படின்னு ஒரு தோணுச்சுங்க. அதுக்காக தான் என்ன பண்ணோம்னா எல்லா அந்த ராசியினுடைய இது சிம்பிளும் வச்சுருக்கிறது, ஜோட்டியாக் சிம்பிள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதை வச்சு அது அப்படியே என்னங்கன்னா அமாவாசையிலேருந்து வளர்பிறையாக மாறி பௌர்ணமியாக வர்ற மாதிரி வச்சுருக்குறோம்ங்க. அப்புறம் நீங்கள் அப்படியே கடந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா பழைய கிராம ஃபோனு அசாமில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம்ங்க. அது நிறைய வந்து இந்த அன்றில் பறவைகள்லேருந்து நிறையா அந்த மாதிரி பழமையான பறவைகள் உடைய ஸ்டாச்சுவோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் பண்ணியிருக்கிறோம்ங்க. அதோடு மட்டுமில்லை, அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சலமூலையில் தான் வந்துட்டு பூஜை ரூம் இருக்கணும். அதை முறைப்படி வந்து கோயில் கருவறையினுடைய அமைப்பு எப்படியோ அந்த மாதிரி செய்யணுங்கிறதுக்காக அதை வடிவமைச்சோம்.

அப்புறம் ஆசாரம்னு சொல்லுவாங்க, பழைய வார்த்தைகள். இப்போ நம்ம இன்றைக்கி இருக்கிற ஹாலை வந்துட்டு நம்ம ஆசாரம்னு சொல்லுவாங்க. அந்த ஆசாரங்கிற அமைப்பை வந்துட்டு பழைய முறை எப்படியோ அதே மாதிரி வடிவமைச்சிருக்கிறோம். நம்ம வந்து ஒரு நாலு பேர் பத்து பேர் வந்தாங்கன்னா உட்காந்து பேசுகிற இடம் அந்த முற்றத்தை சுற்றி தான் வந்து அதில் ஒரு பகுதியாக இந்த பக்கம் இருக்குது. அப்புறம் அப்படி இந்த பக்கம் போனீங்கன்னா அக்னி மூலை. சமையல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமையல் முறை வந்துட்டு பழைய முறை அப்படியே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் மீட்டெடுக்கணுங்கிற முயற்சிக்காக வந்துட்டு புத்து மண்ணை வச்சு ஏற்பாடு பண்ணி கட்டியிருக்கிறோங்க. புத்து மண்ணில் தான் வந்து அந்த காலத்தில் அடுப்பு செய்திருப்பாங்க. அது ஏன்னா அந்த புத்து மண்ணில் என்ன ஒரு விசேஷம்னா, அந்த கரையான் வந்துட்டு அதனுடைய வாயிலேருந்து ஒரு ஜெல்லை வெளிப்படுத்துங்க. அந்த அந்த அந்த கம்தை அந்த பசைதே வந்துட்டு அந்த மண் அப்படி இருக்கிறது. அப்போ அந்த மண்ணை எடுத்து நம்ம பூசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சிமெண்ட்டு மாதிரி அருமையாக இருக்கு, சுண்ணாம்பு பூச்சி மாதிரி அவ்வளவு அருமையாக இருக்குங்க. அதில் பசுஞ்சாணத்தை வச்சு நம்ம மூலிகை தான் வந்து அந்த காலத்தில் பண்ணாங்க. நாங்கள் அதை அப்படியே வச்சுருக்கிறோம். அந்த உரல்,

சமையல் சமையல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமையல் முறை வந்துட்டு பழைய முறை அப்படியே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் மீட்டெடுக்கணுங்கிற முயற்சிக்காக வந்துட்டு புத்து மண்ணை வச்சு ஏற்பாடு பண்ணி கட்டியிருக்கிறோங்க. புத்து மண்ணில் தான் வந்து அந்த காலத்தில் அடுப்பு செய்திருப்பாங்க. அது ஏன்னா அந்த புத்து மண்ணில் என்ன ஒரு விசேஷம்னா, அந்த கரையான் வந்துட்டு அதனுடைய வாயிலேருந்து ஒரு ஜெல்ல வெளிப்படுத்துங்க. அந்த அந்த அந்த கம்தை அந்த பசைதை வந்துட்டு அந்த மண் அப்படி இருக்கிறது. அப்போ அந்த மண்ணை எடுத்து நம்ம பூசணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் சிமெண்ட் மாதிரி அருமையாக இருக்கு, சுண்ணாம்பு பூச்சி மாதிரி அவ்வளவு அருமையாக இருக்குங்க. அதில் பசுஞ்சாணத்தை வச்சு நம்ம மூலிகைத்தை வந்து அந்த காலத்தில் பண்ணாங்க. நாங்கள் அதை அப்படியே வச்சுருக்கிறோம். அந்த உரல், ஆட்டாங்கல், அம்மிக்கல், இது எல்லாமே பயன்படுத்திகிட்ருக்குறோம். இந்த ஏதோ வந்து பார்வைக்கு வச்சுருக்கிறது இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து எங்கள் வீட்டில் வந்து சட்னி போக்குவரத்து எல்லாமே வந்து அதில் தான் ஆட்டி சாப்பாடு தேவையான பொருட்கள்லாம் அதில் தான் பயன்படுத்துகிறோங்க. நீங்கள் அப்புறம் அதை முடித்து அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்துட்டு பெட்ரூம், பெட்ரூம் அதே மாதிரி இப்போ எப்படின்னா, அதுக்கு தேவையான இதெல்லாம் வந்து கேரளாவில் வந்து ஆளுவாவில் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஒரு இது பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களுங்க. எப்படின்னா மூங்கில் பேம்பு பிளைவுட்னு சொல்லி ட்ரைபிள்ஸ் வச்சுட்டு அந்த அந்த மலைவாழ் மக்களை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மூங்கில வந்து எடுத்து அதை நாரை உரித்து அதை கம்ப்ரெஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அருமையான ஒரு விஷயமாக இருந்தது, இயற்கை சார்ந்ததாக இருந்தது. ஸோ அதை பயன்படுத்தி தான் அந்த கபோர்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இந்த கட்டிலெல்லாம் எப்படின்னா முழுக்க முழுக்க பழைய மரங்களையே பயன்படுத்தியிருக்கிறோம். பழைய மரங்களை பயன்படுத்தி புதுசாக அதுக்காகவே செய்து உருவாக்கப்பட்டதுன்னு வச்சிங்களேன். அது முடிஞ்சு அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா மீண்டும் இன்னொரு முறை ரூம் என்னோட மகளுக்காக வச்சுருக்கிறது. அதுவும் அதே பழைய முறையில் பழைய பொருட்கள் வந்து எங்கெங்கே இருக்குதோ போய் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம்ங்க. இப்போ அவங்களுக்கு வச்சுருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட வந்துட்டு ஊட்டியில் நம்ம சரோஜா தேவி அவங்களுடைய எஸ்டேட்லேருந்து வந்தது. அந்த மாதிரி ஒன்றா பார்த்து தான் பிடிச்சோம்ங்க. அதை முடித்து அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இன்னும் பெட்ரூம் தானுங்க. அதை நம்ம என்ன ஒன்று லைப்ரரியை மாற்றி வச்சுருக்கிறோம். அது நம்ம இப்போ எனக்கு படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம், நிறைய புத்தகங்கள் வாசிக்கணுங்கிறதுக்காக அந்த ரூம் வந்து அதுக்காக பண்ணி வச்சுருக்கிறோம்ங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று மரபு தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: மேலும் என்னென்னா, இப்போ இந்த மரபு கட்டுமானம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு பழைய காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு தாத்தா இருந்தார். அவர் வந்து அவருக்கு 2 பசங்க. அந்த வீடு கட்டினா அவங்க கட்டி அவங்க வாழ்ந்து அதுக்கப்புறம் வந்து 2-3 தலைமுறை வாழ்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற கட்டுமானம் வந்து எப்படின்னா, ஒரு 30-40 வருஷத்தில் வந்துட்டு அந்த கான்கிரீட் வந்து என்ன ஆயிருதுன்னு கேட்டிங்கன்னா, விட்டு விழுந்துருது. இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கொச்சியில் வந்துட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் ஒரு உயர்வாக கட்டின வீட்டை ஒரு இதை வந்து இடித்து பண்ணாங்க. அதை கொண்டு போய் வந்து எங்கே கொண்டு போய் வந்து போடுறதுன்னு தெரியாமல் கடலில் கொண்டு போய் போட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் பழைய முறை கட்டுமானத்தில் என்ன ஒரு விசேஷம்னா, கிராமங்களில் போய் பார்த்துருந்திங்கன்னா தெரியும், எப்படின்னா குட்டிச்சவர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதில் என்னென்னா, அந்த வீடு என்ன ஆயிரும்னா, அவங்க வாழ்ந்து முடிஞ்சு அது அப்படியே என்ன ஒரு மழை பெஞ்சு வெயில் அடித்து அப்படி அப்படி அப்படியே கரைஞ்சி அதை குட்டிச்சவர்னு சொல்லி இதாகுவாங்க. அதை மண்ணில் கட்டியிருப்பாங்க. அந்த மண்ணில் கட்டின வீடு என்ன ஆகுதுன்னா, அப்படியே கரைஞ்சி அப்படியே என்ன ஆயிருந்தால் மண்ணோட மண்ணாக போயிடும். அதில் பயன்படுத்தின எந்த பொருளுமே வந்துட்டு இடையூறாகவே இருக்காது, பூமிக்கு இடையூறாகவும் இருக்காது, அல்லது மனிதர்களுக்கோ அல்லது மிருகங்களுக்கோ அல்லது பறவைகளுக்கோ எந்த இதுவும் இருக்காது. மரங்கள் என்னாகும், மீண்டும் பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா கரையான் சாப்பிடு உணவாக மாறு. அதே மாதிரி மண்ணும் என்ன ஆயிருந்து கேட்டிங்கன்னா, மண்ணோட மண்ணாக போயிருமா தவிர எந்த பொருளுமே வந்துட்டு இயற்கைக்கு

0: முரணாகவே இருக்காது. ஆனால் இப்போ இன்றைக்கி இருக்கிற கட்டுமானம் வந்து எப்படின்னா, அந்த சுப்ரீம் கோர்ட் அங்கே கொச்சியில் சொல்லிக்கூட்டி கடலில் போட்டாப்புல, இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழித்த பிற்பாடு என்ன ஆகுன்னா, எப்படி பூமிக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுதோ, அதே மாதிரி வந்து சிமெண்டால் கட்டப்பட்ட பொருட்கள் அந்த இடித்த இதை கொண்டு நாம் கொண்டு போடுறது வந்து பூமிக்கு ஒரு பெரிய பாரமாக வந்துரு அப்படிங்கிறத புரிஞ்சனால தான் நான் இந்த முயற்சியை பண்ணினேன். இப்போ ஆரம்பத்தில் தொடங்கும்போது நிறைய விமர்சனத்துக்கு உள்ளானுங்க, ஒரு வண்டிச்சாலை கட்டுறான்னாங்க, இது என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறானாங்க. அப்புறம் பிற்பாடு வந்துட்டு ஒரு நண்பர் வந்தார், இந்த என்ஜிஓல் இருக்கிறதுனால வந்துட்டு அவர் வந்து இந்த வீட்டை நான் எடுத்து போடுறேன்னு சொல்லி போட்டாருங்க. அப்புறம் அதெல்லாம் டிவி நியூஸ் சேனல் எல்லாம் வந்தது, அப்புறம் எல்லோரும் கொண்டாடினாங்க. இருந்தாலும் நாங்கள் அனுபவ ரீதியாக சொல்கிற இந்த வீட்டில் பயன்படுத்தின பொருட்கள் எதுவுமே வந்து இயற்கைக்கு முரணானது கிடையாது. அந்த மாதிரி பழைய வீடுகள் பழைய முறைகள் வந்து நாம் வந்து மீண்டும் வந்து மீட்டெடுக்கிறதுல, நம்ம இப்போ உணவு கலாச்சாரத்தில் எப்படி வந்து நாம் வந்து செக்கெண்ணெய் அந்த மாதிரி விறகடுப்பு இந்த மாதிரி மண்பானையில் சாப்பிட்றோமோ அது போலயே வந்துட்டு இந்த மரபு சார்ந்த வீடையும் வந்து நாம் தத்தெடுக்க வேண்டியது ஒரு இன்றியமையாது. ஏன்னா வாழ்வியல் முறையில் வந்துட்டு அதிக நாட்கள் கழிக்கிறது வீடு. நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் இயற்கை சார்ந்த பொருட்களை வச்சு அந்த மரபு கட்டுமானத்தை எடுத்தால் தான் நீங்கள் வந்து ஆரோக்கியம் இருக்குது. நீங்கள் வாழ்கிற வீட்டில் வந்துட்டு தவறாக இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நீங்கள் ராஜஸ்தானில் விளைஞ்ச கல், இப்போ என்ன சொல்கிறாங்களுங்கன்னா, ஒரு நாம் எங்கே உயிர் வாழ்கிறோமோ அதை சுற்றி ஒரு 16 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் என்ன பொருள் கிடைக்குதோ அதை கொண்டு தான் நீங்கள் வந்துட்டு துய்த்து அதாவது சாப்பிட்டு வாழ்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடும்னு சொல்கிறாங்க. 16 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகும்போது அந்த தட்பவெப்பமே மாறுங்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்தியாவுக்குள்ளே தான் அசாம் இருக்குது, அசாமில் இருக்கக்கூடிய மனிதர்கள் குட்டையாக இருப்பாங்க, மாடு குட்டையாக இருக்குது, ஆடு குட்டையாக இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாகிரபிக்கலாக அதாவது பூகோள அடிப்படையில் அப்படி அங்கே இருக்கிற மக்களை கொண்டது இங்கே விட்டாலோ, இங்கே இருக்கிற மனிதனை கொண்டு அங்கே விட்டாலுமே அந்த சூழ்நிலை மாறு. இப்போ வந்து நாம் என்ன பண்ணுறோம்னா, இப்போ ராஜஸ்தானில் இருக்கிற கல்லை கொண்டு வந்து மார்பிளை கொண்டு வந்து இங்கே போடுறோம், இத்தாலியில் இருக்கக்கூடிய மார்பிளை கொண்டு வந்து போடுறோம். இது என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த கல் இங்கே வந்து போடும்போது நம்ம வெறும் பாதம் அங்கே கீழே படும், அது படும்போது அந்த சூட்டு உஷ்ணத்தில் விளைஞ்ச அந்த கல்லை கொண்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா மூட்டு வலி வரும், நம்மளுடைய ஜீவசக்தியெல்லாம் வந்து அந்த கல் எடுத்துக்குது. இதுதான் பிரச்சனை. அப்போ இந்த மரபுன்னு திரும்ப திரும்ப பேசுகிறது என்ன அப்படின்னா, மரபு சார்ந்த வாழ்வியல் முறை வந்துட்டு நம்ம உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, அந்த ஜோனலில் நமக்கு இருக்கக்கூடிய நன்மை முன்னோர்கள் கொடுத்துருக்கிறத எடுத்துக்கிட்டு நாம் வாழ்கிறது இருக்கிறதுலேயே வந்து மிக சிறப்பு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போது என்னென்னா, இப்போ நம்ம இப்போ இருக்கிற கட்டுமானம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பல லட்சங்களை போட்டு வீடு கட்டுறோம், கோடிகளை போட்டு வீடு கட்டுறோம். ஒருத்தர் 1 கோடியில் வீடு கட்டினாங்கன்னா இன்னொருத்தருக்கு என்னென்னா அதை விட உயர்வாக கட்டணும், இன்னொருத்தர் 1-2 வருஷம் போச்சுன்னா அவங்க அது வீக்காக போயிடுறாங்க. இப்படி தான் வந்து ஒரு வாழ்வியல் முறை போயிட்டுருக்குது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இன்றைக்கி இருக்கிற கட்டுமானத்துக்குள்ளே நம்ம வந்து நம்ம எப்படி இருக்கிற அப்படின்னா, காஸ்ட்லியாக வந்துட்டு ஒரு ஐசியூ வார்டு கட்டிக்கிறோம், அதுதான் உண்மை. அது இதை நான் இதை சொல்கிறதில் வந்துட்டு எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஏன்னா மக்கள் வந்து ரூமில் வந்து நாம் தூங்குகிறோம், ஒரு நைட்டில் ஒரு 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு ரூமில் தூங்கும்போது நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து அந்த ரூம்லேயே வந்துட்டு ஏசியும் போட்டுக்கிட்டு அது நம்மளை திரும்ப நம்மளே அந்த சுவாசித்து நம்ம நுரையீரலை கெடுக்கிறோம். மேலும் என்ன அப்படின்னா, அந்த வியர்வை துவாரம் அடைச்சிருது ஏசினால், அந்த கழிவும் வெளியேற்றதுக்கு வெளியில்லை. இப்படி வந்து தொடர்ச்சியாக பாதங்கள் வெறும்பாதங்கள் படுறது பார்த்தீங்கன்னா, மார்பிள் அப்படிங்கிற இதை பயன்படுத்தும் போது நம்ம ஜீவகாந்தம் மொத்தம் வந்து நம்ம பாதங்கள் வழியே போய் அந்த 6வது அதாவது ஜவ்வு அப்படிங்கிறது வந்து சீக்கிரம் கூடிய விரைவில் தேஞ்சிருது. இப்படி எல்லா விதத்துலேயும் வந்து ஆரோக்கிய குறைபாட்டை வீட்லேயே வச்சுக்கிட்டு அப்புறம் நாம் வந்துட்டு நம்ம செக்கடையில் சாப்பிட்றோம் விறகடுப்பில் சாப்பிட்றோம்னு சொல்லி அர்த்தமே இல்லை. அதான் மரபு அப்படிங்கிறது இயற்கையோடு வந்து ஒத்து எல்லா விதத்துலேயும் வந்து குடியிருக்கிற வாழ்வியல் இது வந்து முதல்ல மாற்றணும். வாழ்கிற இடம் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் அப்புறம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வந்து ஆரோக்கியமாக இருக்குது. வாழ்கிற இடத்த வந்து நீங்கள்
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8 கோடியே 85 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். அண்மையில் திருப்பூர் மாவட்டம் மலைவாழ் பகுதியான கருமுட்டியில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல்திட்ட துவக்க விழா மற்றும் பயிற்சி முகாமின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.

0: எவ்வளோ விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
1: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
0: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நாலுமுக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, மாஞ்சோலை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம், நீலகிரி மாவட்டம் குந்தா அணை, நடுவட்டம் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 39 டிகிரி செல்சியஸ் ஈரோட்டில் பதிவாகியுள்ளது.

உள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 23.2 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று கடலோர தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தொடங்கி 17 தேதி வரை நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. 18 மற்றும் 19 தேதிகளில் நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று தொடங்கி 19 தேதி வரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வடக்கில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 34.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.2 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசு வெற்றி பெற்றது. அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் திமுக வெளிநடப்பு செய்தது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். பாமக மற்றும் பிஜேபி நடுநிலை வகித்தன. தாவேக அரசு பதவிக்காக அமைந்தது அல்ல என்றும், நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு அமைந்த அரசு என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தாவேக அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்கப் போகிறது என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கிராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், பி வி சிந்து மற்றும் தேவிகா சிஹாக் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி, மேராபா லுவாங் மெய்ஸ்னம், கின்பால் சோனா, துஷார் சுவீர்

0: யுவன்ராஜ் சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. 3:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கேட்டு ரசிக்கவிருக்கீங்க டீ டைம் வித் மீ ஆர்ஜே நிஷா. ஸோ எப்பவும் போல் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க இருக்கீங்க. அதுவும் 1950களிலிருந்து 1969 வரைக்கும் வெளிவந்த சூப்பர் ஹிட் கோல்டன் பாடல்களை தான் கேட்டு ரசிக்க இருக்கோம். உங்களுடைய பாடல் விருப்பமும் நிகழ்ச்சியில் வளம் வரணும்னு நினச்சிங்கன்னா 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். மற்றும் ஒரு 2317046. வெளியூர்லேருந்தும் மொபைல் ஃபோன்லேருந்தும் அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காமல் 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கக்கூடிய முதல் காலர் யார், எங்கிருந்துன்னு கேட்கலாம் அண்ட் என்ன பாடலையும் விருப்பமாக கேட்கிறாருன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
3: வணக்கம் அம்மா, திருப்பூர் கணக்கம்பாளையம், கவிதா இளங்கோவன்.
2: ஓகே, சூப்பர். என்ன பாடல் கேட்க போறீங்க சொல்லுங்க.
3: உலகம் சுற்றும் வாலிபன் எனும் திரைக்காக பச்சை கிளி முத்துச்சரம் வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி அம்மா.
2: சூப்பர், கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நேர்கிட்ட பாடல் இதோ.

நாட்டுக்கு நாடு பெறுவதுண்டு, நல்ல நல்ல திட்டங்களும் வருவதுண்டு. அது இல்லை என்றால் எதுவும் இல்லை, தொழிலில்லை முதலில்லை கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை செலவில்லை வழக்கும் இல்லை.

0: ஆகாஷ்வாணி
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: 16 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம் நிகழ்ச்சியில் நேர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அதுவும் 1950களிலிருந்து 1969 வரைக்கும் வெளிவந்த கோல்டன் ஹிட்ஸை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த காலர் யார் இங்கிருந்து பார்க்கலாம். ஹலோ, யார் இங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: வணக்கம், பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: ஓகே சூப்பர், என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: அன்னக்கிளி படத்துல சித்தாடை கட்டிக்கிட்டு பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றி.
0: ஓகே, கேட்டு ரசிக்கலாம் நேர்கிட்ட பாடலை.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று மாலை 5:02 சித்திரச்செவ்வானம் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் அவர்களுடன் நேரலை நம்ம வந்து கேட்டு பயன்பெறலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்களை பெறலாம். 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். வெளியூர்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காமல் 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நேர் அலையில் லைவாக நீங்கள் இந்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களை பெறலாம். 3:24 ஆயிட்டுருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கீங்க. டீ டைம், அடுத்த காலர் யார், எங்கேருந்து வராரு, என்ன பாடலை விருப்பமாக கேட்குறாருங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: மரத்துக்குள வட்டம் கனியூர், கனியூர்லேருந்து அண்ணாதுரை மேடம்.
0: ஓகே, சூப்பர். என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
1: பாடம் வந்துங்க மேடம், நெஞ்சம் மறப்பவில்லை மேடம். பாட்டு வந்து மேடம், அதே நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவே இழப்பதில்லை, அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: ஓகே, எல்லாருக்குமாக கேட்டு
1: எல்லாருக்காகவும் மேடம், எல்லாருக்காகவும்.
0: ஓகே, சூப்பர்.

0: மணி 28 நிமிஷம் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க டீ டைம். அடுத்த காலர் ஹலோ.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: என்றும் நீங்கள்
0: 3:35 ஆயிட்டு இருக்கு. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க டீ டைம். அடுத்த காலர், ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: வணக்கம் மேடம், நான் திருப்பூர் மாவட்டம் அவினாசிலிருந்து பிரபுங்க மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
2: தெய்வமகன் படத்திலிருந்து தெய்வமேங்கிற பாட்டு போடுங்க மேடம்.
0: ஓகே, கேட்டு ரசிக்கலாம். நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: 3:40 ஆயிட்டு இருக்கு. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க டீ டைம். அடுத்த காலர் ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கம்மா, நான் திருப்பூர் மாவட்டம் குரணக்கட்டில இருந்து கஸ்தூர் பேசுறேங்க.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
1: எனக்கு தேவதை படத்துலங்க கலீர் கலீர் என்று காலம் சொன்னாலுங்க முன்னேறு அப்படிங்கிற பாட்டு, ஜானகி பாடின பாட்டுங்க.
0: ஓகே, கேட்டு ரசிக்கலாம். இதோ பாடல் வருது.
1: ஆ, நன்றிம்மா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: மூணு மணி 43 நிமிஷம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க டீ டைம். அடுத்த காலர் ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: அம்மணி மாலை வணக்கம், நம்பியூர் வட்டம் மீன் காண்பளித்த முருகேசங்க அம்மா.
1: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
2: அம்மா தெய்வத்தின் தெய்வத்தை சுசீல பண்ண மாட்டேன் நெய் இல்லாத உலகத்தில் இங்கம்மா.
1: இதோ பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.
2: ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா.

0: 47 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல டீ டைம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த காலர், ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கம்மா, கோக்ஸ்பர்ல இருந்து அக்கா

0: பாடி செல்வ சுப்பிரமணியன்மா.
1: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
0: எள்ளி மாப்பிளை படத்துல இருந்து மலை முடிவில் பனி அழகு, அந்த பாட்டை கொடுங்க.
1: ஓகே சூப்பர், இதோ நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.

0: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை காலை 10:50 ஒளிபரப்பாகும்.

0: 8:56 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 இது வரைக்கும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. டீ டைம் நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்க வந்திருக்காங்க காலர். ஹலோ, வணக்கம்.
1: அழகான மாலை வணக்கம்மா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: கோவை மாநகர மாவட்டம் ஒண்டிப்பூர் ரங்கசாமிங்க.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
1: பாதகாணிக்கு படத்துல இருந்துக்க பூஜைக்கு வந்த மலரே பாடல் வந்துங்க. இந்த பாடல் வந்துங்க தாராபுரம் துரைசாமி, நரசிபுரம் கந்தசாமி எல்லாருக்கும் டெலிகேட் பண்ணுங்க.
0: ஓகே, கேட்டு ரசிக்கலாம் நிறைவான பாடல்.

0: இனி தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நிலக்கரி வாயு வாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசு வெற்றி பெற்றது. அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் திமுக வெளிநடப்பு செய்தது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். பாமக மற்றும் பிஜேபி நடுநிலை வகித்தன. தாவேக அரசு பதவிக்காக அமைந்தது அல்ல என்றும் நம்பிய மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்துவதற்கு அமைந்த அரசு என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தாவேக அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்கப் போகிறது என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் உளவுத்துறை ஐஜியாக திரு அஸ்ரா கார்க் நியமிக்கப்பட்டுள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், பி வி சிந்து மற்றும் தேவிகா சிஹாக் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி, மேரபால் லுவாங் மெய்ஸ்னம், கின்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: வெல்கம் பேக் டு த ஷோ. 4 மணி 2 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டு ரசிக்கவிருக்கீங்க.

அட் கோ வித் மீ ஆர்ஜே நிஷா. ஸோ ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்ம சொல்லிடலாம், அதுவும் எச்சரிக்கை அறிவிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லிசனர்ஸ் சாய்ஸ் நிறைய நம்மளுடைய ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதில் உங்களுக்கான விருப்ப பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் டெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நண்பர்களுடைய பெயரை வந்து குறிப்பிடுற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுடைய பெயர்களை நோட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இல்லை கால் பண்ணி கேட்கக்கூடிய எந்த வாய்ப்புகளும் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்படாது அப்படிங்கறத தான் தெரிவிச்சுக்கிறோம். சோ இது ஒரு எச்சரிக்கை அறிவிப்பா எல்லா நேயர்களுமே எடுத்துக்கலாம், ஒரு அன்பான வேண்டுகோளாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா நிலையத்தின் மேல எங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அதே அளவுக்கு பொறுப்பு நேயர்களாகிய உங்களுக்கும் இருக்கு. அதனால உங்களுடைய பாடல் விருப்பங்களை மட்டும் உங்களுடைய பெயர், எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கறத சொல்லி, எந்த படம், எந்த பாடல் அப்படிங்கறத குறிப்பிட்டா போதுமானது. யாருக்காக நீங்க கேட்கறீங்க, யார் யாருக்கெல்லாம் அந்த பாடல்களை டெடிகேட் பண்றீங்க அப்படிங்கிற தகவலை நம்மளுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நிலையத்தில் நீங்கள் உங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக கேட்கவே கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தாழ்மையாகவும் ரொம்ப பகிரங்கமாகவும் தெரிவிச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு சீரியஸான அறிவிப்பாக எடுத்துக்கிட்டு எல்லா நேயர்களும் உங்களுடைய பாடல் விருப்பங்களை கேட்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணிக்கலாம். ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ. இன்னைக்கு சூப்பரான நிறைய கேம் நம்மளுடைய கெட் செட் கோ நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. பட் எப்பவும் போல் சஸ்பென்ஸ் தான். ஒரு பாடலுக்கு அப்புறமா தான் அது எந்த பாடல் அப்படி எந்த கேம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவது உங்களுக்காக வருது சச்சின் திரைப்படத்துலேருந்து சூப்பர் பாடல், ஸ்டே டியூன்.

0: 1500க்கு மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418874111.
2: 4:09 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ நிகழ்ச்சியில். சூப்பரான கேம்ஸ் விளையாடலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ முதலாவதாக நம்ம இதுவரைக்கும் நம்ம விளையாடாத ஒரு கேம். ஸோ இது வந்து ஒரு எழுத்தை நீக்கி ஒரு சொல் நான் சொல்லுவேன், அதில் ஏதோ ஒரு எழுத்தை நீக்கி நான் சொல்லக்கூடிய க்ளூவில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய சொல்லை கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு எழுத்தை நீக்கி புதிய சொல் உருவாக்குக அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேமாக இருக்குது. ஸோ என்ன சொல் அப்படிங்கிறதுனா உண்மை அப்படிங்கிறது தான் சொல். மறுபடியும் சொல்கிறேன், உண்மை அப்படிங்கிற இந்த சொல்லுக்குள்ள ஒரே ஒரு எழுத்தை நீங்கள் நீக்கிடணும். அதுக்கப்புறம் க்ளூ என்னென்னா இமையில் தீட்டும் மை. ஸோ இந்த க்ளூவை வச்சுட்டு நீங்கள் ஒரு புதிய சொல்லை கண்டுபிடிக்கணும். ஸோ உண்மைக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய இமையில் தீட்டும் மை அந்த சொல் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். மற்றும் ஒரு 2317046 வெளியூர்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து அழைக்கக்கூடிய நேயர்கள் மறக்காமல் 0422 அப்படிங்கிற கோட் நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய பதில்களை சொல்லலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதில்களை மெசேஜாக டைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சூப்பரான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த பாடல் விஜய் ஆண்டனி மியூசிக்கில் அ அ இ திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இந்த பாடலை சங்கீதா ராஜேஸ்வரன் கார்த்திக் கிறிஸ்டோஃபர் பாடி. Stay tuned.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: 100 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 லிட்டர் உள்ள ஊற்று சூட மனசு ஊற்றுங்க.
2: அந்த மதர் கல்ச்சர்,
1: ஆமாம் மதர் கல்ச்சர் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு அதில் சாணி தண்ணியும் கரும் சர்க்கரை உள்ள ஊற்றி அதுக்கு ஏரேஷன் வேணும்.
0: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
3: நாலு மணி 15 நிமிஷம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ நிகழ்ச்சியில. ஒரு எழுத்தை நீக்கி புதிய சொல் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. நான் கூட உண்மை அப்படிங்கிற 3 எழுத்து சொல் சொல்லியிருந்தேன். ஸோ இமையில் தீட்டும் மை அப்படிங்கிற க்ளூவை வச்சு ஒரு புதிய சொல் கண்டுபிடிக்கணும். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன அதே சொல்லிலிருந்து தான் அந்த வார்த்தை உருவாயிருக்கணும். ஒரே ஒரு எழுத்தை அதில் நீக்கலாம் அப்படிங்கிறது தான் நிபந்தனையாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டான பதிலோட நேர் ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம், யார்?
4: ஹலோ வணக்கங்க மேடம்.
3: வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: நான் தென் பொன்மொழியிலிருந்து தேன மணிகண்டன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
3: எல்லாரும் நலம், நீங்களும் நலமா இருப்பீங்கங்கற நம்பிக்கையில பதில் சொல்லிடலாமா? ரெடியா இருக்கீங்களா?
4: அருமையா இருக்கறங்க. உண்மை அதுல ஊ எடுத்துட்டு கா போட்டனா கண்மை ஆயிருங்க.
3: நீங்க சொல்றீங்க கண்மைதானா?
4: என்னங்க
3: ஷுவரா? கண்மைதான். வாட்ஸ்அப்ல யார் யாரெல்லாம் பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பாத்திரலாம். சோ தென் பொன்முடி நாகமணி, சோ இதே ஊர்ல இருந்து இவங்க வந்து கண்மை அப்படின்னு கரெக்டா பதில் சொல்லியிருக்காங்க. சோ கேரளால இருந்து அண்ணாநகர் செல்வராஜ், அவங்களும் கண்மைன்னு பதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சண்முக சுந்தரம் ரமண முதலிபுதூர்ல இருந்து அவரும் கரெக்டா பதில் சொல்லியிருக்காரு. கணேஷ் சிறுமுகையில இருந்து, ஜெகநாதன் பூலக்காட்டுப்பாளையம்ல இருந்து, பாரதி மகாலிங்கம் கள்ளி வலசில இருந்து, ஆலங்கொம்பு தண்ணீர் தரம் விஜயகுமார் உமா மகேஸ்வரி, ராஜா ராமகிருஷ்ணன் புனிதா திருப்பூர் நஞ்சப்பா நகர்ல இருந்து கரெக்டான பதில், பாண்டியநகர் சிவசங்கர் இந்திராணி கரெக்டா பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை தொடர்ந்து அவினாஷி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம் கரெக்டா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா சில பேர் வாய்மேன் எல்லாம் அனுப்பியிருக்கீங்க. ஓகே, கவினயா லக்ஷ்மி ரங்கசாமி திருப்பூர் கணபதி பாளையம்ல இருந்து நான் சொன்னதையே க்ளூவையே டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. சரியோ,

ஓகே இருந்தாலும் படித்தாச்சு. குழு பழையம் ஆனந்த முருகன் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. அண்டு லல்லி திருப்பூர்லேருந்து கரெக்டான பதில். தமிழ்நகர் செமிப்பாளையம்லேருந்து சுமதி கனகராஜ் வெறும் ஒரு எழுத்து ஒத்த எழுத்து அனுப்பியிருக்காங்க. ஓகே, பீடம்பள்ளி வாசுதேவன் கரெக்டான பதில். அண்ட் அதே மாதிரி தமிழ் தம்பி பல்லடம்லேருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் கரெக்டான பதில். அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. சுதாகர் ஆதித்தன் சேரன்மா நகர்லேருந்து. நடராஜ் சாந்தி பொன்னைக்கவுண்டனூர்லேருந்து கரெக்டான பதில். சிங்கானலூர் ஜெயலட்சுமி மனோகரன் கரெக்டான பதில். கிருத்திகா பல்லடம்லேருந்து பதில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. பிரமிளா சென்னையிலேருந்து கரெக்டான பதில். அவினாஷி பிரபுதேவி ஸ்ரீசாய் கரெக்டான பதில். சுரேஷ்குமார் ஜோதிலட்சுமி தீபிகா சபரி சின்னவதமம்சேரியிலேருந்து பதில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கோவை மாவட்டம் ஒண்டிப்புதுலேருந்து ரங்கசாமி. ஸோ இவருக்கு தான் இப்போ நம்ம வந்து வார்னிங் கொடுத்துருந்தோம். பட் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஒட்டுமொத்த நேயர்களுக்காக நான் வந்து பாடல்கள் இனிமேல் கேட்குறேன், தனியாக குறிப்பிட்டு யாருடைய பெயரையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் டெடிக்கேஷனை தவிர்த்துட்டதாக உணர்ந்து நம்மக்கிட்ட கோவை ஒண்டிப்புது ரங்கசாமி சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லிடலாம். ஸோ இதே மாதிரி எல்லா நேயர்களும் கரெக்டாக உங்களுக்கு வேண்டிய பாடல் விருப்பத்தை தெரிவிச்சுட்டு உங்களுடைய ஊர் பெயர் அண்ட் உங்களுக்கு பிடித்த பாடல் படம் பெயர் மட்டும் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிறப்பா போகும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி சொல்லிடலாம். அடுத்ததான் திருப்பூர் வெள்ளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரீஷ் பதில் கரெக்டா சொல்லியிருக்காங்க. கனியூர் அண்ணாதுரை கெட்ஸ்கோ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட செந்தில் பிரபு திவ்யபாரதி நிர்மலா சிவசாமி சண்முக நகர் மூக்கனூர்லேருந்து கரெக்டான பதில். அண்ட் கலியம்புது சரிதா திருப்பூர் பாலா அண்ட் இன்னும் நிறைய நேர்கள் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்க. பெரும்பாலானவங்களுடைய பெயரை படித்தாச்சு. எல்லாருக்கும் ஒரு பொதுவான பெரிய பாராட்டுக்களை சொல்லிடலாம். ஸோ அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க போகிற சொல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா இதே ஒரு எழுத்தை நீக்கி புதிய சொல் உருவாக்குக இந்த கேமே நம்ம இன்னைக்கு கண்டினியூ பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சுவாரஸ்யமாக இருக்கு இல்லையா? ஸோ முதலாவது நம்ம விளையாடுறோம் இந்த கேம். அதனால் ஃபுல்லாக இன்னைக்கு கெட் இட் கோலை இந்த கேமே கண்டினியூ பண்ணிடலாம். ஒரு எழுத்தை நீக்கி புதிய சொல்லை தான் தொடர்ச்சியாக அந்த ஒரு மணி நேரமும் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ அடுத்த சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகு அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய மூன்று எழுத்து சொல்லா இருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஏதோ ஒரு எழுத்தை நீங்கள் நீக்கிட்டு வயது முதிர்ச்சியை பொருளாக கொடுக்கக்கூடிய மூன்று எழுத்து சொல்ல கண்டுபிடிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், முதுகு அப்படிங்கிறது தான் எக்ஸாக்டாக நம்ம சொல்லக்கூடிய முதல் சொல்லா இருக்கு. இந்த முதுகு அப்படிங்கிற சொல்லிலிருந்து ஏதோ ஒரு எழுத்தை நீங்கள் நீக்கிடலாம். வயது முதிர்ச்சி அப்படிங்கிற மீனிங்கை தரக்கூடிய மூன்று எழுத்து சொல்ல நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதில்களை மெசேஜாக டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் கால் பண்ணியும் சொல்லலாம். 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்றும் ஒரு 2317046 வெளியூர்லேருந்தும் மொபைல் ஃபோன்லேருந்தும் அழைக்கும் போது மறக்காமல் 0422 கோட் நம்பர் ஆட் பண்ிக்கோங்க. நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் பத்ரி திரைப்படத்துலேருந்து ரமணா கவுலா மியூசிக்கில் விஜய் பாடின பாட்டு வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட்.

0: நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் அவர்களுடன் நேரலையை கேட்டு பயன்பெறலாம். இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களை பெறலாம். 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மற்றும் ஒரு 2317046 வெளியூர்ல இருந்து மொபைல் போன்ல இருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காம 0422 கோட் நம்பரை இணைச்சிக்கலாம். கால் பண்ணி உங்களுடைய விளக்கங்களை பெறுங்க. லைவா அதுவும் நேரலையில நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறலாம் அப்படிங்கறத சொல்லிக்கலாம். தொடர்ந்து கெட்ஸ் கோல அடுத்ததா நம்ம ஒரு முன்னாடியே ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, ஒரு எழுத்தை நீக்கி புதிய சொல்லை உருவாக்குக அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கக்கூடிய கேமா இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முதுகு அப்படிங்கிற ஒரு சொல்ல சொல்லியிருந்தேன். ஸோ இதுல ஏதோ ஒரு எழுத்தை நீங்க நீக்கிட்டு வயது முதிர்ச்சி அப்படிங்கிற மீனிங் தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டான ஆன்சரோட ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். யார், எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கங்க, ரத்னமாமா.
0: ஓகே, சூப்பர், பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? எங்க இருந்து சொல்லலாம்?
1: நான் கோயம்புத்தூர்ல இருந்து பண்ணிருக்கேன்.
0: ஓகே, பதில்
1: கோயம்புத்தூர்ல இருக்கற எனக்கு சொந்த ஊர் வெளியில இருந்து வேற ஊர் இருக்கிற கோயம்புத்தூர்.
0: சரி, ஓகே, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா
1: சொல்லுங்க. ஆமாங்க, நான் அந்த முதுங்கற மூன்று எழுத்துல கடைசி எழுத்து கூ எடுத்துங்க, மை போட்டீங்கன்னா முதுமை.
0: ஓகே ஓகே, சூப்பர், கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள்.
1: நன்றிங்க.
0: ஓகே, ஸோ இதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் முதுமை தாங்க கரெக்டான பதில் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வித்தியாசமாக கேம் விளையாடலான்னு பார்த்தா எல்லாரும் டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அது ஒன்று தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. சரி, ஓகே.

சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம சொன்ன உடனே வாட்ஸ்அப்பில் அடுத்த செகண்ட் நம்மளுக்கு பதில் அனுப்பியிருக்காங்க. திருப்பூர் வெள்ளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஷ் முதுமைன்னு சொல்லிட்டு உடனே மெசேஜ் பண்ணது இவங்க தான். ஸோ இவங்களை தொடர்ந்து அடுத்ததாக ஜெயஸ்ரீ வடவள்ளியிலிருந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து கனியூர் அண்ணாதுரை அவங்களும் கரெக்டான பதில். கனியூர் அண்ணாதுரை தொடர்ந்து சிங்கானூர் ஜெயலக்ஷ்மி மனோகரன் கிருத்திகா பல்லடம்லேருந்து பள்ளிப்பாளையம் வடிவேல் துரைசாமி தேஜாஸ்ரீ அவங்களும் பதில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. பள்ளிப்பாளையம்லேருந்து இவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்ததான் ஸ்ரீ நடராஜ் சாந்தி பொன்னே கவுண்டனூர்லேருந்து கரெக்டான பதில். அண்ட் ஆறுமுகம் பூங்கொடி சுண்டமேடு திருப்பூர்லேருந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. மனோகரன் இந்திராணி மூலத்துறையிலேருந்து கரெக்டான பதில். கேரளா அண்ணா நகர்லேருந்து செல்வராஜ் கரெக்டாக முதுமைன்னு சொல்லி டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. முகமது யாசின் ருத்ராபாளையம்லேருந்து அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து சுதாகர் ஆதித்தன் சேரன்மா நகர்லேருந்து கரெக்டான பதில். செல்வராஜ் இடுக்குப்பாறை கேரளாலேருந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. பிரமிளா சென்னையிலேருந்து அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர்லேருந்து பதில். அண்ட் அதே மாதிரி மதுக்கரை பெரியசாமி கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் அண்ட் கோவை சார்ல்ஸ் அவரும் கரெக்டான பதில். அண்ட் அவினாஷி காந்திபுரம் பூவிடி சாய் ஆதித்யன் கரெக்டான பதில். விஜயகுமார் வரதராஜபுரம்லேருந்து கரெக்டான பதில். கோபாலன் கலியம்புதூர்லேருந்து கரெக்டான பதில். பாண்டியன் நகர் திருப்பூர்லேருந்து சத்யா பாஸ்கர் தர்ஷன் ரோஹித் கரெக்டான பதில். ஜெகநாதன் பூலக்காட்டுப்பாளையம்லேருந்து கரெக்டான பதில். சுமதி கனகராஜ் தமிழ் நகர் செம்மிப்பாளையம்லேருந்து கரெக்டான பதில். பெங்களூர்லேருந்து ஹரிஹரன் தென் பொன்முடி நாகமணி அவங்களும் கரெக்டான பதில். ராமசாமி காளியப்பன் அன்னூர்லேருந்து கரெக்டான பதில். மல்லேகவுண்டன் பாளையம் விமலா வேணுகோபால் பூபனா கரெக்டான பதில். அண்ட் அவினாஷி ராயம்பாளையம்லேருந்து பாலசுப்ரமணியம் மோகன் பிஎன்டி காலனி கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டான பதில். ஜெயந்தி ரோஹித் சுரேஷ் பிரவீனா ஜெயா பிரியா வெண்ணிலா இளங்கோ நகர் திருப்பூர்லேருந்து கரெக்டான பதில். தர்ஷனா ஹரிஹரசுதன் மகேந்திரன் கரெக்டான பதில். லல்லி திருப்பூர்லேருந்து இன்னும் லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குது, நானும் முடிஞ்ச வரைக்கும் படித்தலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு தான் பெயர்களை படிக்க முடியும், இதற்கு மேலே அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சொல்லிட்டு எல்லாருக்கும் பொதுவான ஒரு பெரிய பாராட்டுக்களை சொல்லிடலாம். ஸோ அடுத்ததாக நம்ம கண்டுபிடிக்க போகிற சொல் எந்த சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விருது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய முதல் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய க்ளூ வேர்டாக இருக்குது. ஸோ இதில் நம்ம க்ளூ என்னென்னா விழாக்களில் வழங்கக்கூடியது தான் அந்த க்ளூவாக இருக்குது. ஸோ ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு பொருளை கொடுப்பாங்க. ஸோ இந்த விருது அப்படிங்கிற இந்த சொல்லிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிற சொல் அப்படி பார்த்தீங்கன்னா ஆலமரத்தை தொடர்புடையது. ஸோ இந்த விருது அப்படிங்கிற சொல்ல ஏதோ ஒரு சொல்லை நீங்கள் நீக்கிட்டு ஆலமரத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய அந்த ஆலமர சிறப்பு எது எந்த சொல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ மறுபடி சொல்கிறேன், விருது அப்படிங்கிற சொல்லில் ஏதோ ஒரு சொல்லை நீக்கிட்டு ஆலமரத்தினுடைய சிறப்பாக இருக்கக்கூடிய பொருளை தரக்கூடிய சொல் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். ஸோ ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ.

0: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: அறிவியல் சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஜாயின் பண்ணி படிங்க, வேலைய புடிங்க.
5: சர்தார் வலம்.
6: அப்பா,
7: ஆ,
6: 3000 கொடுங்களே.
7: எதுக்குப்பா?
6: என்னோட பாக்கெட் மணி.
7: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
6: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. ஹே, இல்ல, ஆ, நேரா யுபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
7: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
6: உங்க மொபைல கொடுங்க,
7: எடுத்துட்டு போ.
0: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
8: கொஞ்சம் கஷ்டமான கேமிங் கொடுக்கறது தானே நம்ம கேமோட வழக்கமா இருக்கு. சரி, ஓகே. நம்ம முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, விருது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு சொல்லாக சொல்லியிருந்தோம். ஸோ இதிலிருந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சொல், ஒரு எழுத்தை நீக்கி ஆலமரத்தின் சிறப்பை வந்து சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டான பதிலோட காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். யார் இங்கேருந்து?
9: ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம்.
8: வணக்கம், பேர் சொல்லுங்க. எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? நினைச்சேன். ஓகே, ஸோ பாராட்ட முழுசாக வாங்காமலே நேர் போயிட்டாங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அடுத்ததான் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் முதல்ல நம்ம சொன்ன அடுத்த வினாடி டைப் பண்ணி பதில் அனுப்பியிருக்காங்க. மூக்கனூர்லேருந்து பூபதி, ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரப்பிரியா, அகல்யா. ஸோ இதிலிருந்து ஒரு 10-15 பேரை தான் படிக்க முடியும், முன்னாடியே சொல்லிடலாம். ஸோ விழுது அப்படின்ட்டு கேரளா அண்ணா நகர் கே செல்வராஜ்

பதில் சொல்லியிருக்காங்க. கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், சிவங்களை தொடர்ந்து பீடம்பள்ளி வாசுதேவன், பொன்னை கவுண்டனூர் சே நடராஜ் சாந்தி, மதுக்கரை பெரியசாமி, ராஜா ராமகிருஷ்ணன், புனிதா திருப்பூர் நஞ்சப்பா நகர்லேருந்து, கலைச்செல்வி செங்கப்பள்ளியிலிருந்து, அண்ட் விஜயகுமார் வரதராஜபுரம் வந்து, ஜெயஸ்ரீ வடவள்ளியிலிருந்து, ஜோதிலக்ஷ்மி சுரேஷ்குமார், தீபிகா சபரி சின்னபதமஞ்சேரியிலிருந்து, கனியூர் அண்ணாதுரை, பாரதி மகாலிங்கம் கல்வி வளசிலிருந்து, ரமணா முதலிப்புதூர்லேருந்து, சுதாகர் ஜீவா, ஆதித்தன் சேரன்மா நகர்லேருந்து, திருமுருகன் பூண்டி, அங்காளம்மன் தேஜாஸ்ரீ துரைசாமி பதில் அனுப்பியிருக்காங்க. திருப்பூர் பாலா, ஆலங்கொம்பு தனித்திடம், விஜயகுமார் உமாமகேஸ்வரி, கிருத்திகா பல்லடம்லேருந்து, சண்முக சுந்தரம் ரமண முதலிப்புதூர்லேருந்து, சிங்கானலூர் ஜெயலக்ஷ்மி மனோகரன் கரெக்டான பதில், மகேந்திரன் ரம்யா மான்சிகா மூலத்துறையிலிருந்து கரெக்டான பதில், திருப்பூர் பாண்டியநகர் நாகேந்திரன் மகுடேஸ்வரி நேகா கரெக்டான பதில், ஒண்டிப்புதூர் ரங்கசாமி அவரும் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு, அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க, பாண்டியநகர் இந்திராணி கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க, உடுமலை சுடர் முருகானந்தம், ஜெயந்தி பதில் கரெக்டாக

ரமணா முதலிப்புதுலேருந்து சுதாகர், ஜீவா ஆதித்தன், சேரன்மா நகர்லேருந்து திருமுருகன் பூண்டி, அங்காளம்மன், தேஜாஸ்ரீ, துரைசாமி பதில் அனுப்பியிருக்காங்க. திருப்பூர் பாலா, ஆலங்கொம்பு தனித்திடம், விஜயகுமார், உமா மகேஸ்வரி, கிருத்திகா பல்லடம்லேருந்து, சண்முக சுந்தரம், ரமண முதலிப்புதூர்லேருந்து, சிங்கானலூர் ஜெயலக்ஷ்மி, மனோகரன் கரெக்டான பதில், மகேந்திரன், ரம்யா, மான்சிகா மூலத்துறையிலிருந்து கரெக்டான பதில், திருப்பூர் பாண்டியநகர் நாகேந்திரன், மகுடேஸ்வரி, நேகா கரெக்டான பதில், ஒண்டிப்புதூர் ரங்கசாமி அவரும் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு, அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க, பாண்டியநகர் இந்திராணி கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க, உடுமலை சுடர் முருகானந்தம், ஜெயந்தி பதில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, கணேஷ் சிறுமுகையிலிருந்து, அண்டு முல்லை நகர் ரகுராமன் கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க, வி என் இளங்கோ சாமிசெட்டிப்பாளையம்லேருந்து கரெக்டான பதில், சலக்கரைச்சல் தர்ஷனா ஹரிகரசுதன், மகேந்திரன் கரெக்டான பதில், ராமசாமி காளியப்பன் அன்னூர்லேருந்து கரெக்டான பதில், கலை அவினாஷியிலிருந்து கரெக்டான பதில், திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர் மூக்கனூர்லேருந்து கரெக்டான பதில், அண்ட் ஆர்பி கருணாகரன் ராமநாதபுரம்லேருந்து கரெக்டான பதில், லல்லி திருப்பூர்லேருந்து, முகமது உசேன் மாதப்பூர்லேருந்து, மோகன் பிஎன்டி காலனியிலேருந்து, கலியம்புதூர் சரிதா கரெக்டான பதில், சாய் ஆதித்யன் பூவிடி, காந்திபுரம் அவினாஷிலிருந்து கரெக்டான பதில், அண்ட் இன்னும் நிறைய நேர்கள் பதில் அனுப்பிட்டே இருக்கீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெயர்களை படித்தாச்சு, எல்லோருக்கும் ஒரு பெரிய பெரிய பாராட்டுக்கள். ஸோ அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க போகிற சொல் வாரம் அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான். வாரம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வாரம், பாரம் இல்லை, வாரம் அப்படிங்கிற இந்த சொல்லிலிருந்து வெகு தொலைவு அப்படிங்கிற மீனிங் கொடுக்கக்கூடிய மற்றொரு சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒரு சொல்லை நான் சொன்ன அந்த வாரம் சொல்லிலிருந்து நீங்கள் எடுத்துடலாம். இதுவும் ஈஸியான க்வெஸ்சன் தான், இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு விளையாடலாம். ஸோ தொடர்ந்து சூப்பரான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த பாடல் நேர்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, திருமலை படத்துலேருந்து ஸ்டே டியூன்ட்.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. ஸோ கெட் செட் கோல ஒரு சூப்பரான கேம் விளையாடிட்டு இருக்கோம். ரொம்ப ஈஸியான கேமும் கூட. ஒரு எழுத்தை நீக்கி புதிய சொல்ல கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாரம் அப்படின்னு ஒரு சொல் சொல்லியிருந்தேன். வெகு தொலைவு அப்படிங்கிற மீனிங் தரக்கூடிய ஒரு சொல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அதுவும் நான் சொன்ன அந்த வாரம்ங்கிற சொல்லல ஏதோ ஒரு சொல்லை நீக்கிட்டு அந்த சொல் உருவாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டான சொல்லோட வந்திருக்காங்க காலர். யார் எங்கிருந்து பார்க்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்துல இருந்து பாபு.
0: ஓகே, சூப்பர். நீங்க தான் வந்து மெசேஜ் படிக்கலன்னு வருத்தப்பட்டீங்க, ஆனா உங்களுக்கு காலரே கிடைச்சிருச்சு பாத்தீங்களா? சூப்பர்.
1: ஆமா மேடம், ஆமா மேடம்.
0: ஓகே, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆமா மேடம், தூரம் மேடம்.
0: தூரம் தான் இல்லையா?
1: ஆமா மேடம்.
0: ஓகே, கரெக்டான பதில், உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள்.
1: நன்றி, நன்றி மேடம்.
0: ஸோ இதில் இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, கரெக்டான பதிலை சொல்ல முயற்சி பண்ணுற நேயர்கள் சில பேர் நியூஸ் ஆனர் ஆப்பில் கேட்கறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு சில வினாடிகள் லேட்டாக தான் கிடைக்குது. அதனால் இந்த ஒரு முறை என்ன பண்ணுறோன்னா, ஜிக்ஸாக்ல யார் கடைசியாக அனுப்பியிருக்காங்களோ அவங்களுடைய பேர்லேருந்து படிக்கலாம். ஏடா இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா, நல்ல எண்ணத்தில், அதுவும் பொதுவான நல்லெண்ண அடிப்படையில். ஓகேவா? ஸோ யார் வந்து கடைசியாக அனுப்பியிருக்காங்கன்னா, ராமகிருஷ்ணன் குடும்பங்கொண்டான்லேருந்து தூரம் அனுப்பியிருக்காரு. பாண்டியநகர் சிவசங்கர் பதில் அனுப்பியிருக்காங்க. ஆறுமுகம் பூங்கொடி சுண்டமேடு திருப்பூர்லேருந்து, அண்ட் அவங்கள தொடர்ந்து கனியூர் அண்ணாதுரை, திருப்பூர் குருவாயூரப்பன் நகர், பிரபஞ்சன் யஷ்வந்த் இவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. தென்பொன்முடி நாகமணி, முருகேசன் பொள்ளாச்சியிலிருந்து, அண்ட் அதே மாதிரி ஆர் பி கருணாகரன் ராமநாதபுரம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பெரிய பேசேஜ் அனுப்பியிருக்காரு. அண்டு நிறைய சொற்களோட ஒண்ணிப்புது ரங்கசாமி பதில் அனுப்பியிருக்காரு. அடுத்ததாக கண்ணையன் ராமசாமி இவரும் வந்து பதிலை ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் கரெக்டான பதிலாக அப்படின்னு பரிசீலித்து பார்த்தா இல்லை. அண்ட் அதே மாதிரி வரப்பாளையம் பெருந்துரை சோமசுந்தரம் ஜானகி ரஞ்சித் இவரும் நிறைய ஆப்ஷன்ஸ் அனுப்பியிருக்காரு, ஆனால் முயற்சி பண்ணியிருக்காரு. ஓகே, அடுத்தது அவினாஷி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம் கரெக்டான பதில், தாசரப்பட்டி பாலசுப்ரமணியம் கரெக்டான பதில், அண்ட் அமீர் பாஷா பானு ருத்ராபாளையம்லேருந்து கரெக்டான பதில், பெங்களூர்லேருந்து ஹரிஹரன், அண்ட் சுமதி கனகராஜ் தமிழ்நகர் செமிப்பாளையம்லேருந்து, அண்ட் புலுவப்பாளையம் ஆனந்த முருகன் கரெக்டான பதில், தங்கராசு கடத்தூர்லேருந்து கரெக்டான பதில், ஜெகநாதன் பூளக்கட்டுப்பாளையம் கரெக்டான பதில், பாரதி மகாலிங்கம் கல்விவலசிலிருந்து பதில், அண்டு கிருத்திகா பல்லடம்லேருந்து சு சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய் மீனாட்சி மணிமநகரம் மதுரையிலிருந்து கரெக்டான பதில் செலக்கரிச்சல் தர்ஷனா ஹரிஹர சுதன் மகேந்திரன் கரெக்டான பதில் கோவை சார்லஸ் அவங்கள தொடர்ந்து சுதீஷ் கோத்தகிரியிலிருந்து கார்த்திக் திருப்பூர்லேருந்து மல்லிப்பட்டி திருநாவுக்கரசு திருப்பூர்லேருந்து கருவலூர் சாமுவேல் அண்ட் ராஜா ராமகிருஷ்ணன் புனிதா திருப்பூர் நஞ்சப்பா நகர்லேருந்து கரெக்டான பதில் கலியம்புதூர் திரு சரிதா அவங்களும் கரெக்டான பதில் லில்லி திருப்பூர்லேருந்து பீடம்பள்ளி வாசுதேவன் கரெக்டான பதில் ஆலங்கொம்பு தண்ணீர் திடம் உமா மகேஸ்வரி அண கூட மகேஸ்வரி ஹரிஷ் அவங்களும் பதில்

சொல்லியிருக்காங்க. சிங்கானலூர் ஜெயலட்சுமி மனோகரன் கரெக்டான பதில். நடராஜ் லிகாஷ் காங்கேயம்லேருந்து, தேஜா ஸ்ரீ வடிவேல் பள்ளிப்பாளையம்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேர்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருடைய பேரும் படித்தாச்சு. எல்லாருக்கும் பாராட்டுக்கள். ஸோ அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது எந்த சொல்லலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல போகிற ஒரு சொல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்க போகிறது, ஒரு எழுத்தை நீக்கி கண்டுபிடிக்க போகிற சொல்லுக்கான க்ளூ என்னென்னா, படுக்கை விரிப்பில் இருக்கக்கூடிய பூச்சி. இது வந்து பூச்சியில் வந்து முன்னாடி வரக்கூடிய சொல் இதுவாக இருக்கும். அண்ட் இன்னொரு மீனிங்கும் இதுக்கு இருக்குது. நிறைய பொருட்களை சேமித்து வைக்கிறத வந்து இந்த சொல்லை நம்ம குறிப்பிடுவோம். ஸோ ரெண்டு க்ளூ சொல்லியிருக்கேன். முட்டை அப்படிங்கிற இந்த சொல்லிலேருந்து ஒரு சொல்லை நீக்கி ஒரு பூச்சியை குறிக்கக்கூடிய முன் சொல்லா இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்றும் ஒரு 2317046 வெளியூர்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காமல் 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜாக டைப் பண்ணி பதிலை சொல்லணும்னு நினைக்கக்கூடிய நேர்கள் 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுடைய பதில்களை மெசேஜாக டைப் பண்ணி அனுப்புங்க. தொடர்ந்து சூப்பரான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் உங்களுக்காக வருது சுல்லான் திரைப்படத்துலேருந்து. ஸ்டே டியூன்ட்.

0: 4:54 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க கெட் செட் கோ. ஸோ நிகழ்ச்சியில் நிறைவான தருணத்தில் இருக்கோம். இருந்தாலும் முன்னறிவிப்பாக என்னன்னா, இன்னைக்கு 5 மணிக்கு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் அவர்களுடன் நேரலை கேட்டு ரசிக்க காத்துட்டு இருக்கீங்க. ஸோ இதில் நேர்களாகிய நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி லைவா உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்களை பெறலாம். ஓகே, ஸோ அடுத்ததான் நம்ம கேம்ல நிறைவா ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா. ஸோ முட்டை அப்படிங்கிற சொல் சொல்லியிருந்தோம். இதுலேருந்து ஒரு சொல்லை நீக்கி படுக்கை விரிப்பில் வரக்கூடிய ஒரு பூச்சி அது என்னன்னு கேட்டிருந்தோம். ஸோ கரெக்டான பதில் சொல்ல ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். பதில் சொல்லுங்க, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு?
1: சங்கோ சுந்தரம், மதுரை மேடம்.
0: ஓகே, பதில் கண்டுபிடிச்சிட்டிங்களா?
1: இதுக்கான சரியான பதில் மூட்டை.
0: மூட்டை பூச்சி தான் இல்லையா?
1: ஆமாம்.
0: ஓகே, பாராட்டுக்கள், கரெக்டான பதில்.
1: நன்றி.
0: ஓகே, இன்னைக்கு எது ஸ்கூல் விளையாட்டு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் யார் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்கன்னா, கனியூர் அண்ணாதுரை, இது வந்து ரேண்டமாக நம்ம படிக்கிறோம், எந்த விதமான வரிசைகளும் இல்லை. கொழுமங்கொண்டா ராமகிருஷ்ணன்லேருந்து அண்ட் ஆலங்கொம்பு தனித்திரம் விஜயகுமார், உமா மகேஸ்வரி, தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு பாபு, கலைச்செல்வி செங்கப்பள்ளியிலிருந்து அண்ட் தூத்துக்குடியிலேருந்து ஸ்பிக் நகர் ராஜேஷ் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. மூக்கனூர்லேருந்து பூபதி ராஜேந்திரன் கரெக்டான பதில். செல்வராஜ் கோணமலையிலிருந்து, கணேஷ் சிறுமுகையிலிருந்து அண்ட் கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலேருந்து, பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசிலிருந்து, மதுக்கரை பெரியசாமி அண்ட் பீடம்பள்ளி வாசுதேவன், கனியூர் அண்ணாதுரை அண்டு முருகேசன் பொள்ளாச்சியிலிருந்து, ஸோ சண்முக சுந்தரம் மதுரையிலேருந்து இப்போ அவர் தான் கூப்பிட்டுருந்தாரு. ஓகே, நடராஜ் லிகாஸ் காங்கேயம்லேருந்து, சிங்காநல்லூர் ஜெயலக்ஷ்மி மனோகரன் கரெக்டான பதில். இன்னும் நிறைய நேர்கள் பதில் சொல்லியிருக்கீங்க, எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டுகள் பொதுவாக சொல்லிடலாம். ஸோ நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இதே மாதிரி டெய்லியும் ஈவினிங் 4:00 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களுடைய விளையாட்டு திறமையை காட்டலாம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலேருந்து டாட்டா போய் சொல்லி கிளம்பிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நிஷா. அடுத்ததான் 5 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து சித்திரச்சவானம்ல முன்னாடியே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் அவர்களுடன் நேரலை கேட்க போறீங்க. நீங்களும் லைவாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்களை பெறலாம். ஸோ மறுபடியும் ஒரு அறிவிப்பு கொடுத்தாச்சு. ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவைகே அரசு வெற்றி பெற்றது. அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் திமுக வெளிநடப்பு செய்தது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். பாமக மற்றும் பிஜேபி நடுநிலை வகித்தன. தவேக்கு அரசு பதவிக்காக அமைந்ததல்ல என்றும், நம்பிய மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்துவதற்கு அமைந்த அரசு என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தவேக்கு அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்கப் போகிறது என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்படத் தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கி ரதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் உளவுத்துறை ஐஜியாக திரு அஸ்ரா கார்க் நியமிக்கப்பட்டுள்ளார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், பி வி சிந்து மற்றும் தேவிகா சிகாக் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி, மெய்ரபா லுவாங் மெய்சனம், கிங்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம், வதனம், நமஸ்தே, நமஸ்கார். நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். 5:02 இணைந்திருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல். நேயர்கள் இணைய போற இந்த நிகழ்ச்சி சித்திர சிவானம். ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்கள் நம்ம நிகழ்ச்சி அலங்கரிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு கூடுதல் ஸ்பெஷல்னே சொல்லலாம். அப்படி யாருன்னு தானே கேட்க போறீங்க? எஸ், கோயம்புத்தூர்

0: சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்பிரமணியம் அவங்க தான் நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட இன்றைக்கி நிறைய விஷயங்களை பேச போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியில் ஜவுளி மற்றும் மேலாண்மை படிப்பு குறித்து நேயர்கள் நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஏன்னா இப்போ வந்து 12th எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்து என்னென்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் நிறைய டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க. இருந்தாலும் சிலர் வந்து என்ன மாதிரி படிக்கலாம், ஜவுளி மேலாண்மையெல்லாம் எடுக்கலாமா, இல்லை இப்படி ஒரு படிப்பு இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். சில பேர் வந்து இந்த படிப்பு எடுத்தால் நமக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கூட யோசிச்சுருக்காங்க இல்லையா. ஸோ ஜவுளி மற்றும் மேலாண்மை படிப்பு குறித்து உங்களுடைய சந்தேகங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 2316312 மற்றும் 2317046. வெளியூர் மற்றும் மொபைல் போன்ஸ்லேருந்து கால் பண்ணுற நேர்கள் 0422 எஸ்டி கோன் நம்பர் சேர்த்து டெயில் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். 9585800103 நம்பர் மூலமாக. இது மட்டும் இல்லாமல் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூருங்கிற ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணி சித்திர செவ்வானமோட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். ஸோ நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிறப்பு விருந்தினரை அலங்கரிச்சிடலாம், வரவேற்கலாம். வணக்கம் சார்.
1: நன்றி சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். ஸோ நிகழ்ச்சிக்கு நீங்கள் இணைந்தமிக்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சார்பாக முதல்ல உங்களை வரவேற்கிறோம்.
1: தேங்க்யூ சார்.
0: உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ சார்.
1: சார், நான் வந்து ராமசுப்பிரமணியம். நான் உதவி பேராசிரியராக சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் பணியாற்றுறேன்.
0: ஓகே.
1: இங்கே கிட்டத்தட்ட 8 வருடங்களாக நான் இருக்கிறேன். ஸோ எனக்கு மொத்தமாக வந்து ஒரு 15 வருஷ பக்கமாக கல்வித்துறையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது போக நான் வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது.
0: ஓகே.
1: ஸோ இங்கே வந்து இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு டெக்ஸ்டைல் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் நடத்திட்டுருக்கிறேன்.
0: ஓகே, சூப்பராக சொன்னீங்க. ஸோ ஜவுளி மற்றும் மேலாண்மை, அதாவது டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த படிப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த படிப்புனா என்ன ஃபஸ்ட்டு, அதை பற்றி
1: சார். இந்த படிப்பு எப்படின்னா வந்து பசங்க ஜாயின் பண்ணுறவங்க டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன், அதாவது ஜவுளி உற்பத்தி, துணி தொழில்நுட்பம், அதாவது ஃபேப்ரிக் ஆர் கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, ஆடை தயாரிப்பு, சந்தைப்படுத்துதல், அந்த பொருளை வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிங்கன்னா மார்க்கெட் பண்ணணும்ல, மார்க்கெட் பண்ணுறது, ரீட்டெயில் பண்ணுறது, அதுபோக வந்து தரக்கட்டுப்பாடு, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஏற்றுமதி, இது எல்லாம் இதை சார்ந்த படிப்புகளில் சப்ஜெக்ட்ஸை வந்து படிப்பில் அவங்களுக்கு வந்து படிப்பாங்க.
0: ஓகே. இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன், 12th என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கா, இல்லை என்ன குரூப் எடுத்துட்டு வேணால் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கா?
1: சார், ஆக்சுவலாக வந்து இளங்கலையில் நாங்கள் வந்து 4 பாடங்கள் இருக்குது.
0: ஓகே.
1: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் ஒரு கோர்ஸ் இருக்குது.
0: ஓகே.
1: பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்னு இருக்குது. பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைன் ஒரு கோர்ஸ் இருக்குது. பிபிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது.
0: ஓகே.
1: ஸோ இதில் வந்து பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன், பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், இந்த ரெண்டுக்கும் வந்து கண்டிப்பாக சயின்ஸ் குரூப் இருக்கணும்.
0: ஓகே.
1: ஆனால் பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைன், பிபிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், இந்த ரெண்டுக்கும் வந்து என்ன குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இது போக அவங்க வந்து 12th 50% இருக்கணும், ஜென்ரல் கோட்டானா வந்து 50% இருக்கணும். எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறதுனால ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த 3 கோட்டா தான் எடுப்போம். ஓபிசினா வந்து 45% மினிமம் இருக்கணும்.
0: ஓகே சார். உங்கள் காலேஜ் பற்றி சொல்லியாகணும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஜவுளி மேலாண்மைக்குனே வந்து தனிப்பட்ட ஒரு காலேஜ் இருக்குன்னா அது கோயம்புத்தூருக்கு கிடைச்ச ஒரு பெருமையே சொல்லுவாங்க. ஸோ காலேஜ் பற்றி சொல்லுங்கள் சார்.
1: சார், இந்தியாவிலேயே வந்து டெக்ஸ்டைல் எக்ஸலன்ஸ், அதாவது ஜவுளிக்காகவே பிரத்யேகமாக ஃபண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது எங்கள் இன்ஸ்டிடியூட், இங்கே கோயம்புத்தூரில் இருக்குது.
0: ஓகே.
1: இது எப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கீழே வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்.
0: ஓகே.
1: நாங்கள் எங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட், அதாவது எங்களோட காலேஜோட மகத்துவம் என்ன அப்படின்னா, 3 வருஷம் பசங்க படித்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா அவங்களுக்கு கிடைக்கிற டிகிரி வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுலேருந்து அவங்களுக்கு டிகிரி கிடைக்கும்.
0: ஓகே.
1: ஸோ என்னாகுன்னா நீங்கள் டிகிரிலேயே வந்து நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, யூனிவர்சிட்டியில் நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது, ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்குது, டீம் டு பி யூனிவர்சிட்டி இருக்குது, அப்புறம் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட், ஆட்டோமஸ் சர்டிஃபிகேட், அது ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேஷன் இருக்கிற ஒரு கல்லூரி எங்களுது.
0: சூப்பர் சார். அதில் ஜவுளித்துறையில் வந்து மேலாண்மை படிப்பு எவ்வளவு அவசியம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: சார், ஆக்சுவலாக வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி தனியாக, டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் தனியாக.
0: ஓகே.
1: ஸோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அப்படின்னா ஆர்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், ஸோ பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுற தொழில்நுட்பத்தை அவங்க வந்து படிக்கிறாங்க.
0: ஓகே.
1: டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது, ஆக்சுவலாக மேனேஜ்மெண்ட் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. எனக்கு வந்து சொல்லி கொடுத்த டெஃபினேஷன் ஒன்று என்ன அப்படின்னா, ஆர்ட் ஆஃப் மேனேஜிங் மென். ஸோ அந்த ப்ரொடக்ஷன், ஒரு பர்டிகுலர் ப்ரொடக்ஷனை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு, ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு, இதை வந்து பார்க்குறதா வந்து இந்த டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் வருது.
0: ஓகே.
1: ஸோ இதில் நிறைய பிரிவினைகள் இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல

0: போனால் நாங்கள் இந்த டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்னு வந்து அதில் வந்து நாங்கள் பிஜி அதாவது போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் நிறைய ஆஃபர் பண்ணிகிட்ருக்கிறோம். எம்பிஏல எம்பிஏ இன் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, எம்பிஏ இன் அப்பரல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, எம்பிஏ இன் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, எம்பிஏ இன் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, எம்பிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். இந்த கோர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கிறோம்.
1: ஓகே, நான் அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய நேரத்தை பேசிடலாம்.
0: வணக்கம்.
2: அன்பு அறிவிப்பாளர் உதயசந்திரன் ஐயா அவர்களுக்கு வணக்கங்க. சர்தார் வல்லபாய் பட்டேலோட மேனேஜ்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள்ங்க.
0: நன்றி சார், நன்றி சார். சொல்லுங்க,
1: உங்களோட டவுட்ஸ் என்ன சார் சொல்லுங்க? உங்க பேர் என்ன
2: சார்? சார், 1984 நான் என்டிஎஸ் மில்ல வேலை பார்த்தேங்க.
1: சரிங்க.
2: துணிக்கு அன்னைக்கு இருக்கிற மதிப்பு பயங்கரமா இருந்துச்சுங்க.
1: ஆமா, அப்ப
0: வந்து ஆமாங்க.
2: ஹலோ, எனக்கு கேள்விங்க
1: சொல்லுங்க
2: சார். மேனேஜ்மெண்ட் சார், இன்னைக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ல துணி உற்பத்தி மென்மேலும் வளர உலகம் பூரா பிரபலமாகும் சொல்லுங்க, நீங்க நடத்துறீங்க.
0: ஆமாங்க.
2: ஆனா இந்த கோர்ஸ் எடுக்கிறவங்க மென்மேலும் நம்ம மிலிட்டரி கூட நீங்க தான் கொடுத்தீங்க.
0: ஆமாங்க.
2: இப்ப இந்த கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்றேன். ஆனா எம்ஏன்னு சொன்னீங்க, இன்னொரு டெக்னிக்கல் பத்தி
0: எம்பிஏ
2: எம்பிஏ அது அப்படின்னு என்ன சார்?
0: மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏ கோர்ஸ்.
2: அதான் சார், இப்போ வர்ற இளைஞர்களுக்கு ஒரு நல்ல பாடம்.
0: ஆ, இதை நீங்கள் பிஎஸ்சி கோர்ஸ் 3 வருஷம் முடிச்சதுக்கப்புறமா எம்பிஏ வந்து சேரலாம்.
1: ஓகே, அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட டவுட்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்னாலே ஒரு டெக்ஸ்டைல் சிட்டி.
0: ஆமாங்க, நிறைய
1: ஏகப்பட்ட மில்கள் இருந்துச்சு. மில்னாலே வந்து மில் தொழில் அப்படின்னா மில்ல தொழில் செய்கிறாங்கன்னா இப்போ இருக்க ஐடி ஃபீல்டுக்கு அது வந்து நிகரனே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நல்லா ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ இப்போ நிறைய மில்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ இந்த ஜவுளித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் டெக்னாலஜிக்கும் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: சார், ஒரு சின்ன விஷயம் நான் ஆட் அப் பண்ணிக்கிறேன்.
1: கண்டிப்பாக.
0: கோயம்புத்தூரில் மில்லு இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் கோயம்புத்தூரில் என்னென்னா மில்லு வந்து கோயம்புத்தூர்லேருந்து வெளியே போயிடுச்சு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்னு ஒரு துறை நான் உங்களுக்கு சொன்னேன்.
1: ஆமாம்,
0: பிஎஸ்சி இன் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல். அதாவது ஒரு துணின்னு இருந்ததுன்னா நம்ம ஆடையை பயன்படுத்த தவிர மற்ற நிறைய இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோம். ஒன்றும் இல்லை, நான் இப்போ இன்னைக்கு காலையிலையும் கூட இந்த எக்ஸாம்பிள் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லிட்டு வந்தேன். என்னோடய ஷர்ட் வந்து விலை ஒரு 3000 ரூபா இருக்கலாம். அந்த 3000 ரூபா இருக்கிற ஷர்ட் வச்சு நம்ம டேபிள் துடைக்க முடியுமா? கண்டிப்பாக துடைக்கலாம். ஆ, பொங்கல் அப்பெல்லாம் நம்ம தொடச்சி தானே வீசுகிறோம்.
1: கண்டிப்பாக.
0: சரி, ஆனால் இது 3000 ரூபா சட்டையை வச்சு நான் டேபிள் துடைச்சி திருப்பி அதை யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், துடைக்கிறக்காகவே ஒரு துணி ஒன்று தயாரிக்கிறோம்.
1: சரி,
0: துடைக்கிறதோட அதோட பையன் என்னங்க? நீங்கள் வந்து துடைக்கிறப்போ துணி தண்ணி உறிஞ்சணும்.
1: ஆமாங்க.
0: வாஷ் பண்ணுறப்போ அந்த அழுக்கு வெளியே போயிடணும்.
1: ஆமாங்க.
0: அது மட்டுமே நான் தயாரித்து அந்த துணியோட விலை வந்து 30 ரூபா அப்படி நான் செட் பண்ணால் அது கண்டிப்பாக போகுமா இல்லையா? கண்டிப்பாக போகும். ஸோ இந்த மாதிரி நுணுக்கமான அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடாக ஒரு ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணுறது தான் இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்.
1: ஓகே.
0: ஸோ என்ன பண்ணுறோம், இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் இருக்குங்களேங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும் இந்தியன் கவர்மெண்ட் ஆகட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக டெக்ஸ்டைல் பாலிசின்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணாங்க.
1: ஆமாம் சார்.
0: ஸோ அதுபடி வந்து நம்பர் ஒன் அஜெண்டா அவங்களது என்னென்னா எக்ஸிஸ்டிங் பொருளை டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பொருளை மாற்றுறது. ஸோ இதுக்கு வந்து கன்சல்டன்ஸ் எல்லாருமே எல்லா பக்கம் வச்சு அவங்க வந்து நல்ல ஒரு பணியாக செஞ்சிட்ருக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து. சிப்காட்டில் போய் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டிங் பொருளை டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பொருளை மாற்றுறதுக்கு. ஏன்னா எக்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் ஆனால் தானே நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய வளம் கிடைக்குங்க.
1: கண்டிப்பாக சார்.
0: ஸோ எங்களோட அடுத்த கேள்வி வந்து இந்த டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வாசஸ் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்.
1: ஆமாம் சார்.
0: ஸோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அப்படிங்கிறது நுணுக்கமாக நீங்கள் வந்து தொழில் அதாவது தொழில்நுட்பம் சார்ந்தது. டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நிர்வாகம் சார்ந்தது. உண்மையை சொல்லப்போனால் இந்த நிர்வாகம் சார்ந்த ஆளுகளுக்கு வந்து டெக்னாலஜி தெரியும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த 5M ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்கல்லங்க, மேன் மெஷின் மெட்டீரியல் மணி மெத்தட், இதை வந்து மாஸ்டர் பண்ணணும். தே ஷுட் பி ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். சரிங்களா? அவங்க வந்து இறங்கி சூப்பர்வைஸ் பண்ணணும் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இப்போது நிலைமை மாறிட்டு வருதுன்னு வைங்க, இப்போ எம்பிஏ பசங்க வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேம் கொடுப்பாங்க, ஆனால் பேசிக்லி அவங்களுக்கு வந்து அந்த சூப்பர்வைசிங் ரோல் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து மெயின் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக வருது. ஸோ இந்த ரெண்டும் பெரிய வித்தியாசம். அடுத்தது டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் முழுசாக அவங்களோட கவனம் வந்து இயந்திரங்கள் உற்பத்தி நூல் இதோட குவாலிட்டி அதை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் இங்கே டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டில் மேன் பவர் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்

0: இதெல்லாம் பார்ப்பாங்க. அதாவது பேசிக்கலி மனித வளம், மார்க்கெட்டிங், வணிகம். ஸோ இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க. இதுதான் அந்த பெரிய கம்பேரிசன் பிட்வீன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டுங்க.
1: ஓகே, அதே மாதிரி இந்த படிப்பை தேர்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்பெல்லாம் இருக்குது சார்?
0: சார், இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர், அதாவது உற்பத்தி சார்ந்த வேலையில் வந்து அவங்க போய் பார்க்கலாம். குவாலிட்டி அனலிஸ்டாக போகலாம்.
1: ஓகே,
0: டெக்ஸ்டைல் டிசைனர். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பிரபல ஜுவல்லரி

0: ஏழு மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு டிசைனிங் போய் மேனுஃபேக்சரிங் எல்லாம் போய் அது பெரிய ஸ்டேஜுங்க இல்லைங்க. ஆறு மாதம் மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு பொருளை கொண்டு வந்து அந்த ஸ்டோரில் கொண்டு வந்து நிறுத்தணும். நிறுத்திட்டு ரெண்டு மாதத்தில் அதை விற்று தீர்த்துடணும். விற்று தீர்த்துட்டு திருப்பியும் வந்து விண்டருக்கு ரெடி ஆகணும். ஸோ மர்ச்சன்டைசர், அடுத்தது ஃபேஷன் பையர். இப்போது அதிகமாக உங்களுக்கு நிறைய அந்த ஃபாஸ்ட் ஃபேஷனுங்கிற கான்செப்ட் நிறைய வந்துட்டுருக்கு, கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் காலேஜ் பசங்களை பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை போடுற ட்ரெஸ் வந்து ஒரு ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டு திங்கக்கிழமை மணிக்கு வர்றாங்கன்னா அதே ட்ரெஸ்ஸை கிட்டத்தட்ட 20 நாள் கழிச்சு தான் போடுறான்.
1: ஆமாம்.
0: அவனை கூப்பிட்டே, டே உன்னோட ஷர்ட் விலை எவ்வளோடா அப்படின்னா 300 ரூபா சார், பேண்ட் ஒரு 600 ரூபா சார் இருக்கிறான். ஆனால் நம்ம காலத்தில் அப்படியா சார், வாங்கி தைச்சோம்னா 700 ரூபா வரும், இல்லை 1000 ரூபாயும் கூட வரும். அதை நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த ஷர்ட் அவ்வளோ சீக்கிரம் வந்து பிஞ்சும் கூட போகாது. ஸோ இந்த இந்த ஃபாஸ்ட் ஃபேஷன் இந்த கான்செப்டில், இந்த ஃபேஷன் பையர்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃபேஷன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளை வந்து வேற ஒருத்தருக்கு வந்து ஆர்டர் கொடுத்து வாங்குவாங்க. அடுத்தது எக்ஸ்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஒரு பொருளை வந்து உற்பத்தி செஞ்சு வெளியே அனுப்புறதுக்கு நடுவில் வந்து அந்த நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும். ஸோ அதையை பார்க்குறது எக்ஸ்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ். தென் ரீட்டைல் மேனேஜர். ரீட்டைல் ஷாப்பில் மர்ச்சன்டைசர் நான் சொன்னேங்களேங்க, மர்ச்சன்டைசர்லேயே 2-3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து ரீட்டைல் மர்ச்சன்டைசிங். ஒரு பொருளை சென்னை சிஎஸ்கே எடுத்துக்கங்க, சிஎஸ்கேல டிஷர்ட்ஸ் வந்து எல்லாரும் போட்டுருக்குறோம். ஆனால் அந்த பொருளை வந்து மக்களுக்கு சேர்த்தணும். அதை கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கேயோட ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பொருளை வாங்குவோம், கரெக்டுங்களா? ஸோ அதை கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மர்ச்சன்டைசிங் டீம் ஒன்று இருக்கும். அந்த கடையில் கொண்டு வந்து வைக்கிறது, மக்கள் வந்து அதெல்லாம் வாங்குறாங்களான்னு பார்க்கறது, அதை வாங்க வைக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்குது, அது பேர் வந்து விஷுவல் மர்ச்சன்டைசிங். இந்த ஸ்டோரை எப்படி அழகுபடுத்துறது அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொன்று ப்ரொடக்ஷன் மர்ச்சன்டைசிங். கார்மெண்ட் கம்பெனியில் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும், என்ன பேஸில் மேனுஃபேக்சர் பண்ணணும், ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டா என்ன ப்ரைஸிங் வரும், ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி கொடுக்கறது ப்ரொடக்ஷன் மர்ச்சன்டைசிங். ஸோ இந்த மூணு பிக் டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மர்ச்சன்டைசிங் இருக்குது. அடுத்தது சப்ளை செயின் கோஆர்டினேட்டர். ஸோ ஒரு பொருளை வந்து மூவ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்க, அந்த டிரான்ஸ்போர்ட், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போகிறது கோஆர்டினேட் பண்ணுறது. தென் அப்பேரல் டெக்னாலஜிஸ்ட். ஸோ அப்புறம் டெக்ஸ்டைல் ரிசர்ச்சர். ஃபைனலாக வந்து புது பொருளை தயாரிக்கிறது, அதை வந்து பற்றி ரிசர்ச் பண்ணுறது, ஆராய்ச்சி பண்ணுறது. இது வந்து ஒரு இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸுங்க. இது போக நிறைய இருக்குது, நான் ஏதோ இது மட்டும் எழுதிட்டு வந்திருக்கேன்.
1: பரவாயில்லைங்க, இதுலேயே நிறைய விஷயம் நீங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம். இன்னைக்கு கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியோட உதவி பேராசிரியர் பி ராம சுப்பிரமணியம் அவர்கள் நம்முடைய நிறைய விஷயங்களை கலந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையின் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: 5:23 நிமிடத்தில் இருந்திருக்கும் நிலையா ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி சித்திர சிவானம். இன்னைக்கு கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியோட உதவி பேராசிரியர் பி ராம சுப்பிரமணியம் அவர் நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஜவுளி மற்றும் மேலாண்மை படிப்பு குறித்து நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2316312 மற்றும் 2317046. வெளியூர் மற்றும் மொபைல் போன்ஸ்ல இருந்து கால் பண்ற நேயர்கள் 0422 எஸ்டி கோட் நம்பர் சேர்த்து பண்ணுங்க. இதே போல 9585800103 வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய ஜவுளி மற்றும் மேலாண்மை படிப்பு சம்பந்தமான கேள்விகளை கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணி சித்திர செவ்வாய் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்லையும் உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்கள்கிட்ட ஏற்கனவே நிறைய விஷயங்களை பேசியிருந்தேன். இல்லை, முக்கியமாக என்னென்னா, இப்போ வந்து ஏஐ அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கு. இதை தவிர மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஜவுளித்துறையில் இந்த புதிய தொழில்நுட்பங்களோட தாக்கம் என்ன சார், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: சார், ஏஐ அப்படிங்கிறப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது ஜவுளித்துறையில் உங்களுக்கு இந்த டிஃபெக்ட் டிடெக்ஷன், அதாவது ஏதாவது தப்பு ஃபேப்ரிக்கில் வந்து சின்னதாக ஏதாவது ஒரு தவறுகள் இருக்குது அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு.
0: ஓகே, இல்லை லைனில் ஒரு நேயர் வந்தாங்க, கட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள்.
1: சரிங்க, அடுத்து ட்ரெண்ட் ஃபோர்காஸ்டிங். இப்போ ஒரு பொருள் வந்து இத்தனை வருஷமாக ஒரு 100 குவான்டிட்டி ஒரு பொருள் வித்துட்ருக்கு அப்படின்னா அடுத்த வருஷம் இல்லை அதுக்கடுத்த வருஷம் எத்தனை விற்கும் அப்படிங்கிறது ஏஐ வச்சு நீங்கள் இந்த பாஸ்ட் டேட்டா வச்சு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு நீங்கள் வந்து சொல்லிடலாம்.
0: ஓகே,
1: அப்புறம் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ரிசர்ச் கேப்பு, இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி காலையில் வந்து ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், நான் ஒரு பொருள் ஒன்று புதுசாக தயாரிக்கலான்ட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு ரிசர்ச்

0: கேப் ஒன்று எனக்கு கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு ஏஐ கிட்ட கேட்குறேன். சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டாக அது எனக்கு கொடுத்த பாயிண்ட் வந்து கஸ்டமர் ஃப்ரஸ்ட்ரேஷன். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கடைக்கு போறீங்க, சாப்பிடலான்ட்டு போறீங்க, ரோஸ்ட் ஆர்டர் பண்றீங்க, ரோஸ்ட் வர்றதுக்கு வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆகுது, பசியோட இருக்கீங்க, அப்ப நீங்க என்ன
1: பண்ணுவீங்க?
0: உடனே போய் எந்திரிச்சு போய் பக்கத்து கடை ஏதாவது இருக்குதான்னு
1: தேடுவோம். ஆமா,
0: அந்த கேஸ் தான் அந்த கஸ்டமர் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கறது எனக்கு முத முதல்ல கொடுத்து. இந்த ரிசர்ச் கேப் என்ன கேள்வி கேட்டீங்கனாலும் உங்களுக்கு ஒரு பதில் வந்துருது இல்ல ஏஐல. கம்ப்யூட்டர் கலர் மேட்சிங், அதாவது கலர்ல லட்சக்கணக்கில் கலர் இருக்கு. இப்போ பையர் வந்து நம்மளுக்கு ஒரு கலர்னு ஒன்று கொடுத்துருவாங்க, யூஸ்வலாக அந்த கலரை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ரெப்ளிகேட் பண்ணி ஒரு 1000 பீஸ் தயாரிக்கணும் அப்படின்னா, ஏஐ வச்சு நீங்கள் அதே கலர் ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ இண்டஸ்ட்ரியல் இருக்கு சார், குட்டி குட்டி நம்ம பெயிண்ட் கடையில் போய் நம்ம பெயிண்ட் வாங்குவோம் இல்லைங்க, ஒரு கோடு கொடுப்போம், கொடுத்தோன்னே அந்த மிஷின் வந்து அந்த பேஸ் கலர் உள்ளே வச்சு டாட் டாட்டாக 4 கலர் உழுகும், அப்புறம் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அந்த வேலையை வந்து ஜவுளித்துறையில் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸுங்க.
1: ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக முக்கியமான ஒரு க்வெஸ்சன், இந்த படிப்பில் வந்து இன்டர்ன்ஷிப் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எவ்வளவு முக்கியம் சார், அதை பற்றி?
0: சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்னாலஜி யாருக்கிட்ட யார் வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம், ஒன்றும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வேணாலும் கற்றுக்கலாம், கரெக்டுங்களா? ஆன்லைனில் 1008 யூடியூப் இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனால் ஆர்ட் ஆஃப் மேனேஜிங் மென் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நேராக இண்டஸ்ட்ரிக்கு போனால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். மனிதர்களை ஜமாளிப்பது எப்படி, கரெக்ட் தானே? அது வந்து ப்ராக்டிக்கலாக இறங்கி பார்க்குறப்ப தான் தெரியும். கோயின்சிடென்ட்லி நாங்கள் எங்கள் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு கோர்ஸ் பையன் வந்து என்ரோல் பண்ணி வர்றான் அப்படின்னா, ஃபீல்ட் ட்ரிப்ஸ், அதாவது கம்பெனி கூட்டிகிட்டு போய் அந்த சப்ஜெக்டு, ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் சொல்லி கொடுக்குறோன்னா அதை சார்ந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம். ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நாங்கள் பசங்களை வந்து வெளியே கூட்டிகிட்டு போவோம். ஒரு நாள் காலையில் ஃபுல்லாக வந்து அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் ஸ்பெண்ட் பண்ணி என்ன எதுன்னு சொல்லிட்டு நோட்ஸ் எழுதிட்டு வருவாங்க, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் இவால்வேட் பண்ணுவோம். அது ஒரு பக்கம் இருக்க இன்டர்ன்ஷிப், அதாவது வருஷம் முடிகிறப்போ வருஷத்துக்கு ஒரு இன்டர்ன்ஷிப், ஒரு 21 பக்கமாக அவங்க வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வரணும். அட்டன் பண்ணிட்டு வந்து அந்த ரிப்போர்ட்டாக எங்களுக்கு சப்மிட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி கைடு ஒன்று எங்கள் ஸ்டாஃப்லேருந்தே ஒரு கைடு ஒருத்தருங்க வந்து நாங்கள் அலாட் பண்ணி கொடுத்துருவோம். அது இவால்வேட் பண்ணுவோம், அதை வந்து வெளியே எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் வச்சு ப்ரெசன்டேஷன் போட்டு நாங்கள் வந்து பாஸ் பண்ணி விடுவோம். ஸோ அது ஒன்று. இன்னொன்று ப்ராஜெக்ட், நான் சொன்னேனே இந்த ரிசர்ச் கேப், அதை பையனுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறது வந்து அந்த ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்டில் எதர் அவங்க வந்து ஏற்கனவே இருக்கிறப்போ, அதாவது இருக்கிற ப்ராஜெக்ட் கேப் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம், ஒரு ப்ராடக்ட் கேப் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க டெவலப் பண்ணலாம். இல்லை புதுசாக நான் ஏதாவது பொருள் தயாரிக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணலாம். இல்லை ஒரு சர்வே மாதிரி மக்களோட மனசு தாங்க சார் கஷ்டப்பட்டு ரீட் பண்ணணும், ஒரு டேஸ்ட் ஒன்று, ஒரு ஷர்ட் ஒன்று இருக்குது, இது வந்து பிங்க்குன்னு நான் சொல்கிறேன், பல பேர்த்துக்கு அது பிங்க்காக தெரியாது,
1: கண்டிப்பாக
0: அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எல்லாத்துக்கிட்டையும் வந்து இது பிங்க்கா அப்படின்னு ஒரு 10 பேர்த்துட்டு கேட்டு பிங்க் தான் அப்படின்னு முடிவில் சொல்லி
1: மேக்ஸிமம் எல்லாருமே அது ஃபெல்ட் பண்ணியிருப்போம், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கலரை காமிப்போம், இது கிரே தான், இது கிரே மாதிரி இல்லை, இது பிளாக் தான் அப்படிங்குவாங்க.
0: ஸோ அதை ரீட் பண்ணுறதுக்கு ஒரு சர்வே, இப்படியெல்லாம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். இது வந்து வருஷம் முடிவில் அவங்க அந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சா தான் அவங்களுக்கு டிகிரி கொடுப்பாங்க. ஸோ இப்படி வந்து ப்ராக்டிக்கலில் எக்ஸ்போஷர்ஸ் வந்து நாங்கள் பசங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம்.
1: ஓகே சார், இந்த படிப்பு படிக்கும்போது கண்டிப்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் வேலைவாய்ப்பு இருக்குமா இந்த துறையில் அதிகமாக?
0: சார் கண்டிப்பாக இருக்கும். என்னென்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், அப்படியே இண்டஸ்ட்ரி அப்படி அந்த இண்டஸ்ட்ரிக்காக வந்து அப்படியே மாறிட்டே வரும், ஒரு சுழற்சி மாதிரி. இப்போ நம்ம நாட்டில் வந்து டெக்ஸ்டைல் துறையில் பேசிக்கலி சொல்லப்போனால் நம்மளது வந்து டெவலப்பிங் நேஷன். ஸோ டெவலப்பிங் நேஷன்லேருந்து டெவலப் நேஷன் அந்த நடுவில் வந்து நம்மளது இருக்குது. ஸோ என்னென்னா லேபர் காஸ்ட் எங்கே கம்மி இருக்குதுன்னு பார்த்தா, அடுத்தது ஜோர்டான் இருக்குது, ஈஜிப்ட் இருக்குது, அப்புறம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் நிறையா இருக்குது, நமீபியா, ஸோ இந்த மாதிரி நாட்டில், பங்களாதேஷ், இதுக்கெல்லாம் வந்து இங்கெல்லாம் போய் அவங்க ஒர்க் பண்ணுறக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்.
1: ஓகே, அதே மாதிரி தொழில் தொடங்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு இந்த படிப்பை வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது சார்?
0: பேசிக்கலி என்னோடய அட்வைஸ் என்னென்னா, பசங்க எங்கே ஏதோ ஒரு இடத்துல ஒரு 3 வேலைக்கு சேர்ந்துட்டாங்கன்னா, இப்போ ஃபண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்மளோட என்னோடய ஜென்ரேஷனில் நீங்கள் ஒரு இன்ட்ரடியூசர் சைன் இல்லாமல் பேங்க்கில் போய் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டோட ஓப்பன் பண்ண முடியாது, கரெக்டுங்களா? ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போது நீங்கள் 15 minutes, ஒரு 15 வந்து உங்களோட ஆப்பில் வச்சு நீங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். அந்த மாதிரி தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அந்த ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு ஒரு கொலாட்டல் இருந்தால் கண்டிப்பாக வந்து பேங்க்ஸ் ஃபண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ அது போக வந்து க்ரௌட் ஃபண்டிங்கிற கான்செப்ட் இருக்குது, ஏஞ்சல் இன்வெஸ்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில

0: நிறுவனங்கள் இருக்கும், அவங்க அங்கே போய் அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து பிச்சின் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஃபண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ஷேர் ஆஃப் த கம்பெனி மட்டும் அவங்க ஓன் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது.
1: ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்கள் கேட்டுருக்கிற இந்த நிகழ்ச்சி சித்திரசவானம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியோட உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியன் அவர் நம்மகிட்டே இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் ஜவுளி மற்றும் மேலாண்மை படிப்பு குறித்து நேர்கள் உங்களுடைய சந்தைகளும் கேட்கலாம். நீங்கள் கேட்க வேண்டிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2316 3112 மற்றும் 2317046. வெளியூர் மற்றும் மொபைல் ஃபோன்ஸ் வந்து கால் பண்ணுறீர்கள் 0422 கோ நம்பர் சேர்த்து டயல் பண்ணுங்கள் 9585800103 வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். நேரில் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103.

0: கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியோட உதவி பேராசிரியர் பி ராம சுப்பிரமணியம் அவங்க கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. தொடர்ந்து பேசலாம் இந்த நிகழ்ச்சியில. உங்களுக்கு நீங்களும் ஜவுளி மற்றும் மேலாண்மை படிப்பு குறித்த சந்தேகங்களை கேட்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 9585800103 வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூருங்கிற ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணி சித்திர சிவானோட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இதில் முக்கியமாக ஒரு கேள்வி என்னென்னா, ஸ்காலர்ஷிப் பற்றி நீங்கள் வந்து சொல்லி ஆகணும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் எஸ்சிஎஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுங்க.
0: ஓகே,
1: எஸ்சிஎஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து 100% ஸ்காலர்ஷிப் இருக்குது. அடுத்து உங்களோட மகனோ மகளோ, அதாவது கைத்தறி நெசவாளர்களாக நீங்கள் இருந்து உங்களோட மகளோ மகளோ இந்த இந்த இந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு.
0: ஆஹா, சூப்பர்.
1: அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு.

0: இது போக மேலும் தகவல் வாங்கிறதுக்கு நீங்கள் சாதாரணமாக நீங்கள் எங்கள் காலேஜ் எப்போ வேணாலும் வரலாம். பீளமேட்டில் அவினாஷி ரோட்டில் தான் எங்கள் காலேஜ் இருக்குது, தாராளமாக வரலாம்.
1: ஓகே. அதே மாதிரி தொழில்நுட்ப கல்வி, தொழில் அனுபவம், இதில் வந்து எது முக்கியம், அதை பற்றி சொல்லுங்கள்
0: சார். ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டுங்க. நாங்கள் இது தனித்தனியாக நான் பிரிக்க முடியாது. ஆனால் நினச்சி பாருங்கள், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தொழில்நுட்ப கல்வி இல்லாமல் தொழில், அதாவது டெக்ஸ்டைல் துறை, டெக்ஸ்டைல் துறையில் ஃப்ளரிஷ் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
1: கண்டிப்பாக, ஆமாம்,
0: சரிங்களா. ஆனால் நினச்சி பாருங்கள், அவங்களுக்கும் வந்து தொழில்நுட்ப கல்வியும் இருந்து அவங்க அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த அந்த கம்பெனி வந்து இன்னும் மேல் மேலும் உயர்ந்திருக்கும்.
1: ஒரு நிமிஷம் நேற்று பேசுகிறேன். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வேலப்பாயம் கிராமத்தில் இருந்து பார்க்குறேன். இப்போ வந்து அடிப்படையை வந்து பிளஸ் டூ முடித்தவங்க வந்து எந்த சப்ஜெக்ட் எடுத்திருந்தாலும் வந்து சேர்ந்துக்கலாம்ங்களா
0: ஐயா? எங்களது வந்து ஒரு 4 கோர்ஸ் இருக்குதுங்க. பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் ஒன்று இருக்குது, பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டுக்கும் வந்து கண்டிப்பாக சயின்ஸ் குரூப் இருக்கணும்.
1: அவங்க என்ன குரூப் ஐயா படிச்சிருக்காங்க?
2: அவங்க வந்து மேத்ஸ் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது மாதிரி படிச்சிருக்காங்க.
0: கண்டிப்பாக நான் கொடுக்குறேன்ண்ணா. அந்த டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் இருக்குது, பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் இருக்குது, பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைன் இருக்குது, பிபிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ்னு இருக்குது. இந்த 4 கோர்ஸில் எந்த கோர்ஸ் வேணாலும் அவங்க எடுக்கலாம்.
1: எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க?
2: இப்ப இது வந்து இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் இதுல இன்ஸ்டிடியூட்லங்க. இப்ப வந்து வெளியூர் மாணவர்கள் வந்து தங்கக்கு வந்து உங்க கிளாஸ் வசதி எல்லாம் கொடுப்பீங்க?
1: ஹாஸ்டல், ஹாஸ்டல் அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாரு.
0: ஹாஸ்டல் இப்போதைக்கு வந்து மாணவிகளுக்கு மட்டும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குங்க.
2: சரிங்க.
0: மாணவர்களுக்கு
2: என் உறவுக்கார் தம்பி வந்து அவரு கடலூர் இருக்காரு, அவரும் நீங்க வந்து படிக்கிறதுக்கான அப்புறம் வசதியில நான் வந்து படிக்க முடியாதுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நேர்ல இன்ஸ்டிடியூட்டை வந்து விசிட், அவங்க நேர்ல வந்து பாத்தாங்கன்னா ஏதாவது வழி பண்ணி கொடுப்பாங்க.
1: நேரடியா நீங்க காலேஜுக்கு வாங்க, காலேஜுக்கு வந்து உங்க தகவல், நீங்க கேட்கற டவுட்ஸ் எல்லாம் அங்க கேளுங்க.
2: கேட்டுக்கலாம்ங்களா?
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
1: ஆனா உங்களுக்கு வந்து படிக்கலாங்க, படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றி.
2: சரிங்க.
1: நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கு. ஸோ எந்த குரூப் எடுத்தா நம்ம வந்து டெக்ஸ்டைல வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு.
0: சரிங்க.
1: இதே மாதிரி அடுத்த ஒரு டவுட் கேட்டிருக்காங்க சார். என்னோட மகள் வந்து ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறாங்க, இதற்கு எந்த மாதிரி வேலை வாய்ப்பை தேடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
0: ஓ ஓகே ஓகே.
1: யார் கேட்டிருக்காங்கன்னா திருப்பூர்லேருந்து பாலா கேட்டிருக்காங்க.
0: ஓ சரி சரிங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அப்பேரல் மேனுஃபேக்சரிங், டெக்னிக்கல் டெக்ஸ்டைலில், குவாலிட்டி அஷூரன்ஸ், மர்ச்சன்டைசிங்கு, எக்ஸ்போர்ட் ஹவுசஸ், ரீட்டெயிலில், இது எல்லாமுக்கும் அவங்க போகலாம். டிசைன் நல்லா வரைய பிடிக்கும் அப்படின்னா டிசைன் ஹவுசஸ் நீங்கள் கூட வேலைக்கு போகலாம். நினச்சி பாருங்க, இப்போ திருப்பூரில் வந்து டிசைனர்ஸ் அப்படின்னு நம்ம நிறைய பேர்த்த நம்ம சொல்கிறோம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்களா வரைஞ்சி ஒரு டிசைன்லாம் அவங்க பண்ணுறதில்ல. ஒரு பிரபல வெப்சைட் ஒன்று இருக்குது, அந்த வெப்சைட்லேருந்து டிசைன் எடுப்பாங்க, இங்கே தூக்கி போடுவாங்க. ஒரு பிரமிப்பான விஷயம் என்னென்னா, அது காப்பிரைட் இருக்குதா இல்லையான்னு அவங்க பார்த்துக்க மாட்டாங்க.
1: சரி ஓகே. நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தோம், அதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா இண்டஸ்ட்ரி 4.0 ஜவுளித்துறையில் வந்து என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி
0: சார்? பேசிக்கலி இந்த இண்டஸ்ட்ரி 1.1 அப்படின்னா அது வந்து அங்கே தான் வந்து ஸ்டீம் என்ஜின் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க.
1: ஓகே.
0: இண்டஸ்ட்ரி 2.0 அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம், அதாவது ஒரு ஒரு பொருளை வந்து மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வச்சு ஒரு பொருளை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது கொண்டு வந்தாங்க. தேர்டு, மூணாவது தான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் உள்ள இம்பைப் பண்ணுறாங்க. ஸோ நாலாவது இண்டஸ்ட்ரி 4.0. இண்டஸ்ட்ரி 4.0ல பேசிக்கலி வந்து ஆட்டோமேஷன், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களோட மிஷினை ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து ஸ்மார்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்திருக்கு. ஒரு சில நாடுகளில் ஆளே இல்லாமல் 1000 தறி அப்படியே ஓடுது. ஆளே இல்லாமல் இப்போ நீங்கள் இங்கே நம்ம நாட்டிலையும் வந்து அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எல்லாம் வரக்கு ஆரம்பிச்சிருச்சு. உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் ரேட் என்னங்கிறது பார்த்துக்கலாம், எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணி ஆள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம், எத்தனை டிஃபெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி 4.0 தாக்கம் வந்து நிறையா இருக்குது, பார்க்கலாங்க.
1: ஓகே சார். அதே மாதிரி ஜவுளித்துறையோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது, அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக சொல்லியாகணும்.
0: கண்டிப்பாங்க. நான் சொன்னேன்ல இப்போ உண்மையை சொல்லப்போனால், நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாடு டெக்ஸ்டைல் பாலிசின்னு சொல்லி தமிழ்நாடு கொண்டு வந்தாங்க. அதில் வந்து நிறைய கன்சல்டன்ஸ் ஹையர் பண்ணி பேசிக்கலாக நம்ம நாட்டில் ஸ்பின்னிங் வந்து தமிழ்நாடு தான் நம்பர் 1 இந்தியாவில். ஸ்பின்னிங் அப்படிங்கிறது நூல் தயாரிப்பில் தமிழ்நாடு தான் நம்பர் 1. இதை என்ன பண்ணுறாங்க, டெக்ஸ்டைல் துறையில் காம்படிஷன் அதிகமாக இருந்தாலும் நம்ம ஏன் வந்து வேல்யூ ஆட் பண்ணி விற்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு டெக்ஸ்டைல்

0: பாலிசியில் தமிழ்நாடு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வர்றாங்க. இதுபடி உங்களுக்கு சிப்கார்ட் மூலமாக கன்சல்டன்ஸ் நிறைய பேர் ஹையர் பண்ணி ஏற்கனவே இருக்கிற பொருளை டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பொருளாக மாற்றி விற்கிறதுக்கு வழி பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது வந்து நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன். ஸோ உண்மையை சொல்லப்போனால் எங்கள் இன்ஸ்டிடியூட்டில் நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் மூலமாக எங்களுக்கு ஃபண்டிங் நிறைய கிடச்சி நாங்கள் வந்து மிஷின்ஸ் நிறையாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். ஸோ கடந்த 1 வருடமாக வந்து சஃபிஸ்டிகேட்டட் மிஷினரிஸ், அதாவது புது டெக்னாலஜி தொழில்நுட்பம் உள்ள மிஷினரிஸ் வந்து நிறைய நாங்கள் எங்கள் காலேஜில் கொண்டு வந்திருக்கிறோம். அது பசங்க வந்து படிப்புக்கும் பயன்படுத்துகிறாங்க.
1: ஓகே சார், முக்கியமான க்வெஸ்சன் என்னென்னா, சஸ்டைனபிள் டெக்ஸ்டைல் பற்றி பொதுமக்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சார்?
0: சார், சஸ்டைனபிள் அப்படின்னா வந்து ஒரு பொருள் அழிந்து போனாலும் அதை நீங்கள் வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் மெயின் மோட்டோ. சரி, அதோட மீனிங் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் சரி, காட்டன் பருத்தி வந்து சஸ்டைனபிள்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, அந்த பருத்தி நீங்கள் எரிச்சு வீசினாலும் திருப்பி நீங்கள் அந்த பருத்தி வந்து உற்பத்தி செஞ்சுக்கலாம். ஸோ சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறப்ப மெயினாக சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அந்த பொருள் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கிறது, அந்த பொருளை வந்து மறுசுழற்சி பண்ணுறது, இதெல்லாம் வந்து சஸ்டைனபிள் டெக்ஸ்டைல் கீழே வர்றது.
1: ஓகே, சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஜவுளித்துறையோட பொறுப்பு என்ன, அதை சொல்லுங்கள். ஏன்னா நிறையா இப்போ டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் அது ஏர் பொல்யூஷன் இல்லை வாட்டர் பொல்யூஷனுக்கு மேபி அது வந்து ஒரு காரணமாக கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அதில் பாதுகாப்பை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும். அதில்
0: என்ன சார், பேசிக்கலாக சொல்லப்போனால் அந்த ஃபைபரில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல், அதாவது இயற்கையிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஃபைபர். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பருத்தி, மஞ்சி,
1: மஞ்சி,
0: சில்க்கு. சில்க் வந்து செமி சில்க்கு, அது வந்து அனிமல் ஃபைபருங்கில்லைங்க, இதெல்லாம் நேச்சுரலாக கிடைக்கிறது. செமி சிந்தட்டிக்னு சொல்கிறோம், அது என்னென்னா விஸ்கோஸ், விஸ்கோஸ் மாதிரியே வந்து குப்ரமணியம் ராயன் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அதிகமாக மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து விஸ்கோஸ். விஸ்கோஸ் அப்படிங்கிற செமி சிந்தட்டிக் பொருள் வந்து மூலப்பொருள் வந்து ரா மெட்டீரியல் நேச்சுரல் தான், ஆனால் மேனுஃபேக்சர் பண்ணுற மெத்தட் வந்து மேன்மேடு. ஸோ அது வந்து செமி சிந்தட்டிக். 3வது ரகம் வந்து சிந்தட்டிக். ஸோ சிந்தட்டிக் அப்படிங்கிறது மொத்தமாகவே மனுஷன் வந்து 2 கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி ஒரு பொருள் கிடைக்குது, அது வந்து நம்ம இடியப்பம் மாவு இருக்குங்களேங்க,
1: ஆமாங்க,
0: அது மாதிரி போட்டு புளிஞ்சு எடுத்தோம்னா நூடுல்ஸ் மாதிரி வெளியே வரும். அதுதான் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாலியஸ்டர். ஸோ நீங்கள் நேச்சுரல் ஃபைபர் அதிகமாக கன்சியூம் பண்ணுறப்போ உங்களுக்கு சஸ்டைனபிலிட்டி இருக்கும். ஸோ பாலியஸ்டர் அப்படிங்கிறது இதெல்லாம் இதோட மூலப்பொருள் வந்து மோஸ்ட்டாக பெட்ரோலியம் பேஸ்டு. பெட்ரோலியம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், அது ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸில் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ண பண்ண டிப்ளீட் ஆகும். ஸோ அது வந்து நான் சஸ்டைனபிள். ஸோ நீங்கள் டெக்ஸ்டைல் பொருள் வந்து நீங்கள் நேச்சுரல் ஃபைபரும் செமி சிந்தட்டிக்கும் வச்சு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நம்மளுக்கு சஸ்டைனபிலிட்டிங்கிறது ஒன்று அச்சீவ் பண்ணலாம்.
1: ஓகே, நிறையா விஷயங்கள் பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. இந்த தொடர்ந்து பேசலாம். நேர்கள் கேட்டுருக்கிற இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம். இன்றைக்கி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியோட உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியன் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜவுளி மற்றும் மேலாண்மை படிப்பு குறித்து உங்களுடைய சந்தேகங்களை 2316 3312 மற்றும் 2317046 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வெளியூர் மற்றும் மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து கால் பண்ணுற நேர்கள் 0422 கோ நம்பர் சேர்த்து டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல்.

5:53 நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திர செவானம் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியோட உதவி பேராசிரியர் பி ராம சுப்பிரமணியன் அவங்க கூட நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். நேர்களே, இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம் இருக்கு. நாளைக்கு ஈவினிங் இதே 5 மணிக்கு சித்திர செவானம் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியோட உதவி பேராசிரியரும் முனைவருமான சதீஷ் அவர்கள் கூட நேரில் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்க. ஜவுளி மற்றும் மேலாண்மை படிப்பு குறித்து உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நாளையோட நிகழ்ச்சியும் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். சரி, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து பல விஷயங்களை, அதில் முக்கிய

0: முக்கியமான ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இந்திய ஜவுளித்துறைக்கு எதிர்காலத்தில் என்ன வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கள் சார்.
1: சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கன்வென்ஷனல் டெக்ஸ்டைல்ஸ் ஏற்கனவே இருக்கிற பொருளை வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பொருளாக மாத்திரம். ஸோ அது கீழே நிறைய டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் அப்படின்னு பார்த்தா அது கீழே வந்து ஒரு 12 செக்டார் இருக்குது.
0: ஓகே.
1: ஸோ அந்த அத்தனை செக்டார்லேயும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த செக்டார் என்னென்னா, மெடிக்கல் டெக்ஸ்டைல்னு ஒன்று இருக்குது, ஸ்போர்ட்ஸ் டெக்ஸ்டைல்னு ஒன்று இருக்குது, ப்ரொடெக்டிவ் டெக்ஸ்டைல்னு ஒன்று இருக்குது, டிஃபென்ஸ் டெக்ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்குது. ஸோ இது கீழே வாய்ப்புகள் நிறையா இருக்குது இளைஞர்களுக்கு.
0: ஃபேஷன் டெக்னாலஜிலாம் நிறைய படிச்சுட்டு வராங்க நிறைய, அதுவும் முக்கியமாக வந்து மாணவிகள் தான் இந்த துறையை வந்து தேர்வு செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான எதிர்காலம் எப்படி சார் இருக்குதுல்ல?
1: சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேஷன் டிசைனராக போகலாம். அவங்களோட தாட்ஸ் வந்து எப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிசைனர் அப்படிங்கிறது ஒரு பேக்எண்ட் ஒர்க்கு. ஸோ அவங்க வந்து இமேஜினேஷனை போட்டு அவங்க வந்து ஸ்கெச் பண்ணி அந்த பொருள் அந்த ஸ்கெட்சை வந்து பொருளாக கன்வெர்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரொடக்ஷன் மேன், எனக்கு வந்து நல்ல பேச்சு திறமை இருக்குது, எனக்கு ஒரு 50 பேர் கொடுத்தா நான் வந்து ஈஸியாக வேலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னா அவங்க அதுக்குள்ளே போகலாம். இல்லை எனக்கு வந்து நுணுக்கமாக குவாலிட்டி பற்றி எனக்கு ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன் அப்படின்னா குவாலிட்டி அனலிஸ்ட்டாக போகலாம். ஸோ இந்த மாதிரி பிரிவினைகள் நிறையா இருக்குது. இது போக சரி நான் வந்து மேனேஜ்மெண்ட் சைடு போவேன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சைடும் அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது.
0: ஓகே ஓகே. ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் நிறையா எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ அந்த ஆசிரியர் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும்.
1: சார், ஒரு மணி நேரமாக கிட்டத்தட்ட உங்கள்கிட்டயுமே நான் கிளாஸ் எடுத்துகிட்ட மாதிரி தான் இருக்குது.
0: ஐயோ, எங்க பரவாயில்ல. சரி, ஒரு 60 மாணவர்கள் முன்னாடி நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நிறைய மாணவர்கள், ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு திறன் வச்சுருப்பாங்க. அவங்களோட திறனை கண்டுபிடிச்சி நீங்கள் அவங்ககிட்ட வந்து, ஏய் நீ இதில் வந்து சூப்பராக இதில் நல்லா பண்ணிகிட்ருக்கடா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து நீங்கள் அவங்கள வந்து அடுத்த படிப்பு முடிச்சு அவங்க கூட இன்னும் காண்டாக்ட் இருக்கா? அவங்க
1: கண்டிப்பாங்க. எனக்கு முத முதலாக நான் கிளாஸ் எடுத்து அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் எங்களோட டச்சில் இருக்காங்க.
0: ஓகே ஓகே.
1: பெருமையாக இருக்கும் தெரியுங்களா, நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டாக ஒரு பேட்ச் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டேன் அப்படின்னு கூப்பிட்டு சொல்கிறப்போ நம்மளுக்கே பெருமையாக இருக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ இவன் வந்து ஜென்ரேஷனல் ஷிஃப்ட் வந்து நாங்கள் நிறைய பார்த்துட்ருக்குறோம்.
0: ஓகே.
1: நீங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் அப்படின்னா அசைன்மெண்ட் வந்து எழுதி நல்லா அழகாக வச்சு நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, ஒரு அசைன்மெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் அந்த கேட்கும் திறன் ஒன்று இருக்குங்களேங்க, அப்போ இருந்தவங்க நம்ம கிளாஸில் என்ன நடக்கிறோமோ அதெல்லாம் நோட்ஸ் எழுதி ரொம்ப நீட்டாக பார்ப்பாங்க. இப்போ உண்மை சொல்லப்போனால் அந்த இன்ஸ்டா ஜென்ரேஷன் நம்ம சொல்லலாம், இவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் நம்ம சீக் பண்ணி கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கா, நாங்கள் பண்ணிடுறோம்.
0: அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஏன்னா அப்போ இருக்கவங்க வந்து நிறைய நோட்ஸ் எல்லாம் எழுதி எல்லாம் தியரிட்டிக்கலாம் நிறைய ப்ராக்டிக்கலாகவும் படிச்சிருப்பாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இருக்கவங்களுக்கு வந்து இந்த டெக்னாலஜி நிறைய வந்தனால அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்களா சார்?
1: சார், உண்மையை சொல்ல போனால் இவங்களுக்கு இருக்க டெக்னாலஜியில் நம்மளை விட அதிகமாக படிச்சுட்டு வர்றவங்களும் இருக்காங்க.
0: ஆஹா, நம்மளுக்கு தப்பா போருமே அப்படின்னு நிறைய யூடியூப்ல
1: உங்களுக்கு இது இருக்குல்ல, நிறைய வீடியோ லெக்சர்ஸ் இருக்கு,
0: டியூட்டோரியல்
1: பார்த்துட்டு அந்த டாபிக்ல இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னா முதலே பார்த்துட்டு வந்துடுறாங்க. இங்க வந்து கிளாஸ் ரூம்ல மோஸ்டா நம்மளுக்கு டிஸ்கஷனா தான் போகும்.
0: ஓகே ஓகே.
1: ஸோ இது நல்லா இருக்கும், இதுவும் நல்லா இருக்கும், அதுவும் நல்லா இருந்தது. அது மோனோட்டோனஸா இருந்தது, நான் மட்டும்தான் பேசினேன். இப்போ நம்மளோட சேர்ந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் பேசுவாங்க, இது நல்லா இருக்கும் இல்லைங்க, டைம் நல்லா பாஸ் ஆகும்.
0: பரவாயில்ல. அப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நீங்க அவங்களோட திறனை தெரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி சொல்ல முடியுமா? அவங்களோட திறமையை நான் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து இதை படி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இந்த படிப்பை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணி சொல்லியிருக்கீங்க அவங்க?
1: ஒரு இங்கே என்னோட சர்தார் வல்லபாய் பட்டேல் காலகட்டத்தில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நான் வந்து பிளேஸ்மெண்ட் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன்.
0: ஓகே.
1: ஸோ அந்த டைம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு நான் வந்து இந்த ஜாப் போனீங்கன்னா உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்குறேன்.
0: ஓகே ஓகே.
1: கொடுத்தப்ப என்னாதுன்னா அவங்க போயிட்டு நல்லா இருக்குன்னு ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு கூப்பிட்டு சொன்னவங்க இருக்காங்க.
0: ஆஹா.
1: யாருமே வந்து கூப்பிட்டு ஃபோன் எடுக்காமல் இருக்க மாட்டாங்க, ஃபோன் எடுக்காமல் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் மிஸ்ட் கால் பார்த்து திருப்பி கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் வளர்த்திருக்கிறோம். ஸோ அதில் நாங்கள் பெருமைப்படுறேன்.
0: பெருமையான விஷயம் தான். ஓகே, புதுசாக தொழில் தொடங்க விரும்பக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன சார்?
1: சார், இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாமா?
0: கண்டிப்பாக. டைம் இருக்குமா? டைம் வந்து 2 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ள.
1: ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக வந்து யூரோப்பில் ஒரு ஃபேப்ரிக் ஒன்று, சம்மருக்கு உகந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் ஒன்று வேணும்னு கேட்குறாங்க. நம்ம நாட்டிலேருந்து ஒரு ஃபேப்ரிக் ஒன்று அனுப்புகிறாங்க. நம்ம நாட்டில் சம்மர் அப்படின்னாவே நம்மளுக்கு லுங்கி ஞாபகம் வரும். ஜென்ரலாக லுங்கி அப்படின்னாவே ஓரளவுக்கு அதை காத்தோட்டமாக இருக்கிற ஃபேப்ரிக்னு சொல்லிட்டு நம்ம மனசில் வச்சுருப்போம். அனுப்புகிறாங்க, அங்கே போய் சேருது. சேர்ந்த உடனே மக்கள் வந்து எல்லாருமே வாங்குறாங்க, வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற துணி அங்கே போச்சுன்னா, அதாவது இங்கே இருக்கிற துணியே நம்ம வந்து நேச்சுரல் டை, அதாவது இயற்கையிலேருந்து கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம கலர் பண்ணுறோம். தண்ணி பட்டுச்சுன்னா கலர் போகும் அப்படிங்கிறது

0: தெரியாமல் விற்றுறாங்கன்னு வைங்க, அங்கே வாங்கிடுறாங்க, வாங்கி மக்கள் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணி தண்ணியில் போட்டதுக்கம்மா கலர் போகுது, ஐயோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காம என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணுறாங்க. அந்த பிராண்டு பேர் ப்ளீடிங் மெட்ராஸ்.
1: ஓகே ஓகே.
0: அதோட டேக்லைன் வந்து ஷார்ட் டு ப்ளீடு.
1: ஓகே.
0: அப்படிங்கிற டேக்லைனில் விற்கிறாங்க. இந்த மாதிரி மார்க்கெட் கேப் ஒன்று இருக்கணும், எல்லா பக்கம் ஒரு மார்க்கெட் கேப் இருக்குது, அந்த மார்க்கெட் கேப் ஐடென்டிஃபை பண்ணி பொருளை தயாரிக்கணும். இதுதான் என்னோட அறிவுரை.
1: ஸோ இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்துருக்கீங்க.
0: தேங்க்யூ
1: நன்றி. ஏன்னா நிகழ்ச்சியோட நிறைவான பதிக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் தெளிவாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து நிகழ்ச்சி வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
0: இந்த வாய்ப்பு கொடுத்த ரெயின்போ எஃப்எம்க்கு என்னோட நன்றிகளை தெரிவித்துக்கிறேன்.
1: நன்றி சார். நேர்கள் இது வரைக்கும் கேட்டது சித்திர சேவனம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியோட உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். மீண்டும் நாளை மாலை 5 அன்றைக்கு சித்திர சேவனம் நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் உதயச்சந்திரன்.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் இனி கேட்கலாம் பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை. முதல் பாடல் உடன்பிறப்பு திரைப்படத்திற்காக மனோ எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடியது.

0: நேரம் 6:28 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 எஃப்எம்மில் நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்.
0: இனி நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றிரவு 7:25 ஏறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்றாரு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி அற்பொன்னாபுரம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். 8:05 கீதம் ரிதம், 9:15 காலத்தை வென்ற காவிய பாடல்களின் தொகுப்பாக மயிலிருக்கு, 10:05 மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் நேயர்கள். நாளைக்கு வியாழக்கிழமை 14 மே மாதம் காலை 6:00 சான்றோர் சிந்தனையில் கருத்து விளக்கம் வழங்குறாங்க முனைவர் ஆ ஷர்மிளா பானு அவர்கள். காலை 7:30 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளின் வளர்ச்சி, உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்றாங்க குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள். காலை 8:55

0: இதுக்கு சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். இதனை வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில அண்மையில் திருப்பூர் மாவட்டம் மலைவாழ் பகுதியான கருமூட்டியில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல்திட்டம் துவக்க விழா மற்றும் பயிற்சி முகாமின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 5 சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் டாக்டர் சி சதீஷ்குமார் அவர்களுடன் நேரலை கேட்கலாம். இதில் நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களை பெறலாம். 7:25 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஏறும் ஒரு நிகழ்ச்சியில உழைப்பே உயர்வு. கால்நடை வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் முத்தூர் தொட்டியபாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்களி, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழுங்கள். நேரம் 6:30. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாவேக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 7.5 கோடி டன் நிலக்கரியை வாயுவாக்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதற்கான திட்டங்களுக்கு 20% நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3,00,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்றும் 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரகத்திற்கு ஏற்றவாறு குவிண்டாலுக்கு 2,441 ரூபாயாகவும் 2,461 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். சூரியகாந்தி விதைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தாவேக அரசு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அமைந்ததல்ல என்று அவர் கூறினார். நம்பிய மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு யார் மீதும் வெறுப்பு காட்டாது என்றும் அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் மீது தங்களுக்கு மட்டுமல்ல தாவேக்காவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். பெரும்பான்மை இல்லாத அரசியல் அடிப்படை நேர்மையும் அல்லாத தாவேக அரசு நல்லாட்சி தரும் என்றும் தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு துளியும் இல்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பில் ஈடுபட்டது. அஇஅதிமுக எதிர்த்து வாக்களித்தது. அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிஜேபியும் பாமகவும் நடுநிலை வகித்தன. இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. இன்றைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கி ராதன்

0: பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு திரும்ப பெற்றுக் கொண்டது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பணி நியமனத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பல தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். விமர்சனங்களுக்கு செவி சாய்த்து அதன் மீது நடவடிக்கை எடுத்துள்ள தவேக்க அரசின் ஜனநாயக பண்பு பாராட்டுதலுக்குரியது என்றும் இந்த அணுகுமுறை தொடர வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவையில் இதுகுறித்து தாம் எடுத்துரைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை ஏற்று நடவடிக்கை எடுத்ததற்காக முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் மே 16ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மே 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடலின் அடைய பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: தமிழகத்தில் 25 ஆதார் சேவை மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல இயக்குநர் திரு பவன்குமார் பஹ்வா கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டில் ஆதார் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரிக்கு பிறகு தற்போது வேலூரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆதார் பதிவு, பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான சேவைகள் இதில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 முதல் 17 வயதுக்குட்பட்டோருக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் செப்டம்பர் மாதம் வரை கட்டணம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பவன்குமார் பஹ்வா கூறினார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பிரையன் பூங்காவிற்கான அனுமதி நேரம் 7:00 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கோடை விழா களைகட்டியுள்ளது. வரும் நாட்களில் துவங்க உள்ள 63வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு பிரைன் பூங்காவில் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்துக் குலுங்கின்றன. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதால் மாலை 6 மணி வரை மட்டுமே இயங்கி வந்த பூங்கா இனி கூடுதலாக 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டு 7:00 வரை திறந்திருக்கும் என தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இருள் சூழும் மாலை வேளையில் வண்ண வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மரங்களும் செடிகளும் ஜொலிப்பது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த மின் ஒளியில் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாயிகள் தங்களது நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யுமாறு ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் கரட்டுப்பதி மற்றும் திட்டுப்பாறை பகுதிகளில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் 120 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன. தெற்கு ரயில்வேயின் முதன்மை தகவல் தொடர்பு அதிகாரியாக திரு எஸ் என் நரேன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா

இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற சீர்கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சர்

0: 3-1 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாவேக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இனி கேட்கலாம் பொன்மாலை பொழுது.

கேட்ட பாடல் அவன் அவள் அது திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன். அடுத்ததாக சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்துடைய அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சம் 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. சேலம் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சம் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. பொன்மாலை பொழுதுல வெதர் ரிப்போர்ட் கேட்டீங்க. தொடரும் பாடல் தாய் இல்லாமல் நான் இல்லை திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன்.

அடுத்ததா நம்ம கோயம்புத்தூர்ல டிராபிக் இப்ப எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம திருச்சி ரோட்ல பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் தொடங்கி சிங்காநல்லூர் வரைக்கும் டிராஃபிக் இருக்கு, ஒண்டிபுதூர் தொடங்கி நீலாம்பூர் வரைக்கும் டிராஃபிக் இருக்கு, சத்தி ரோட்ல பாத்தீங்கன்னா கணபதி தொடங்கி சரவணம்பட்டி காலப்பட்டி பிரிவு வரைக்குமே ஹெவி டிராஃபிக் இருக்கு, அவினாசி ரோட்ல லக்ஷ்மி மில்ஸ் தொடங்கி பீலமேடு ஹோப்ஸ் வரைக்கும் எப்பவும் போல ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கு, ராஜா ஸ்ட்ரீட் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் டவுன் ஹால் ரயில்வே ஸ்டேஷன் ஆத்துப்பாலம் கரும்பு கடை இந்த பகுதிகளிலும் டிராஃபிக் இருக்கு, போத்தனூர் டு செட்டிப்பாளையம் ரோடு வெள்ளலூர் டு சிங்கானலூர் ரோடு இடையர்பாளையம் டு குறும்பப்பாளையம் ரோடு இந்த பகுதிகளையும் டிராஃபிக் இருக்கு, காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் 100 feet ரோட் கிராஸ்கட் ரோட் பூ மார்க்கெட் வடக்கோவை சிவானந்தா காலனி சாய்பாபா காலனி மேட்டுப்பாளையம் புது பஸ் ஸ்டாண்ட் இந்த பகுதிகளையும் ஸ்லோ மூவிங்கில் டிராஃபிக் இருக்கு. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, சேஃபாக டிரைவ் பண்ணுங்க. பொன்மாலை பொழுது தரும் அடுத்த பாடல் கரையெல்லாம் செண்பகப்பூ திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகி இளையராஜா குழுவினர் பாடியது. பாடலாசிரியர் பஞ்சரணாச்சலம்.

பொன்மாலை பொழுது தரும் அடுத்த பாடல் துர்கா தேவி திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: 100 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 லிட்டர் உள்ள ஊற்று சூட மனசு ஊற்றுங்க.
2: அந்த மதர் கல்ச்சர்,
1: ஆமாம் மதர் கல்ச்சர் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு அதில் சாணி தண்ணியும் கரும் சர்க்கரை உள்ள ஊற்றி அதுக்கு ஏரேஷன் வேணும்.
0: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
3: 1500 மேல் ரோபோட்
4: நினைவூட்டுகிறோம். நிகழ்ச்சி நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சியினை நாளை காலை 10:50 இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக கேட்கலாம்.

நேயர்கள் கேட்ட பாடல் ஜானகி சபதம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் வர்ணா பாடியது. இசை வி குமார், பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது.

0: நேயர்கள் கேட்ட பாடல் ஒரு குடும்பத்தின் கதை. திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடியது. இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் வாலி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: 100 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுல வந்து 1 லிட்டர் உள்ள ஊத்து, சூட மனசு ஊத்துங்க.
3: அந்த மதர் கல்ச்சர்,
2: ஆமா மதர் கல்ச்சர் ஊத்திக்கங்க. ஊத்திட்டு அதுல சாணி தண்ணியுமே கரும்பு சர்க்கரை உள்ள ஊத்தி அதுக்கு ஏரேஷன் வேணும்.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
4: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: இன்றைக்கு இடம்பெறுவது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன்.
1: நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் ராணுவ முகாமில் படைப்பிரிவு ராணுவ அதிகாரிகளுக்கான 36வது கருத்தரங்கு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ராணுவ பயிற்சி கல்லூரி அருகே உள்ள உலகப்போர் நினைவு தூணில் போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இன்றளவும் நிலைத்திருக்கும் மெட்ராஸ் ராணுவ மையத்தின் பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தென்மேற்கு படைப்பிரிவின் தலைமை தளபதியும் படைப்பிரிவின் கர்னலுமான லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சீந்தர் சிங் மற்றும் MRC கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் தலைமையில் முப்படை அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சீந்தர் சிங் சரித்திர பதிவேட்டில் கையெழுத்திட்டு பின்பு போரில் வீர மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தாரிடம் உரையாடி குறைகளை கேட்டிருந்தார். இந்நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கும் சர்வதேச பள்ளியின் 168வது ஆண்டு விழாவையொட்டி ஈக்வெஸ்ட்ரியன் என்றழைக்கப்படும் குதிரை சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குதிரைகள் மீது அமர்ந்தும் சவாரியாக சென்றும் பல்வேறு சாகசங்களை செய்து காட்டி அசத்தினர். 15 வயதுக்கு மேலான மாணவர்கள் குதிரை சவாரியாக சென்று மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த உயரமான தடைகளை தாண்டி வருவது, தரையில் உள்ள பொருட்களை ஈட்டி மற்றும் வாள் ஆகியவற்றின் மூலம் குத்தி எடுப்பது போன்ற சாகசங்களையும் செய்து காண்பித்தனர். அவற்றை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குறிப்பாக பெண்கள் ஆண்களுக்கு இணையாக சாகசங்களை செய்து அசத்தினர். இத்தகைய குதிரை பயிற்சி செய்வதன் மூலம் தேசிய மற்றும் உலகளவில் போட்டிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என்பதோடு இராணுவ பணிகளில் சேரவும் மிகவும் உதவியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டத்திற்கு கோடை சீசனை முன்னிட்டு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை புரிவதால் மாவட்ட காவல்துறை போக்குவரத்தில் மாற்றம் செய்துள்ளது. அதன்படி கடந்த 1ஆம் தேதி முதல் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வரும் சுற்றுலாக்காரர்கள் அனைத்தும் காட்டேரி சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி சேலா, ஸ்கெந்தலா, காட்டேரி டேம், கேத்திப்பாலாடா, கொல்லிமலை, லவுடேல், மஞ்சனக்குறை, ஃபர்னில் வழியாக நகருக்கு வந்தடையலாம். மேட்டுப்பாளையத்திலிருந்து கூடலூர் மற்றும் தெப்பக்காடு செல்லும் சுற்றுலா பேருந்துகள் மற்றும் மேக்சிகேப் வாகனங்கள் அனைத்தும் லவுடேல் சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி லவுடேல் ரயில்வே நிலையம், லவுடேல் காவல் நிலையம் சந்திப்பு, காந்தி நகர், மஞ்சனக்குறை, ஃபர்னில், காந்தல் முக்கோணம், ஃபிங்கர் போஸ்ட் வழியாக கூடலூர் அனுப்பி வைக்கப்படும். குன்னூரிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்து மற்றும் மேக்சிகேப் வாகனங்களும் உதகை ஆவின் வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்படும். சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்று பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கோத்தகிரியிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்து மற்றும் மேக்சிகேப் வாகனங்களும் உதகை அரசு கலைக் கல்லூரியில் தற்காலிக வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்படும். சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்று பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் அனைத்து சுற்றுலா வாகனங்களும் கோத்தகிரி வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். விடுபட்ட ஒரு சில வாகனங்கள் வெலிங்டன், பிளாக் பிரிட்ஜ், கட்டப்பட்டு மற்றும் கோத்தகிரி வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு திருப்பி விடப்படும். இக்காரணத்தை கொண்டும் சுற்றுலா வாகனங்கள் குன்னூர், பர்லியார் வழியாக மேட்டுப்பாளையம் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது. கூடலூரிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்துகள் மற்றும் மேக்சிகேப் வாகனங்கள் HPF கோல்ஃப் கிளப் சாலையில் நிறுத்தப்படும். சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்று பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கூடலூரிலிருந்து தலைக்குந்தா வந்தடையும் இலகுரக சுற்றுலா வாகனங்கள் கோழிப்பண்ணை, புதுமந்து வழியாக சீஃபன் சர்ச் வந்தடையும். மேலும் மே 1ஆம் தேதி முதல் அத்தியாவசிய பொருட்கள், பெட்ரோலியம், சமையல் எரிவாயு ஏற்றி வரும் வாகனங்களை தவிர அனைத்து கனரக வாகனங்களும் காலை 8 மணி முதல் 9 மணி வரை உதகை நகருக்குள் வர அனுமதி இல்லை என மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. தமிழக வனப்பகுதிகளில் ஆண்டுதோறும் வனவிலங்குகள் கணக்கெடுப்பு மற்றும் மதிப்பீடு நடைபெறும். இந்நிலையில் உதகை வனக்கோட்டத்தில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஆண்டுதோறும் நடைபெறும் பருவமழைக்கு முந்தைய புலிகள், சக மாமிச உண்ணிகள், இறைவிலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை மதிப்பீடு செய்யும் பணி நடைபெற்றது. தெப்பக்காடு, கார்குடி, முதுமலை மற்றும் நெலாக்கோட்டை ஆகிய வனச்சரகங்களில் 29 நேர்கோட்டு பாதைகளில் இக்கணக்கெடுப்பு பணி கடந்த மே 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதற்கான பயிற்சி தெப்பக்காட்டில் உள்ள மேம்பட்ட வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. ஒவ்வொரு வனச்சரகத்திலும் மதிப்பீட்டு பணியில் ஈடுபடும் முன்கள பணியாளர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டனர். கோடை சீசனான மே மாதத்தில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி

0: கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, பழ கண்காட்சி ஆகியவை நடத்தப்படுகிறது. நாளை உதகை ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. இதைத் தவிர ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உட்பட பல்வேறு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் நடைபெற்ற ரோஜா கண்காட்சியை 30,000 சுற்றுலா பயணிகள் கண்டு களித்த நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் விமர்சையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன். ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் ஓமனும் முடிவு செய்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நீண்டகால உரிமம் அடிப்படையில் தனியார் பங்களிப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் தொலேரா இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். 20,667 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் முதலாவது மித அதிவிரைவு ரயில் சேவையை வழங்குவதற்கு ஏதுவாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் செயலாக்கம் குறித்து நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லாலுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்ற இரு துறையினரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவது என இந்த ஆலோசனையின் போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் திரு பிரல்ஹாத் ஜோஷி அதில் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சவாலான சூழ்நிலையில் அரசு நிர்வாகமும் பொறுப்புடன் நடந்து கொள்வது அவசியமாகிறது என குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வேண்டுகோள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் தமது அரசு செயல் திட்டம் ஒன்றை வெளியிடும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்குள் இந்த செயல் திட்டம் வெளியிடப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். ஏர் இந்தியா நிறுவனம் பல்வேறு வெளிநாட்டு சேவைகளை குறைப்பதென முடிவு செய்துள்ளது. விமான எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஏர் இந்தியா நிறுவனத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லி சிகாகோ, மும்பை நியூயார்க், தில்லி ஷாங்காய், சென்னை சிங்கப்பூர் இடையேயான விமான சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அகமதாபாத் திருச்சி இடையே இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயில் வழக்கமான சேவையாக மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்திற்கும் குஜராத் மாநிலம் அகமதாபாத்திற்கும் இடையே பல்வேறு மாநிலங்களை இணைக்கும் வகையிலான இந்த ரயில் சேவை தொழில்துறையின் வளர்ச்சிக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் உதவிடும் என குறிப்பிட்டுள்ளார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கும் தமிழக மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. திருவனந்தபுரம் மண்டலம் 95.62% தேர்ச்சியுடன் முதல் இடத்தை பிடித்துள்ளது. 93.84% தேர்ச்சியுடன் சென்னை மண்டலம் 2வது இடத்தையும் 93.19% தேர்ச்சியுடன் பெங்களூரு மண்டலம் 3வது இடத்தையும் பிடித்தன. மத்திய பிரதேசத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 31வது தவணையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இன்று விடுவித்தார். நரசிங்கப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட முங்கவாணி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி

0: 1835 கோடி ரூபாய் 1,25,00,000 பெண்களின் வங்கிக் கணக்கில் விடுவிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 2023 ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 1,000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது இது 1,500 ரூபாயாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 55,920 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் ஆம் ஆத்மி அரசு செயல்படுவதாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுனில் ஜாக்கர் குற்றம் சாட்டியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை ஆம் ஆத்மி அரசு வழங்காதது ஏன் என வினவினார். அரசு ஊழியர்களின் நலனுக்கு எதிராக ஆம் ஆத்மி அரசு செயல்படுவதாகவும் திரு சுனில் ஜாக்கர் குறை கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக 5 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 3 பேர் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும், ஒருவர் நாசிக்கையும் மற்றொருவர் குர்கிராமையும் சேர்ந்தவர் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஓமன் உடனான கடல்சார் ஒத்துழைப்பு மேலும் மேம்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார். ஓமன் நாட்டின் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சையத் பின் ஹமுந்த் அல் மாவலியுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஓமன் துறைமுகங்களை விரிவுபடுத்துவதற்கான பணிகளில் இந்தியா பங்கேற்பது குறித்தும் இந்த பேச்சுக்களின் போது விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் உருளைக்கிழங்கு, வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகள் மற்றும் பழங்களை பிற மாநிலங்களுக்கு அனுப்புவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. உருளை விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மேற்குவங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பிறப்பித்த இந்த தடை உத்தரவை நீக்கியதன் மூலம் விவசாயிகள் முழு அளவில் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிரியர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் கூட்டுறவுத்துறை நியமன முறைகேடு குறித்த வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றவும் மேற்குவங்க அரசு அனுமதி அளித்துள்ளதாக மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கிஷ்த்வார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வெளிநாட்டு தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் யூ சென் ஹாங்கை வென்றார். ஆடவர் பிரிவில் மரியபா லுவாங் மைசாம், கிங்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் பூம்ரா தொடர்ந்து முதல் இடத்தில் நீடிக்கிறார். பேட்டிங் பிரிவில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 8வது இடத்திலும், சுப்மன் கில் 9வது இடத்திலும் உள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான

0: மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் ஓமனும் முடிவு செய்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் இப்போது 7:25. இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகளை.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வரக்கூடிய நாட்களில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 35°C முதல் 36°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C முதல் 26°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-80%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 45%-55% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 2-4 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். கடந்த வார மழை மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்காக கோடை உழவு செய்வதன் மூலம் மழை நீரை முழுமையாக நிலத்தடி நீராக சேமிப்பதற்கு மட்டுமல்லாமல் களை மற்றும் மண்ணில் இருக்கும் பூச்சிகள் மற்றும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த உதவும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணைக்குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் இதனை பயன்படுத்தலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் இரவை கம்பு விதைப்பை மேற்கொள்ள வேண்டும். மேலும் விதைகளை 2% பொட்டாசியம் குளோரைடு கரைசல் கொண்டு கடினப்படுத்தி, அதாவது விதைகளை 16 மணி நேரம் ஊற வைத்து 5 மணி நேரம் நிழலில் உலர்த்த வேண்டும். பிறகு விதைக்க வேண்டும். தொடர்ந்து மழை வர வாய்ப்புள்ளதால் கோடைகால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக மாற வாய்ப்புள்ளதால் இதை நிவர்த்தி செய்ய 60 நாட்களான பருத்தி செடிகளுக்கு 5% மெக்னீசியம் சல்ஃபேட், 1% யூரியா, 0.1% துத்தநாக சல்ஃபேட் கலந்த கரைசலை தெளிக்க வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். தென்னை மரத்தை சுற்றி உள்வட்டப்பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர்பகுதிகளில் சேமிக்க முடியும். கோடைகாலங்களில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி அருகிலுள்ள கால்நடை மருந்தகங்களில் போட்டுக்கொள்ள வேண்டும். ஆடுகளுக்கும் அம்மை நோய் தடுப்பூசி போட வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் 14/5/2026 காலை 10 மணியளவில் கறவை மாடு வளர்ப்பு என்ற தலைப்பில் பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுக்குள்ள கறவை மாடு வளர்ப்பு தொடர்பான சந்தேகங்களுக்கு தெளிவு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளலாம். இது 1 குவிண்டாலுக்கானது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலையாக 14,599 ரூபாய்க்கும் குறைந்த விலையாக 11,919 ரூபாய்க்கும் இன்று விற்பனையானது. மஞ்சள் தனி கிழங்கு அதிக விலையாக 13,469 ரூபாய்க்கும் குறைந்த விலையாக 10,819 ரூபாய்க்கும் இன்று விற்பனையானது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனையை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இனி சத்தியமங்கலம் மலர் சந்தையில் மலர்களின் விலை நிலவரம் தெரிந்து கொள்வோம். இது 1 கிலோவிற்கானது. மல்லிகைப்பூ 1 கிலோ அதிக விலையாக 480 ரூபாய்க்கும் குறைந்த விலையாக 400 ரூபாய்க்கும் இன்று விற்பனையானது. முல்லைப்பூ அதிக விலை 200 ரூபாய் குறைந்த விலை 140 ரூபாய். காக்கடா

0: அதிக விலையாக ஒரு கிலோ 405 ரூபாய்க்கு விற்பனையானது. செண்டுமல்லி ஒரு கிலோ அதிக விலை 80 ரூபாய், குறைந்த விலை 23 ரூபாய். கோழிக்கொண்டை ஒரு கிலோ அதிக விலை 140 ரூபாய்க்கும், குறைந்த விலை 20 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஜாதி முல்லை 500 ரூபாய் வரைக்கும் விற்பனையானது. கனகாம்பரம் 500 ரூபாய் அதிக விலையாகவும், குறைந்த விலையாக 300 ரூபாய்க்கும் விற்பனையானது. அரளிப்பூ ஒரு கிலோ 250 ரூபாய்க்கும், துளசி ஒரு கிலோ 50 ரூபாய்க்கும், செவ்வந்திப்பூ ஒரு கிலோ 240 ரூபாய்க்கும் என்று விற்பனையானது. சத்தியமங்கலத்தில் சம்பங்கிப்பூ ஒரு படி 15 ரூபாய்க்கும், நிலக்கோட்டையில் ஒரு படி 20 ரூபாய்க்கும், சேலத்தில் ஒரு படிப்பூ 30 ரூபாய்க்கும் விற்பனையாகியுள்ளது. இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நேரம் இப்போது 7:30. இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நிகழ்ச்சியில் இன்று ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில ஒருங்கிணைந்த பண்ணையத்துல ஊடு பயிரோட இன்றியமையாமைய குறித்து சதாசிவம் ஐயாவோட அனுபவ கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: பேர் கே சதாசிவம். நாம் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் பொள்ளாச்சி தாலுக்கு ஆறு பொன்னாவரம் கிராமம். இதுதான் எங்களுடைய இருப்பிடம். இங்கேதான் வீடு எல்லாமே இது இல்லாமல் இருக்கு. சரிங்க சார், இப்போ தான் ஸ்ப்ரிங்லர் போட்டிருக்கேன்.
4: இப்போ இந்த உரக்கூலியில் வந்து எல்லா கழிவும் கொண்டு வந்துடுறீங்களா?
3: ஆமாம்,
4: ஆட்டுக்கழிவு, ஆட்டுக்கழிவு, கோழி கழிவு எல்லாமே.
3: கோழி கழிவு வந்தது. கோழி வந்து நான் வந்து ஒரு இதில் மட்டும் என்னென்னா, இந்த மஞ்சியோட ஒரு இந்த கோழிக்க ஒரு ஒரு பண்ணையில் மட்டும் அவங்க எனக்கு கொடுப்பாங்க,
4: இந்த ஆள் கூடத்தோட சேர்த்து.
3: ஆமாம் சார், அதையும் கொண்டு வந்து போட்டுறேன். ஆட்டு பழக்கு பாருங்க, நான் கொண்டு வலிச்சு மேலே போட்டாச்சு. சாணி குப்பை இங்கே அம்மா தனியாக போட்டிருக்காங்க.
4: சரி சரி,
3: இது அப்படியே ஜேசிபி வந்துன்னா அப்படியே தூக்கி மேலே போட்டாச்சு. போட்டு ஸ்ப்ரிங்லர் போட்டுங்களா?
4: ஓகே ஓகே. ஓரளவுக்கு பதம் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா மக்கிக்குது
3: சார். நீங்கள்
4: புரட்டி போட தேவையில்லைங்களா
3: சார்? நீங்கள் புரட்டியும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை. இப்போ ஆனால் நீங்கள் பேக்டீரியா சொல்லிவிட்டாலே அதுவே உள்ள கல்ச்சர் ஆயிரும். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ஜேசி போட்டு ஒரு கலப்பு கலப்பு மட்டும் மேலே போட்டுருங்க, போட்டு மட்டை ஓலை மேலே போட்டுவிட்ருங்க. ஆனால் நான் அனுபவத்தில் சார், எனக்கு அப்போ அசோஸ்பியலாம் பாஸ்போ பேக்டீரியா என்னென்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பப்பாளி போட்டோம்
4: அன்னைக்கு.
3: என்ன மாதிரி கருக்கலரில் வந்து கொடுத்தாங்கன்னு வாங்கி போட்டேன்.
4: ஓகே,
3: இதே மாதிரி குப்பை மண்ணை போட்டு வச்சேன் சார். ஆனால் அந்த வருஷம் அந்த செடிக்கு எந்த ஒரு நோய் தாக்குதல் தன்மையும் வரல. இது அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். ஆமாங்க சார், அதில் அந்த பேக்டீரியாஸ் நல்லா வந்ததுனால, சூடோமோனஸ் எல்லாம் பேக்டீரியாஸ் பண்ணதுனால வருது. இப்போ நான் என்ன பண்ணிடுவேன்னா சார், சூடோமோனஸ்லாம் நான் என்ன பண்ணிடுவேன்னா, 5 லிட்டர் வாங்குவேன். ஒரு நானே 100 லிட்டர் கேனுகள் எல்லாம் வச்சுருக்கேன். நான் காட்டுறதையும் காட்டுறேன் பாருங்கள். அது அவர் எனக்கு சொல்லி கொடுத்தார், அந்த சயின்டிஸ்ட் எனக்கு சொன்னார், நீங்கள் ஒவ்வொரு முறையும் 5 லிட்டர் வாங்கி காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, போய் 100 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 லிட்டர் உள்ள ஊற்று சூடமாக ஊற்றுங்க.
4: அந்த மதர் கல்ச்சர்.
3: ஆமாம், மதர் கல்ச்சர் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு அதில் சாணி தண்ணியும் கரும்பு சர்க்கரை உள்ளே ஊற்றி, அதுக்கு ஏரேஷன் வேணும். அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, கொஞ்சம் யோசிங்களேன்னாரு. சரிங்க, இப்போ நேராக போய் நான் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு போய் நேராக மீன் கடைக்கு போனேன். அந்த மோட்டரை வாங்கினேன்.
4: வெரி குட்.
3: அந்த மோட்டரை வாங்கி ஓட்டையை போட்டு உள்ளே
4: இருக்கினேன்.
3: ஏரேஷன் வந்துருச்சு.
4: ஓகே,
3: நான் காட்டுற ஓப்பன் பண்ணி காட்டுறேன், என்ன ஸ்மெல் வருதுன்னு பாருங்க. 5 லிட்டரை வாங்கி கிட்டத்தட்ட 500 லிட்டரை
4: பண்ணிடுறேன்.
3: பிரச்சனையே இல்லை,
4: உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு கிடைச்சிருது. அது கொண்டு இது மேலே தெளிச்சு விட்ருவோம்,
3: தெளிச்சு விட்லாம், காட்டில் ட்ரிப்பில் விட்டுலாம்,
4: பெட்டிகேஷனில்
3: போயிடுது.
4: நல்லா
3: இருக்கு சார். உண்மையிலே ஒவ்வொரு விவசாயம் ஒரு விஞ்ஞானி தான் சார்.
4: கரெக்ட் தாங்க,
3: டவுட்டே கிடையாது சார்.
4: அனுபவம் தான்.
3: ஆனால் நம்ம வந்து உங்ககிட்ட எடுத்துக்கிறத நான் எங்கே அப்ளை பண்ணணும் நான் உணரணும். இப்போ நான் நீங்கள் பண்ண மாதிரியே நான் வந்து தொட்டி கட்டணுமா? அல்ல, நான் என்கிட்ட என்ன சாமானங்கள் இருக்கிறதோ அதை வச்சு நான் எனக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்த தெரியும்.
4: இடத்துக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி
3: மாத்தணும். அவர் செஞ்சாரா, அவர் 1 லட்சம் போட்டு தொட்டி கட்டினாரா, நானும் கட்டணும் அவசியம்.
4: கார்பரேட் விவசாயம் பண்றாங்க மாதிரி நம்ம
3: பண்ணணும் அவசியமே கிடையாது.
4: இப்போ பொள்ளாச்சியில் மழை காலம்லாம் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க சார். அந்த மாதிரி சமயத்தில் இதுக்கு நீங்கள் ஒன்றும் ஏற்பாடு
3: கொடுக்க வேண்டியது இல்லை.
4: இயற்கையாகவே மக்கிக்கும், ஜாஸ்தியாகி சீக்கிரம் ஆயிரும்.
3: ஆமாம்,
4: மரம்லாம் பழைய மரம் எல்லாமே.
3: இதெல்லாம் சார் நான் தோட்டம் வாங்கி 35 வருஷம் ஆச்சு சார். அப்போ அப்போ நான் வாங்கிலே இந்த மரம்.
4: ஓஹோ,
3: நான் வந்து சிம்பிள் கால்குலேஷன் சார். எனக்கு வந்து நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் சார். எனக்கு வந்து எல்லாருக்குமே, எனக்காகட்டும் உங்களுக்காகட்டும், இங்கே வந்திருக்க 5 பேர் வந்திருக்கேன், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பொழுது வெடியுது, பொழுது சாயுது. கரெக்டுங்களா? இப்போது எனக்கு

0: ஒரு 10 ஏக்கரா இருக்குதுன்னா இந்த 10 ஏக்கரால் நான் இன்றைக்கி என்ன ரெவன்யூ வாங்கணுங்கிறத நான் யோசிக்கணும். நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஆட்டோமேட்டிக்காக ஒரு சம்பள ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிடும், கரெக்டுங்களா? ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி தான் பொழுது வெடிஞ்சிருக்கு. நான் வந்து எனக்கு யோசிக்க தெரியணும். இப்போது ஒரு இந்த செடி வச்சா எனக்கு என்ன லாபம் வரும்னு நான் கால்குலேட் பண்ண தெரியணும். ஒரு செடி வச்சுட்டேன், அதே தானா? அல்ல, இதை மாறுங்க. அதில் என்ன இப்போ கொய்யா செடி வச்சுருக்கேன், இந்த கொய்யாவில் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல 100 கிலோ காய்க்குதுன்னு வைங்க, 30 ரூபாய்க்கு வித்த என்ன ஆச்சுங்க? ஒரு செடியில் எனக்கு 3000 ரூபா வந்திருக்கு, கரெக்டுங்க? அப்படி கால்குலேட் பண்ண தெரியணும். தென்னை மரத்தை நான் தப்புன்னு சொல்லலை. இது வந்து பழைய காலத்து மரங்களை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு 100 காய் தான் காய்க்குது, வெறும் 1500 ரூபாய்க்கு அடையுது அப்படின்னா நான் எப்படி பண்ண முடியும்? ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு வருமானம் வேணும் சார், இன்ச்சு இன்ச்சாக நான் வருமானத்தை பாடுறதுக்கு நான் யோசிக்கணும்.
1: ஆனால் அப்போ உங்கள் தோப்பை பார்க்குற வரைக்கும் யாரோ ஒரு தீர்க்கதரிசி அந்த தென்னை மரத்தை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல கேப் விட்டு
0: வச்சிருக்காங்க பார்த்தீங்களா,
1: அருமையான கேப் விட்டு வச்சிருக்காங்க. அவங்க சந்ததியோ யாரோ ஒருத்தர் வாங்குறவங்களை பலனுடனும். ஏன்னா இடையில ஃபுல்லாக நீங்கள் கொய்யா வச்சிருக்கீங்க.
0: ஆமாம் சார்,
1: கொய்யா கிட்டத்தட்ட 15-20 அடி
0: பரவசமாக இருக்கும் சார்.
1: அப்போ அந்த இடம் வேஸ்ட் ஆகலை பாருங்கள் உங்களுக்கு.
0: ஆமாங்க,
1: நல்லா அந்த காலத்தில் வச்சவங்களும் நல்லா பிளான்
0: வச்சிருக்காங்க சார். அந்த இன்னொரு விஷயம் இருக்குங்க சார், அன்னைக்கு இருந்த மட்டையோட நீளம் கம்மி, இன்னைக்கு வர ப்ரீடோட மட்டையோட நீளம் ஜாஸ்தி. இனி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது கட் பண்ணியாச்சுன்னா அது ரெவன்யூ,
1: அது வந்துடும்,
0: ரெவன்யூ வந்தாச்சு.
1: இது வயசாகி ஈல்டு வரலைங்கிற சமயத்துக்கு
0: சார் சிம்பிளாக சொன்ன பாருங்க, எனக்கு ஏக்கராக்கு வருஷம் நல்லா 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறது என்ன வழி? அது சார் இது நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு வைங்க, உங்களுக்கு மூளை கிளக்கிளையாக பிரியும், தேடுவீங்க,
1: தேடல் வரும்.
0: டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் 5ங்கிறது வந்து என்னோட பேராசையாக கூட இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை,
1: கம்மியாக கூட இருக்கலாம்,
0: இருக்கலாம்,
1: நான் 10 கூட பிளான் பண்ணலாம்.
0: ஆனால் அந்த ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கிறத நான் தேடுறேன். நான் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலனா நான் இப்படி தேடுவேன்.
1: அதாவது கனவு காணுங்கள்.
0: எஸ், அப்துல் கலாம் சொன்ன மாதிரி தான் சார்.
1: வெரி குட்,
0: தேடுங்க. நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு வைங்க சார்.
1: இல்லை சார், நம்ம ஊரில் தான் சார் காடு குறை கிடக்குது. இப்போ நான் ராஜஸ்தான்லாம் போனால், ஹரியானலாம் போனால் ஏதோ ஒரு கிராப் போட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு ட்ரை ஏரியா, பாலைவனம், கிட்டத்தட்ட பாலைவனம். ஆனால் ஏதோ ஒரு கிராப் ஒன்று, சோளம் போடுறாங்க, கம்பு போடுறாங்க, அது முடித்தா கடுகு, பீட் போடுறாங்க, சுண்டல் போடுறாங்க. கிட்டத்தட்ட வருஷம் ஃபுல்லாக அவங்க கிராப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஊரில் தான் கண்ணு கட்டினதோறும் பொட்டல் காடாகவே இருக்குது, அதுவும் வெள்ளாமையில்லாத காடாகவே இருக்குது
0: சார். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்லிட்டுங்களா, இந்த இடத்துல அது பதிவு பண்ணுற தப்பே இல்லை சார். ஒவ்வொரு விவசாயம் பண்ண தப்புகளையும் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. ஒவ்வொரு விவசாயம் என்ன பண்ணாருங்களா சார், தன்னோட சன்னதியை விவசாயத்துக்குள்ளே கொண்டு வந்து விடுறது கேவலமாக நினச்சி என் கஷ்டம் என்னோட போயிட்டு போட்டும், நீ வெளியே போய் பொழைச்சிக்கோன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதான் முதல் தப்பு பண்ணது. அது பண்ண முதல் தப்பு தான் சார். இப்போது ஒரு இடத்த நீங்கள் விற்கிறீங்க, இன்றைக்கி விற்று பேங்க்கில் பணத்தை போட்டிங்கன்னா அவன் செலவு ஒன்று தான் பார்ப்பான் அடுத்த நாள் கடையில். ஏன் அது பூமியை இருந்துட்டு போட்டுமே, விவசாயம் என்ன கேவலமா? அப்படிலாம் கிடையாது சார், நம்மளாக ஒரு தப்பான பிம்பத்தை உருவாக்கிட்டோம். இப்போ பாருங்களேன், இது என்னடான்னு கேட்பீங்க, என்னடா இப்படி வச்சுருக்கீங்கன்னு.
1: இல்லை இல்லை, எனக்கு புரியுது. இது கூந்தல் பனை.
0: எஸ்,
1: ஒரு விவசாயி சொன்னார், கூந்தல் பனை 2 கொத்து, 4 தென்னை மட்டை, 2 வாழைமரம், 1-2 இளநி, பாலை 5000 ஒரு சிட்டு அப்படி
0: வந்துருச்சுல.
1: நீங்கள் எதை வச்சு பண்ணிக்கிங்கன்னு நினைக்கிறேன்.
0: நான் வந்து ஒவ்வொரு கூந்த பண்ணிலையும் ஒவ்வொரு பாலை வந்துருக்கலாம். பாலை ஒரு பாலை எனக்கு 1500 ரூபாய்க்கு
1: வித்துட்ருக்கேன்.
0: ஒரு பூவை நான் இதில் என்ன செமந்துட்டேன்
1: பார்த்தேன், பார்த்தனே புரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொன்னது நீங்கள் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணியிருக்கீங்க.
0: பிளானிங் ஒரு மரத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5-6 பாலை தொங்குது சார். 1500 ரூபாய் போடுங்க, எனக்கு ஒரு மரம் 10,000 ரூபாய்க்கு வந்தாச்சுல்ல.
1: கல்யாணம் நடக்காமையா இருக்குது
0: சார். இது ஒன்றும் கெட்டு போகாது, இன்னொரு விஷயம் அதுதான் சொல்கிறேன். இப்போ இந்த பாலை இருக்கு இல்லைங்களா, இங்கே பாருங்க, இந்த பூ இருக்கு இல்லைங்களா.
1: ஆமாங்க,
0: 7 மாதம் ஆனாலும் ஒன்றாகாது.
1: ஓ,
0: 7 மாதம் ஆனாலும் வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கும்.
1: ஓ, நம்மளுக்கு முத்தி போச்சு,
0: முத்தி போச்சு. நீ முத்த முத்த தான் அதுக்கு விலை ஜாஸ்தியாக விளையும்.
1: அவசரப்பட்டு விற்க வேண்டிய அவசியம் கிடையாது,
0: அவசியம் விளையாமல் இருந்துக்கிறீங்க.
1: அதுக்கு ரேட் குறையவும் போகிறது
0: கண்டிப்பாக குறையும் சார். நம்ம கலாச்சாரம் தான் கல்யாணத்துக்கு 50 லட்சம் செலவு பண்ணுற கலாச்சாரம்.
1: இது அருமையான ஒரு பிளானுங்க. இது அதில் காய் போட இருக்க மாட்டிருக்குங்க பார்க்க மாதிரி,
0: அது வருது சார். அதில் எடுத்து நீங்கள் விதை எடுத்து போட்டுக்குங்க.
1: ஓஹோ சரி,
0: அதுலேயே அதுவும் வருது. அதை எடுத்து விழுகிறதெல்லாம் விதை எடுத்து போடுங்க. இந்த ஒரு நாற்று வெளியே போனீங்கன்னா 250 ரூபா சார், 300 ரூபா சார்.
1: அதாங்க, எவ்வளோ கால்குலேட்டிவாக நம்ம ஒரு வியாபாரம் பண்ணணும், ஒரு பணம் பண்ணுங்கிறது அவர் சொன்னார். நான் இங்கே பார்க்குறேன், ஒரு சீசனுக்கு ஒரு கல்யாணம், ஒரு 4 கல்யாணம் 20,000 ஆகி போச்சு.
0: போதுங்க, சார். இப்போ

0: விஷயம் சொல்கிறேன் சார். இப்போ நம்ம தோட்டத்தில் வேலையில் இருக்கிறாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க சார். நான் வந்து மாதம் வந்து 500,000 எனக்கு சர்வசாதாரணமாக வருது, 500,000 வந்து எனக்கு பத்த மாட்டேங்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நானும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறேன். என் தோட்டத்தில் பண்ணையத்தில் இருக்கிறான், 20,000 மாதம் சம்பளம் வாங்குகிறான், அவனும் குடும்பம் நடத்துகிறான், பின்னி சந்தோஷம் நடத்துகிறான்,
1: சந்தோஷமாக இருக்காங்க.
0: அப்போ என்னன்னா, நம்ம தான் சார் நம்ம அது தேவையை எப்படி வச்சுக்கணும்,
1: தேவைகளை குறைச்சிக்கணும்,
0: தேவைகளை குறைச்சிக்கிறாங்க. அவன் பென்சில் பிஎம்டபிள்யூ வரான், நான் வாசப்படக்கூடாது. எனக்கு போகிறக்கு ஒரு கார் இருக்கா, இருக்குது, போதும்
1: போதும்.
0: டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். அவன் அடுத்தவனோட கம்பேர் வாழ்க்கையை பண்ணாதீங்க. நீங்கள் வாழ்க்கையை கம்பேர் பண்ணிங்கன்னா தீர்வு எல்லையே கிடையாது.
1: விவசாயமும் அப்படித்தான், வாழ்வியலும் அப்படி,
0: வாழ்வியல் அப்படித்தான் சார்.
1: சார், நீங்கள் சொன்ன அந்த ட்ரெஞ்சு தானுங்க தென்னை மரத்தில்,
0: இது ஒரு டைப் ஆஃப் ட்ரெஞ்சிங் சார்.
1: ஓகே,
0: அந்த பக்கம் இன்னொன்று
1: காட்டுறேன்.
0: இது பாருங்க, நல்லா ஸ்ப்ரிங்க்லர் எப்படி போட்டுருக்குன்னு
1: பார்த்தீங்களா.
0: எனக்கு இது போட்டதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் ஆடு மேவுக்கு வரையில மேவுக்கு மேவு மைப்பு தான்
1: மேய்ச்சல் ஆயிருதுங்க, பூமியும் சூடாக
0: சூடாக.

0: தானங்க, தென்னை மரத்தில்.
1: இது ஒரு இது ஒரு டைப் ஆஃப் ட்ரெஞ்சிங். ஓகே, அந்த பக்கம் இன்னொன்று காட்டுறேன். இது மாதிரி நல்லா ஸ்ப்ரிங்லர் எப்படி போட்டுருக்கணும் பார்த்தீங்களா. எனக்கு இது போட்டதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங்கில் ஆடு மேவு குறையில மேவுக்கு மேவு மைப்பு தான்
0: மேய்ச்சல் ஆயிருதுங்க. பூமியும் சூடாகுது,
1: சூடாகலை. மூணு ரெண்டு விதமாக ட்ரை பண்ணி பார்த்தேன் சார். இது ஸ்ப்ரிங்லர் போட்டேன், இது ஸ்ப்ரிங்லர் போட்டேன், அது ஸ்ப்ரிங்லர் போடாமல் போட்டேன்.
0: சரி சரிங்க,
1: டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா செடிக்கு? அந்த மஞ்சள் அடிச்சிருச்சிங்களா?
0: ஆமாம்,
1: உடனே ஸ்ப்ரிங்லர் போட்டேன்.
0: ஓகே, கொஞ்சம் நீர் பற்றாக்குறை
1: பத்து. ஆமாம், இந்த சொட்டு நீர் உடையில அந்த தண்ணி அதுக்கு போதுமான தண்ணி பத்தல. அதே ஸ்ப்ரிங்லர் போட்டதுனால என்னாச்சுன்னா, இப்போ தண்ணி வந்து ஏகமாக விழுகுது, ஆட்டோமேட்டிக்காக ஈரம் கிடச்சிக்குது.
0: உங்களுக்கு மூடாக ஆயிருது,
1: மூடாக ஆயிருது,
0: ஆட்டுக்கு மேவும் ஆயிருது.
1: மேவ் ஆயிருது இல்லை, உங்களுக்கு காலையில் தேத்தோட்டது ஆடு இதெல்லாம் மேய்ஞ்சிட்டு வருது.
0: ஆரோக்கியமாக இருக்கும் ஆடு, கொட்டையிலே இருக்கிறத விட அது இலை தலையெல்லாம் கடிக்கணும்,
1: எல்லா தலையும் கடிச்சிட்டு வந்துருது இல்லைங்க.
0: இயற்கையான உணவு கிடச்சிருது நம்ம கிராமத்தில் தோட்டத்தில் மேய்க்கிற மாதிரி.
1: எஸ்,

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நிகழ்ச்சியில் இன்று ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: சார், அந்த காலத்தில் ரெண்டு விஷயம் இருந்தது சார். மாட்டுச்சாணி அந்த காலத்தில் வந்து ஏன் அதை வந்து போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது போய் பல தலைகளை தின்னுட்டு வரல, எல்லா மினரல் மிக்சரும் அதில் இருந்தது. கால்சியம் செடியும் இருந்திருக்கும், ஜிங்க் பத்திலியா ஜிங்க் குண்டான செடி சாப்பிட்ருக்கோம், அயன் பத்திலியா அந்த செடி எதாவது சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம கொட்டில் முறைன்னு சொல்லி மாட்டை கொண்டு வச்சுட்டு வெறும் மலம்பில் மட்டும் போட்டுட்டு போட்டுட்டு இருந்தால் அந்த சாணியில் என்ன சத்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு சத்தும் இருக்காது.
2: மேய்ச்சலுக்கு போயிட்டு வரணும்,
1: கண்டிப்பாக இருக்கணும் சார். நம்ம இன்றைக்கி எல்லாமே மாற்றிட்டோம், கலாச்சாரத்தை மாற்றிக்கிட்டோம்.
2: கலையே சொல்கிறாங்க சார், டாக்டர்ஸ் ஆஃப் த சாயில்னு சொல்கிறாங்க. மண்ணினுடைய மருத்துவர் தான் கலை அப்படிங்கிறாங்க
1: சார். இப்போ ஒரு விஷயம் நல்லா பண்ணுறேங்க, உங்களுக்கு பசிக்குது, நான் உங்களை திருப்பி இப்போ கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு பசிக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
2: சாப்பிடுவோம்.
1: எங்கே போவீங்க?
2: வீட்டுக்கு இல்லாட்டி ஹோட்டலுக்கு. எங்கே சாப்பாடு கிடைக்குது அங்கே போவோம்.
1: இப்போ நம்ம வீட்டில் நாய் ரோட்டில் இருக்குது, அது என்ன பண்ணுறது?
2: அது ஏதோ கிடச்சி தேடி பார்க்கும்,
1: போயிடுது. ஆடு வளர்த்துறோம், நீங்கள் இப்போ நம்மளை பார்த்துட்டுருக்குதேன்னு கொடுத்துட்றீங்க. செடி எங்கே போகும்?
2: அதுவா
1: அதுவாக அதோட கழிவு தான் அதுக்கு உணவுங்கிறதா இயற்கை ஆண்டவன் படைச்சது.
2: புரியுது புரியுது,
1: நல்லா புரிஞ்சுங்க. அதோட கழிவு அதற்கு உணவு, இது இயற்கை. காட்டை சுத்தமாக வச்சுக்கிறவங்க பேரில் என்ன பண்ணால் கழிவெல்லாம் தீ வச்சு கொளுத்திடுறோம், அப்புறம் எப்படி அதுக்கு உணவு கிடைக்கும்?
2: இப்போ நீங்கள் ட்ரென்ச் எடுத்து எல்லா கழிவுகளும் உள்ளே போட்டிருக்கீங்க,
1: போட்டுட்டு தான் இருக்கிறாங்க.
2: அதுவும் அந்த மட்டையோடைய எக்ஸ்ட்ரீம்ஸ், ஒரு மரத்தினுடைய எட்ஜ் பகுதிக்கு வர மாதிரி.
1: இந்த இடத்துல மறுபடியும் நான்
2: சல்லி வேர்ல இருக்க இடத்துல
1: எஸ் பொட்டாஷியம் உங்களுக்கு எல்லாம் சார். வேறு வந்து நீங்கள் நல்லா செய்யுங்க, அந்த செடிகளுக்கு இருக்கிற அறிவும் அப்படி தான் சார். அதோட அதுக்கு எங்கே உணவு இருக்கோ அது தேடி போயிடும், நீங்கள் உருவாக்கி வச்சா போயிடும். நாம் அதை உருவா போகிறக்கு எல்லாமே கட் பண்ணிடுறோம். நீங்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, எல்லாமே கண் கட்டதுக்கப்புறம் தான் சூரிய நமஸ்காரம். மழை காலத்தில் அந்த வேர் அங்கே போயிருக்குதுன்னா நீங்கள் அப்போவே மூடாக்க போட்டு வச்சுருந்தா அந்த வேர் அங்கேயே இருந்துகிட்ருக்கும். நீங்கள் வெய்ய காலத்தில் போய் அங்கே மூடாக்க போட்டால் வேர் அங்கே போகாது, ஏன்னா நடுவில் கட்டாயிருக்கும், வேர் இங்கே மட்டும்தான் நின்றுட்டுருக்கும். அந்த வேர் போன லாங் போன வேர் வந்து காஞ்சிருக்கும், அப்போ திடீர்னு தண்ணி விட்டால் உடனே அந்த வேர் இங்கிருந்த வேர் உணர்வு கொடுத்து அங்கே போக முடியாது, நடுவு வந்து டிராஃபிக் ஜாம் ஆயிரும்,
2: அது கிரகிச்சிக்க முடியாது.
1: அங்கே தண்ணி இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் உடனே கை அவ்வளோ தூரம் போக முடியாதுல, வேர் இல்லையே. அப்போ முதலே அது வந்து கொடுத்து வச்சுருந்தீங்க பாருங்கள், எல்லாம் வேறும் அதுக்கு ஏன் சார்? அதனால தான் சார் செடி நின்னாலும் வேர் வந்து இவ்வளோ தூரம் போகுது, வேணுங்கிறது உடம்பு எடுத்துக்கிறக்காக தான். நீங்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுறீங்க, அப்புறம் எப்படி எடுக்கும்?
2: அதான் இப்போ வட்டை பார்த்தீங்கன்னா அந்த மட்டையோடைய நிழல் எங்கே வரும், அந்த இடத்துல வட்டை பார்த்து எடுக்க சொல்லுங்க.
1: வரணும்,
2: கிட்டத்தட்ட ஒரு மட்டை ஒரு 10 அடி வருங்களா?
1: தென்னமத்தோடு தாராளம் வரும்
2: ஒரு அந்த 10 அடி சுற்றுலாவில் வட்டை பார்த்து எடுத்தோம்னா அங்கே உரமெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ அங்கே ட்ரென்ச் எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னும்
1: வசதியாக போச்சு. இதுவுமே எனக்கு நான் சொன்ன இல்லைங்க, பொள்ளாச்சியில் எனக்கு அந்த சேகரன்னு சொன்னேன் இல்லைங்களா, நான் தோட்டம் வாங்கின புதுசில் ஒரு நாள் என் தோட்டத்துக்கு வந்துருந்தாருங்க. ஒரு நாள் நான் இப்படி தான் நாங்களும் இதே மாதிரி தான் தப்பு இல்லை மட்டையை போட்டு தீ வச்சுட்டு
2: இருந்தேன்.
1: வந்த ஒரு மழை உனக்கு அறிவு இருக்கான்ட்டார் ஃபஸ்ட்டு வார்த்தையில், திட்டி போட்டு சார் சரியாக திட்டாருன்னாரு. அண்ணா உங்களுக்கு திட்டுறக்கு உரிமை இருக்கு ஏன்னா அப்படின்னு, ஏப்பா பொட்டாசால் அவ்வளோ இருக்குது, நீ மட்டும் தீயை வச்சு கொளுத்துறியாப்பா,
2: ஓ மட்டையில் அவ்வளோ
1: மட்டையில் இருக்கலப்பா, ஏன் தேவையெல்லாம் பண்ணுறேன், அது அப்படியே விட்டுறப்பா வித்துருமாப்பா அப்படின்னாருங்க. அன்னைக்கு சொன்னதை சார், இன்றைக்கு வரைக்கும் என் தோட்டத்துக்குள்ளே ஒரு 22 வருஷம் நான் தீ வைக்கிறேன்,
2: வைக்கிற வேலையே இல்லை.
1: அந்த சொன்ன வார்த்தையை எனக்கு அப்படியே
2: நெருப்பு வைக்கனால மற்ற நுண்ணுயிர்கள் மண்புழுலாம்
1: போயிருது இல்லைங்க. என்னோட இன்னொரு தோட்டம் இருக்குது சார், அதெல்லாம் எனக்கு அனுபவம்.

0: அன்னைக்கு அந்த அனுபவம் தெரியல, ரெண்டாவது இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எலுமிச்சை மரம் 5 ஏக்கரை போட்டிருந்தேன். என்னோடய காய்ங்க பொள்ளாச்சியில் என் காய் மார்க்கெட்டுக்கு போனால் சார், என் காய்க்கு தனி மதிப்புண்டு. அந்த காயோட ஷைனிங்கு எல்லாமே இருந்தது. அப்போது நான் வந்து அந்த தோட்டம் வாங்கி 5 ஏக்கரை வாங்கி நானாக அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்தது தான். மழை பெஞ்ச ஒரு காலகட்டத்தில் நான் இப்போ தோட்டத்துக்கு போயிருக்கேன் சார். தோட்டம் வேகமாக மண்புழு, தண்ணி மழை தண்ணி பெஞ்சு தோட்டம் வேகமாக மண்புழு சார்.
1: ஓ, எங்கே பார்த்தாலும் புழுவாக இருக்குது.
0: நான் தோட்டத்தில் ஆளுகளை அன்றைக்கி லீவே கொடுத்துட்டேன். வேண்டாம்ப்பா, இத்தனை மண்புழு போகுது, நாம் மிளச்சி எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டேன். நானும் ஒரு முறை அது அந்த அந்த மண்புழுவோட அருமை எனக்கு தெரியாமல் மருந்தடிச்சிட்டேன் அடிச்சிட்டேன் சார். அடித்து அந்த அதுக்கெல்லாம் மேலே வந்து கொத்து கொத்தாக செத்து கிடந்ததை பார்த்தேன் சார். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுடா எவ்வளோ பெரிய தப்புகளை நம்ம பண்ணியிருக்கிறோமே அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சதுங்க. அப்புறம் இதுக்கப்புறம் அந்த மருந்தடிக்கிறது குறைச்சிட்டேன்னே சொல்லலாம். இப்போ எல்லாம் எங்கெல்லாம் மஞ்சி கிடைக்குதோ மஞ்சியெல்லாம் வாங்கிக்குள்ளே போட்டுருவேன், மட்டை ஓலை கிடச்சினா அதுக்குள்ளே போட்டுருவேன். இப்போ அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் சார். அந்த மண் அவ்வளோ லூஸ் ஆச்சு.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள், இதுவரை ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்களின் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்த அனுபவ கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழைப்பே உயர்வு, கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் முத்தூர் தொட்டிப்பாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.

அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்தே ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான இரண்டு பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று இடவசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இடவசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில் நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டியே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம்.

அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி, இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரைப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ளே என்ன பண்ணலான்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமாக பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால் வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியாக மாடுகளை மேலே படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமாக விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 தடவை 3 இடவில் வந்து தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனால் அந்த வெப்ப காலத்தில் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும். இரவு நேரம் உட்பட தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் இது மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னென்னா, நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை, நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது ஒரு 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகால பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை, மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைகால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வோமாக. நன்றி.

0: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் ஆன இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹால அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நிலக்கரி வாயு வாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 7.5 கோடி டன் நிலக்கரியை வாயு வாக்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதற்கான திட்டங்களுக்கு 20% நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3,00,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்றும், 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரகத்திற்கு ஏற்றவாறு குவிண்டாலுக்கு 2,441 ரூபாயாகவும் 2,461 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். சூரியகாந்தி விதைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும், பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாய் உயர்த்தப்படுவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தமிழக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தமிழக அரசு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அமைந்ததல்ல என்று அவர் கூறினார். நம்பிய மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு யார் மீதும் வெறுப்பு காட்டாது என்றும், அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் மீது தங்களுக்கு மட்டுமல்ல தவிகாவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். பெரும்பான்மை இல்லாத அரசியல் அடிப்படை நேர்மையும் அல்லாத தவிக அரசு நல்லாட்சி தரும் என்றும், தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு துளியும் இல்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பில் ஈடுபட்டது. அஇஅதிமுக எதிர்த்து வாக்களித்தது. அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிஜேபியும் பாமகவும் நடுநிலை வகித்தன. இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும், எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. இன்றைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் 25 ஆதார் சேவை மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல இயக்குநர் திரு பவன்குமார் பஹ்வா கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டில் ஆதார் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரிக்கு பிறகு தற்போது வேலூரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆதார் பதிவு, பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான சேவைகள் இதில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 முதல் 17 வயதுக்குட்பட்டோருக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் செப்டம்பர் மாதம் வரை கட்டணம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பவன்குமார் பஹ்வா கூறினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-15 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் லோ கீன் யூவை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தேவிகா சிஹாக், மால்விகா பன்சோட் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா
1: This is Akashvani, the news read by R.S. Rao.

நேர்களை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் என்சிஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை நாளை காலை மணி 10:02 இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக கேட்கலாம். இனி தொடர்ந்து கேட்க

இதம் ரிதம்ல கேட்ட பாடல் தர்மபத்தினி திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து பாடியது. உடன் பாடியவர் எஸ் ஜானகி, பாடலாசிரியர் கண்மணி சுப்பு.

8:15 ஆயிட்டு இருக்கு, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இதம் ரிதம். அடுத்த பாடல் ராணுவ வீரன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் முத்துலிங்கம்.

கேட்ட பாடல் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜெயசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் வாலி. 8:23 ஆயிட்டிருக்கு. இதம் ரிதம் தரும் அடுத்த பாடல் நானும் ஒரு தொழிலாளி திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வாலி.

இதம் ரிதம்ல கேட்ட பாடல் நாட்டுப்புற பாட்டு திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் அருண்மொழி தேவி நேத்தியார் பாடியது. நேர்களே.

8:33 ஆயிட்டிருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இனிமையான பாடல்களோடு இதம் ரிதம். அடுத்த பாடல் மைத்திலி என்னை காதலி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை எழுதி இசையமைத்தது டி ராஜேந்தர்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் நாளை காலை 7:30 ஹலோ டாக்டர், குழந்தைகளின் வளர்ச்சி, உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள்.

கீதம் ரிதம்ல கேட்ட பாடல் ஊரு விட்டு ஊரு வந்து திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன். இதம் ரிதம் தரும் அடுத்த பாடல் ஒரு தலை ராகம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலை எழுதி இசையமைத்தது டி ராஜேந்தர்.

0: கேட்ட பாடல் பொங்கி வரும் காவேரி திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் அருண்மொழி கே எஸ் சித்ரா பாடியது பாடலாசிரியர் கங்கை அமரன்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாளை மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மேலாண்மை துறையின் தலைவர் முனைவர் எம் வெங்கடலட்சுமி பங்கு பெறும் நேரலை கேட்கலாம். நேரலையில் நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்களையும் பெறலாம்.

கேட்ட பாடல் பொன் விலங்கு திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் ஜெயச்சந்திரன் சுனந்தா பாடியது. பாடலாசிரியர் காமக்குடியன். 8:59 ஆயாச்சு. நேயர்கள் இதுவரைக்கும் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம் இன்றைக்கு நிறைய இனிமையான அழகான பாடல்களோடு பயணித்தோம். இதே போல தினமும் இரவு 8:05 இதம் ரிதம் நிகழ்ச்சியில சூப்பரான இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து நன்றி கூறி விடைபெறுவது நான் அர்ஜி நிஷா. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி என்றால் அதைத் தொடர்ந்து 9:15 காலத்தை வென்ற காவிய பாடல்களின் தொகுப்பாக மயிலறு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க அஜய் உதயச்சந்திரன் காத்துட்டு இருக்காரு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி என்ஜல்.

0: டியூரேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பிஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னு 4 வருடங்கள் படிக்கணும். அதே மாதிரி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் 4 வருஷம், எல்லாமே செமஸ்டர் சிஸ்டம் தான். அப்புறம் இந்த பிஏஎஸ்எல்பிங்கிறது வந்து 3 இயர்ஸ் வந்து கோர்ஸு, ஆனால் 1 இயர் கம்பல்சரியாக வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ டோட்டலாக 4 இயர்ஸ் வந்துடும். அது வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு கோர்ஸ். அது அந்த மாணவர்கள் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறது, அந்த குழந்தைங்களை வந்து ஆர்டிசன் சைல்டில் வந்து யூஸ்வலாக வந்து கம்யூனிகேட் பண்ணாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஆர்டிஸ்டன் சைல்டு மெயின் விஷயமே என்னன்னா, சைல்டு வில் நாட் கம்யூனிகேட், அது ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்காது, ஒருத்தர் ஒருத்தர் நேரடியாக பார்க்க முடியாது. அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு
1: அக்ரஸிவாங்க.
0: ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த இவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆப்டோமெட்ரிஸ் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸுங்க, அது எல்லாமே 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணி ஆகணும். இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆம்புலண்ட்டாக ஒரு சைல்டை கொண்டு வரது, ஒரு சைல்டுக்கு வந்து இப்போ என்ன செய்ய முடியுது என்ன செய்ய முடியல, என்ன செய்ய முடியலையோ அதை வந்து ஏற்படுத்தி கொடுப்பது தான் அந்த ஆக்குபேஷனல். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடுக்குள்ளே போவாங்க, அவங்க வீடை போய் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறாங்க எல்லாமே வந்து லிஃப்ட் இல்லை, அந்த குழந்தை வந்து எப்படி வந்து மூவ்மெண்ட் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு போகணும், அந்த ரேம்ப் மாதிரி கொண்டு போவாங்க. அதுங்களுக்கு தேவையான அந்த வீல் சேர், அதில் வந்து ரேம்ப்ல அதுங்களுக்கு தானாக மோட்டரைஸ்டு வீல் கொண்டு போகிறது, அதே மாதிரி எப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறது, நெக்குக்கு வந்து என்ன கொண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறோம் தான் அந்த ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட். ஸோ அவங்க ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டு மேக் த சைல்டு ஆம்புலன்ட், டு மேக் த சைல்டு ஆம்புலன்ட்டுங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்டாக இருக்கும். எது முடியலையோ அதை வந்து நிவர்த்தி செய்ய
1: அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும்,
0: கட்டாயம் கான்ஃபிடென்ட் கொடுக்கும். யுனைடெட் கிங்டமில் வந்து நான் ஒரு ட்ரைனிங்காக போயிருக்கும்பொழுது நான் ஒரு பீச்சில் பார்க்குறேன், அதாவது ஒரு ஸ்பெஷல் சைல்டு, அது கை கால்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த குழந்தைய வந்து நம்ம இங்கே எப்படி பார்ப்போம்னா, ஒரு வினோதமாக பார்ப்போம். அங்கே எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், அந்த குழந்தை ஒரு வீல் மோட்டரைஸ்டு வீல் சேரில் போயிட்டுருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிடுது, ஐஸ்கிரீம் வந்து தானாக எடுத்து சாப்பிட்டுருக்கு. அந்த சைல்டை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ இது நம்ம நாட்டில் வந்து ஏன் இது வந்து நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு, அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை எப்படி கொண்டு போகிறது, ட்ரெயின் பண்ணுறது, பேரண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் தான் அந்த ஆக்குபேஷன் ரொம்ப தேவையான ஒரு விஷயங்கள்னு வச்சுங்களேன். அடுத்து வந்து நமக்கு இந்த ரேடியேஷன் ஆன்காலஜி இதெல்லாம் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸுங்க. பெர்ஃபியூஷன் டெக்னாலஜியும் 3 இயர்ஸ் கோர்ஸு, மெடிக்கல் லெபார்ட்டரி பிஎஸ்சி கோர்ஸ் வந்து 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்குங்க. அப்புறம் பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி அகெயின் 3 இயர்ஸ் கோர்ஸு ப்ளஸ் 1 இயர். ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 இயர்ஸ்க்குள்ளே தான் வருது. அதே மாதிரி எமர்ஜென்சி டெக்னாலஜி, எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜி கோர்சஸ், பேராமெடிக்கல் கோர்ஸ்லாம் வந்து 1 இயர் வந்து 3 இயர்ஸ் இருக்குங்க. நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல்.
1: இது பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலையுமே அவங்களுக்கு ஒரு
0: பயங்கர வாய்ப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது வந்து ஒவ்வொரு டயட்டுமே டிஃபர் ஆகும். நீங்கள் ஜிஹெச்ல நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான டயட்டு தயார் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு 12 வகையான டயட்டு, கிரானிக் ரீனல் பேஷண்ட்ஸுக்கு உப்பு கம்மியாக கொடுக்கணும், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சுகர் இல்லாமல் கொடுக்கணும்,
1: ப்ரோட்டீன் ஃபுட்டு நிறைய கொடுக்கணும்,
0: அந்த மாதிரி இருக்கும். ப்ரோட்டீன் சில பேருக்கு அவாய்ட் பண்ண
1: வேண்டியிருக்கும்.
0: ஒரு ஜென்ரல் ஃபுட்டு, சாதாரணமாக வரவங்களுக்கான ஒரு ஃபுட்டு, அதில் எவ்வளோ கேலரிஸ், எவ்வளோ ப்ரோட்டீன் கொடுக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும், இது எல்லாமே இந்த நியூட்ரிஷன் அட்வைஸுங்கிறது ரொம்ப ரொம்ப வைட்டல். அது வந்து அட்வைஸ் பண்ணுறதுமோ இல்லையோ, ஆனால் பட் அது அது சம்மந்தப்பட்ட வந்து தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்வதுக்கு ரொம்ப முக்கியமான கோர்ஸ் அது. அது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு அது வந்து ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது. அது ஏறக்குறைய வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் கோர்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அரசாங்கத்தில் கிடைக்கலனாலும் தனியார் மருத்துவமனைகளில் கிடைக்கும்,
1: எல்லா மருத்துவமனைகளையும் அப்படி ஒரு
0: கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுதுங்க. அப்புறம் அந்த ஃபீ டீடைல்ஸ் நீங்கள் சொன்னேன் நான், இங்கே பார்த்தீங்கன்னா
1: நீங்கள் சொன்னீங்க முன்பே குறிப்பிட்டீங்க, நம்ம வந்து அரசு கல்லூரிகளில் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதற்கான ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி.
0: அதாவது அதுவே கூட பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் தாங்க. சி இப்போ சிலது வந்து இந்த டிசபிலிட்டி கேட்டகரி, அப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த டியூஷன் ஃபீஸ் கூட
1: கிடையாது,
0: ஓ டோட்டலாக ஃப்ரீ. பட் இதுவே நமக்கு வந்து ப்ரைவேட்டில் போகும்போது 43000 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், இதெல்லாம் வந்து ஃபீ ஃபிக்ஸேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அதன் மூலமாக நிர்ணயித்ததை மட்டும் தான் நான் சொல்கிறேன். நர்சிங்க்கு வந்து 45000 அந்த மாதிரி. ஸோ அந்தளவு நீங்கள் வந்து அங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே வாய்ப்பு கிடைச்சிதுன்னா இதில் நீங்கள் படிக்கிறது வந்து மிக சிறந்ததாக
1: அமையும்.
0: அதே மாதிரி நான் டிப்ளமோ கோர்சஸ் சொன்னேன், ஒரு 8 டிப்ளமோ கோர்சஸ் இருக்குங்க. அதே நான் சொன்னது இந்த பிஎஸ்சிக்கு எல்லாத்துக்குமே டிப்ளமோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டோமெட்ரியில் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, டென்டல் ஹைஜின், டென்டல் கோர்சஸ்லேயும்
1: ஹைஜினிஸ்ட்,
0: மெக்கானிக்கல் இருக்கும் ஹைஜினிஸ்ட் இருப்பாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி நியூரோசர்ஜிக்கல் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க, லேப் டிப்ளமோ டிஎம்எல்டி ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, இந்த மாதிரி ஒரு 8 கோர்சஸ் வந்து டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் கோர்சஸ்ங்கிறது ஒரு 15 சர்டிஃபிகேட் கோர்சஸ், எல்லாமே 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா, இசிஜி டெக்னீஷியன், பம்ப் டெக்னீஷியன், அப்புறம் கேத் லேபில் ஒர்க் பண்ணுறது, எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன், அனசிசியா டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தியேட்டர் டெக்னீஷியன்லாம் வந்து 1 இயர் கோர்ஸ். அதே மாதிரி மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அது வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும், அவங்க ப்ளஸ் 2 கூட 10th முடித்தவங்க அது அப்ளை பண்ணலாம்.

0: அதுக்கு டென்டல் ஹைஜீனிஸ்ட்,
1: டென்டல் மெக்கானிக்னா அவங்களுடைய பணி என்னவா இருக்கும்?
0: அதுலயே வந்து அவங்களுக்கு பல்வேறு விதமான
1: இந்த டென்டல் கேப் அந்த மாதிரி
0: விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுல அவங்க இன்வால்வ்டு. சோ அதனால அவங்க அந்த கோர்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி அதில் வந்து மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸு அந்த மாதிரி ஒரு 2 இயர்ஸ் கோர்சஸ் இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் கோர்சஸ் அவைலபிள். அவங்களுக்கு வந்து தங்குறது வசதிகள் எப்படி கொண்டு வர்றது, அங்கே அரசாங்கம் பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தாங்க. அதாவது எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு காம்படிஷன் தேவையோ அதுக்கு நியர்பை ஹாஸ்டல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து எப்படி அவங்களோட லயஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அங்கே தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலான்ற மாதிரி பல்வேறு யுத்திகளை வந்து அரசாங்கம் போன முறை எடுத்தாங்க. இப்போ வந்து இந்த முறை எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்றாங்கன்றது பார்க்கணும்.
1: நிச்சயமா சார். இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எத்தனை கல்லூரிகள் இருக்குது சார் இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறது?
0: அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. 35 காலேஜ் வந்து ப்ரைவேட் காலேஜஸ். இந்தியாவிலே அதிக அளவில் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, மாநிலம் வந்து தமிழ்நாடாக மாறிடுச்சு. ஸோ இது இல்லாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரியான அலைட்டியல்ஸ் கோர்சஸ் அவங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அங்கே என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எத்தனை வருஷம் கோர்சஸ், வெதர் அக்காமடேஷன் ப்ரொவைடட் ஆர் நாட், ஆல் டீட்டெயில்ஸ் வில் பி அவைலபிள்.
1: இப்போது இந்த கோர்சஸ் பற்றி பார்த்தோம். இப்போ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் சொன்னீங்க. இப்போ ப்ரைவேட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இதற்கான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்குது? இப்போ இந்த கோர்ஸ் வந்து படித்து முடிச்சுட்டாங்க பிள்ளைங்க, இப்போ சர்டிஃபிகேட் கோர்ஸ் எடுத்து படித்தாங்கன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன, சம்பளத்தில் வேலை வாய்ப்பு அப்படி கிடைக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எதுவும் தகவல்கள் இருக்கா? இல்லை இந்தந்த கோர்ஸ்லாம் படித்தா உடனே வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது கோர்சஸ் இருக்கா?
0: இல்லை அதாவது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து அரசாங்கத்தில் வந்து இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட்டு, நர்சிங்கு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எவ்வளோ ரிட்டைர்மெண்ட் ஆகிறாங்க, எத்தனை பேர் வந்து வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து த்ரூ MRB மூலமாக, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு இருக்குங்க, அதன் மூலமாக அப்ளை பண்ணி நம்ம கவர்மெண்ட்டுடைய இதில் தான் சேலரி ஃபிக்ஸ் பண்ணி இருக்குங்க. ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் அது வேரி ஆகுது. சில கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்
1: பொறுத்து
0: அவங்களுடைய இதை பொறுத்து சில இடங்களில் குறைவாக இருக்கலாம், சில இடங்களில் அதிகமாக இருக்கலாம். இதுவே இது மேலே நாடுகளில் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்குறத விட ஒரு 4-5 மடங்கு அதிகமாக வாங்கலாம். கரெக்டாக இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல முடியாதுங்க. ஆனால் பட் உடனடியாக வேலை வாய்ப்புங்கிறது வந்து உறுதியாக நமக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் வந்து சர்வீசஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு அலைடியல்ஸ் பண்ணும்போது, நீங்கள் வந்து ஒரு நர்ஸாக இருக்கும்போது நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். அவருக்கு ஸ்டாஃப் நர்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்களாம் ட்ரைனிங் யூஜி படிக்கும்போது அந்த தேட்டருக்குள்ளே போனால் அந்த ஸ்டாஃப் நர்ஸை டிக்டேட் பண்ணுவாங்க.
1: இதை
0: எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, டாக்டர் டாக்டர் டோன்ட் டச் இட், இதை எடுக்காதீங்க, அதை எடுக்காதீங்க, இங்கே போட்டிங்களா, நீங்கள் வந்து ஸ்டெரைல் க்ளோஸ் போஸ் பண்ணிங்களா, எல்லாமே அவங்க தான் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்தளவு அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணும்போது அவர்களுக்கான உபகரணங்கள் எது எது எடுத்து அந்த நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு பீடாதுன்னா அந்த காட்டரி எடுத்து கொடுக்குறதுன்னா எதை கொடுக்கணுங்கிறது அந்த நர்ஸுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெயின்டு ஸ்டாஃப் நர்ஸுடைய வேல்யூ வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற ஏற ஏற அவங்களுடைய வருமானமும் கூடும். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான தேவை என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும்.
1: நிச்சயமா சார். நீங்கள் முன்பே வந்து குறிப்பிட்டீங்க, ஜெர்மன் போன்ற நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ்க்கான தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, அவங்களுக்கான சம்பளமும் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஸ்டாஃப் நர்ஸ் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? இப்போ பிஎஸ்சி படிக்கிறாங்களோ இல்லை டிப்ளமோ படிக்கிறாங்களோ இது படித்தாலுமே அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு
0: சொல்லலாம். கட்டாயம் அரசாங்கத்தில் படிச்சுட்டு அவங்க வரும்போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க பார்த்து பேஷண்ட்டோட அவங்க பார்த்து சர்வீஸ் பண்ணது இதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக தான் இருந்தது. ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் பேர் அவங்க படிச்சுட்டு வழியில் வந்தாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய சர்வீஸுங்கிறது வந்து நம்ம அந்த ரேஷியை ஒன்றும் டச் பண்ணிட்டோம்னா அரசாங்கத்தில் இன்னமும் கடினமான ஒன்றா இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள் ஐசியூவில் பார்த்தீங்கன்னா 1:1, ஆனால் 1:1 நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸ்ன்னுவாங்க வெற்றி பெற்றோம். நாங்க வந்து எங்களுக்கு ட்ரைனிங் வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு மரத்தடியில எப்படி மேனேஜ் பண்ணணும் தெரியும், ஒரு ஐசியூலையும் எங்களால் மேனேஜ் பண்ண தெரியும், ஒரு தாலுக்கா ஹாஸ்பிட்டல் போனா அங்க என்ன இருக்குமோ அந்த வசதிக்கு ஏத்த மாதிரியும் நம்ம பண்ண முடியும். ஆனா இதுவே வந்து இப்ப வளர்ந்த நாடுகள்ல வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க, டெத் அதிகமாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ட்ரைனிங்கே அப்படி, ஒரு ஸ்டாஃப் நர்ஸு ஒரு பேஷண்ட்டு இவ்வளோ செட்டப் இருக்கணும், இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி அவங்க இருந்ததுனால அவங்களால வந்து அந்த பேஷண்ட்ஸை அகாமடேட் பண்ண முடியல, டெத் அதிகமாச்சு.
1: நம்ம வந்து எல்லா சூழலையும் எல்லா சூழலும்
0: பழகிட்டன்றதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எனக்கு சின்ன ஒரு இதுதான், இதுக்கு ரிலேட்டடாக இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணிக்கைகள் வந்து ஏகப்பட்டது ஆகி ஆம்புலன்ஸ் வந்து ராஜீவ்

0: முன்னாடி வந்து ஒரு 250 ஆம்புலன்ஸ் நிற்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்யலாம் நைட்லாம் யோசிக்கணும், எப்படி வந்து இதை சரி பண்ணுறது, 250 பேர் வெயிட் பண்ணுறாங்க. நைட்டே என்ன பண்ணோம்னா ஆம்புலன்ஸ் ட்ரேஜிங் பண்ணலாம், ஒரு 3 பேர் போட்டு ஒரு நர்ஸை போட்டோம், போட்டு ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்லையும் ஏறி அதில் எந்த பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருக்காங்க எந்த பேஷண்ட்டை வெயிட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது. அந்த ஆம்புலன்ஸில் ஏறி ஏறி 250 ஆம்புலன்ஸ் வெளியே நிற்குதுன்னா, ஸோ அப்போ எது சிக்காக இருக்குதோ அது உடனடியாக ஷிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு பெட்டை கொடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. கொஞ்சம் வந்து சில பேர் வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் உள்ளே உட்காந்துருப்பாங்க, அவங்க ஸ்டேபிளாக இருப்பாங்க, அவங்களுக்கு உடனடி சிகிச்சை தேவை கிடையாது. ஆனால் அவங்களும் வரிசையில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த வரிசை நம்பர் 9 நல்ல ஸ்டேபிளாக இருந்தவர் இருந்துட்டு 11 வந்து ரொம்ப சிக்கிறதா இருந்தாலும் நமக்கு வந்து அவரை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு, அது பேப்பர்லாம் உடனே வந்து.
1: நிச்சயமா சார், கோவிட் டைம்ல வந்து உங்களுடைய பணி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது, அதை வந்து நிறைய வந்து மக்கள் வந்து உணர்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இரவு பகல் பாராம வந்து
0: 24 மணி நேரம்.
1: ஆமா, அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ரொம்ப பாராட்டுகளை கூட ஒரு பெற்ற விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் சார்.
0: அது மாதிரி சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணோம், அந்த 250 ஆம்புலன்ஸை நம்ம எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லும்போது அந்த ஆக்சிஜனேட்டர் வந்தது. அதுக்கு அடுத்த பிளான் ஆக்சிஜனேட்டர் என்ன பண்ணோம், டக்குன்னு உடனே ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக கேட் பண்ணி அதில் ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து ஒரு ஆக்சிஜனேட்டர் வச்சு ஒரு காட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 300 பெட்டு போட்டோம். 250 ஆம்புலன்ஸையும் 30 minutes மொத்த பேரும் மேலே தூக்கிட்டோம்,
1: ஃபுல்லாக எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி
0: எல்லாத்தையும் கிளியர் பண்ணி. ஆம்புலன்ஸே இல்லை, அடுத்த நாள் அதுவும் வந்தது. நேற்று வரையில் 250 வந்து இன்னைக்கு இல்லையே, ஒரு ஆம்புலன்ஸ் வந்து முழுமையாக வெறிச்சோடி இருக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி கையாள்வது என்பது நம்ம மருத்துவத்துறையில் நம்ம ட்ரைனிங் எடுக்கின்ற பொழுது இது உலகத்தில் எங்கே போனாலும் வேலை பார்க்க முடியும்.
1: நிச்சயமா சார், இப்போ நீங்கள் குறிப்பிட்டது வந்து ஒரு பெரிய ஒரு உண்மை தான், நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போது ஒரு நோயாளி வந்து என்ன சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றத வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மொத ஆளாக வந்து பார்த்திங்கன்னா நர்ஸோ அந்த டெக்னீஷியன்ஸோ இருப்பாங்க, அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் இருப்பாங்க. அப்போது அந்த டெக்னீஷியன்ஸ்க்கும் நர்ஸ்க்கும் வந்து அதற்குரிய ஒரு பயிற்சியை கொடுத்துருந்தா மட்டும்தான் அதை வந்து ஈஸியாக வந்து எதிர்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விஷயத்தை வந்து இந்த மருத்துவ கல்வி இயக்குநரகம் வந்து செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. படிப்புகள் வாயிலாக கிடைக்கக்கூடிய பயிற்சி மற்றும் அனுபவம் தான் அவங்களுடைய செயல்திறனை அதிகப்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம் இல்லையா சார். நேயர்களே, துணை மருத்துவ படிப்புகள் குறித்த நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.
2: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டி, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க. சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை சார்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி மத்தியிலே 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நினைவூட்டுகிறோம் நிகழ்ச்சியை, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சியினை நாளை காலை மணி 10:02 இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக கேட்கலாம். இனி தொடர்ந்து கேட்கலாம் மயிலிறக நிகழ்ச்சியினை. காலத்தை உணர்க்கும் காவிய கானங்கள்.

தங்கமலை ரகசியம் திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியது, இசை டி ஜி லிங்கப்பா, பாடலாசிரியர் குமா பாலசுப்ரமணியம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு தயாரிப்பாளர்
1: மூன்றில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளின் வளர்ச்சி, உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நீர்களே.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
1: ஒன்பது மணி 32 நிமிடத்தில் இணைந்திருக்கும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. காதல் வந்துட்டாலே மனசில் என்னென்ன மாற்றமெல்லாம் நிகழது. ஊரெல்லாம் தூங்கினாலும் நீ மட்டும் தூங்குறதில்லன்னு காதலால் மனம் தடுமாறிய ஒரு மங்கையோட எண்ணங்களை கேட்கலாமா?

நேர்கள் கேட்ட அந்த பாடல் விடுவில்லை திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியது. இசை ஏம் ராஜா, பாடல் ஆசிரியர் ஏமருத காசி. 9:36 இணைந்திருக்கும் நேர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. நிலவொளியில ஒரு ஆணிடம் அடைக்கலம் அடைந்த ஒரு பெண், அதே போல நிலவொளியில அதே ஆணிடம் அடைக்கலம் அடைந்த மற்றொரு பெண். நிலவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரகசியம்.

நேயர்கள் கேட்டிருந்த அந்த பாடல் நாடோடி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். கண்ணனுக்கு என்ன வார்த்தை சொல்லி பாடுறது? அரும்பு மீச வச்ச குறும்புக்காரன்னு காதலனை மடியேந்தி நிலவொளியில மயக்க வச்சு காதல் ரீங்காரம் பாடுகிறார் காதலி.

நேயர்கள் கேட்ட அந்த பாடல் முத்து மண்டபம் திரைப்படத்திற்காக பி சுஷிலா பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். 9:43 இணைந்திருக்கோம் நேர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 எஃப்எம்ல நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. மாலை நேரம் வந்தாலே கொள்ளும் எப்போது வருவார்னு காதலியோட மனசு காத்திருக்கும். ஆகவே அதுவே அந்தி பொழுதுல இயற்கை வெல்லும், ஆனால் இரண்டு கைகள் இருந்தும் அணைக்க முடியவில்லை என காதலுக்குள் சிக்கித் தவித்த காதலி புலம்புகிறார்.

நேயர்கள் கேட்ட பாடல் கைராசி திரைப்படத்திற்காக பி சி ஷீலா பாடியது. இசை ஆர் கோவர்தனம், பாடலாசிரியர் கண்ணதாசன். பூவையும் கனிகளையும் வைத்து காதலியே உருக வைக்கிறார் காதலன். அதற்கு சரிசமமா எதுகை மோனையும் கலந்து பதில் தராங்க காதலி.

நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். 1981 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களுக்கு விருப்ப பாடல் இருக்கணுங்கிற ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஸோ திருப்பூர் மாவட்ட நேர்கள் இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதுனால தவறாமல் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம்.

அற்புதமான ஓவியத்தை கண்கள் எப்படி கத்துக்குச்சுன்னு மெய் சிலிர்த்து போறாரு காதலன். அதற்கு காதலி பொங்கும் காதலோடு பதில் தராங்க. கேட்போமா?

நேர்கள் கேட்ட பாடல் மன்னாதி மன்னன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. பாடலாசிரியர் கண்ணதாசன். ஒன்பது மணி 55 நிமிடத்தில் இணைந்திருக்கும் இல்லையா ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி மயிலிறகு நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு.

நேயர்கள் கேட்ட பாடல் பராசக்தி திரைப்படத்திற்காக எம் எஸ் ராஜேஸ்வரி பாடியது, இசை ஆர் சுதர்சனம், பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலிறகு. நிகழ்ச்சியில உங்க கூட நான் உங்கள் நண்பன் ஆர்ஜி உதயச்சந்திரன்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள். ஹாய் ஹலோ வெல்கம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். 10 மணியில் இணைஞ்சிருக்கோம் இல்லையா? ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இணைய போகிற இந்த நிகழ்ச்சி மெலடியும் வெட்டுக்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிப்பாங்க. ஸோ இன்னைக்கு புதன்கிழமை, வழக்கமாக திருப்பூர் மாவட்ட நேர்கள் இன்றைக்கி பங்கு பெற்று அவங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். 1981-92 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து உங்களுடைய விருப்ப பாடல் இருக்கணும், இது மட்டும்தான் கண்டிஷன். நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெறணுன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2316-3112 மற்றும் 2317-0046. ஸோ திருப்பூர் மாவட்ட நேர்கள் 0422 எஸ்டி கோட் நம்பர் சேர்த்து டயல் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் வரப்போகிற முதல் நேற்ற பேசிடலாம். நிகழ்ச்சியில் மீண்டும் நான் உங்கள் நண்பன் உதயச்சந்திரன். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். திருப்பூர்லேருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் 1000 பூக்கள் மலரட்டும், பாடல் பூமேடையும் பொன்வீணையும்.
0: நன்றிங்க.

0: இன்னைக்கு மேலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிச்சுட்டு வராங்க. 2316312 மற்றும் 2317046 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். செல்போன்லையும் அதே மாதிரி திருப்பூர் மாவட்ட நேர்கள் வந்து 0422 எஸ்டி கோட் நம்பர் சேர்த்து டயல் பண்ணி கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியில் வரப்போற அடுத்த நேற்று பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க. யாருங்கிறது பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பாப்பாவளம் கார்த்திகேயனுங்க சார்.
0: சொல்லுங்க கார்த்திகேயன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாண்டியன் திட்டங்கம்ல இருந்து மனசில்.

0: 10:11 நிமிடத்தில் இணைந்திருக்கும் நேர்லே ஆகாஷ்வாணி கவித்திரு வன் சிறுத்துறை எஃப்எம்ல மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சி கேட்டுருக்கும். நிகழ்ச்சியில் இணைய போகிற அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: சார் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, டிஸ்டர்பன்ஸ்.
1: ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சார். கேக்குதுங்களா?
0: கேக்குதுங்க, கேக்குதுங்க. யாருங்கிறது பேசுறீங்க?
1: ரொம்ப நன்றி.

0: சூப்பரான பாடலாம் போயிட்டு இருக்கோம். மெலடி மெடிக்கல் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெற்ற அவங்களுக்கு பிடிச்ச பாடலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. 1981 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களுக்கு விருப்பமான பாடல் இதோ நிகழ்ச்சியில வரப்போற அடுத்த நேயர். வணக்கம்.
1: This call is now being recorded.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: காவலிபாளையம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணவேணி சார்.
0: சொல்லுங்க கிருஷ்ணவேணி, என்ன பாடல்?
2: கரகாட்டன் படத்திலிருந்து
0: இந்தன் மான் பாடு. ஓகே, கரகாட்டக்காரன் படத்திலிருந்து. நன்றி.

0: 10:23 நிமிடத்தில் அணிந்திருக்கும் நிலையில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில திருப்பூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெற்று விருப்பப்படல சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூர் நகரத்தினம் சார். நல்லா இருக்கீங்களா?
0: கனகரத்தினம்.
1: ஆமாங்க சார்.
0: நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க சார்.
0: சாப்பிட்டாச்சுங்களா?
1: என்ன
0: பாடல் கேட்கலாம்? சாப்பிட்டேங்க. சாப்பிட்டேன். என்ன பாடல் கேட்கலாம்?
1: வசந்த கால பறவையிலிருந்து செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணு.
0: கண்டிப்பா கண்டிப்பா.

0: அழகான இந்த இரவு வேளையில் இந்த மாதிரி மெலடி சாங்ஸ் எல்லாம் கேட்க ரொம்ப அருமையாக இருக்குது. 10:29 திருப்பூர் மாவட்ட நேர்களோட விருப்ப பாடலாக போயிட்டுருக்கு இன்றைக்கி மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில். இணைய போகிற அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் தாசரத்துலேருந்து பாலசுப்ரமணி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க பாலசுப்ரமணியம், என்ன பாடல் கேட்கலாம்?
1: நினைவில்லாம் நித்யா படத்துலேருந்து நீதானே என் பொன் வசந்தம் அந்த பாடல்.
2: நீதானே எந்தன் பொன் வசந்தம்

0: 1981 92 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள் இந்த பாடலை கேட்டு ரசிச்சிருக்கோம். இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட நேர்களோட பாடல்கள் வந்துட்டுருக்கு. நேர்லி 2316312 மற்றும் 2317046 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 0422 எஸ்டி கோட் நம்பர் சேர்த்து டெயில் பண்ணுங்கள். நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து கால் பண்ணும்போது நிகழ்ச்சி அணைய போகிற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்ங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் உடுக்கம்பாளையம் கோபாலகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு இந்த கோழி கூவுது படத்துல இருந்து பட்ட பிள்ளை எல்லாருக்கும் உனக்கு.
0: கண்டிப்பாங்க, கண்டிப்பா.

0: நேர்லே நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல நாளை மாலை 5:30 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மேலாண்மை துறையின் தலைவர் முனைவர் எம் வெங்கடலட்சுமி பங்குபெறும் நேரலை கேட்க தவறாதீர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

மெரடி மெட்டுக்கள் நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். திருப்பூர் மாவட்ட நேர்களோட விருப்ப பாடலோட அந்த வகையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பல்லடத்துலேருந்து பிரபாகரன் இவங்க விரும்பி கேட்டுக்கிற பாடல் போக்கிரி ராஜா திரைப்படுத்திருக்காங்க.

0: 10:44 நிமிடத்தில் இணைந்திருக்கும் மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய விருப்ப பாடலை சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கங்க, திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன்.
0: சொல்லுங்க ரவிச்சந்திரன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: காதல் ஓவியம் படத்திலிருந்து குயிலே என்ற பாடல். வாய்ப்பளித்த தங்களுக்கு மிக்க நன்றி.
0: நன்றிங்க.

0: 10:49 இணைந்திருக்கோம் நிலையா ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சியும் மேலடி மெட்டுக்கள் இன்னைக்கு புதன்கிழமை. ஸோ திருப்பூர் மாவட்ட நேயர்கள் அவங்களோட விருப்ப பாடலை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிறைவு செய்ய போகிற நேரமும் வந்தாச்சு. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிற அந்த நேயர் யார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யாருங்கிறது பேசுறீங்க?
1: திருப்பூர் காவலிப்பாளையத்துலேருந்து அம்பிகா பேசுகிறேங்க.
0: அம்பிகா, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க?
1: கடலோர கவிஞர்கள் படத்துல இருந்து கொடியிலே மல்லிகை பூ பாடல், ரொம்ப பிடிச்ச பாடல்.
0: ரொம்ப நன்றி. கண்டிப்பா எதேச்சியா பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லயும் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தண்டுக்கரன் பாளையத்திலிருந்து சிவகுமார் அவங்களும் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. சோ நேயர்களுக்காக இந்த பாடல் நிறைவு பாடலாக.

ரொம்ப ஒரு அழகான மெலடியான பாடலை கேட்டு ரசித்தோம். இது மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி திருப்பூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெற்ற அவங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த நேயர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் தொடர்ந்து கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ சிரமத்திற்கு மன்னிக்கவும். மற்றும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அடுத்த வாரம் இதே புதன்கிழமை திருப்பூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை சொல்லலாம். ஸோ மனசை தளர விடாதீங்க. ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் உதயசந்திரன்.

எஃப்எம் 101 நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் காலை தின்றல். தொடர்ந்து குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 16 அதிகாரம் வான் சிறப்பு. தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஆ ஷர்மிளா பானு அவர்கள். தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், அமுதா, வாணி ஜெயராம், திருச்சி எம்ஒய் நஸ்ருதீன், பி எஸ் சசிரேகா, நித்யஸ்ரீ மகாதேவன், பெங்களூரு ஏஆர் ரமணியம்மாள் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்களை கேட்கலாம். காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நலமை விலைக, காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட், 7:15 தமிழில் செய்திகள், 7:30 ஹலோ டாக்டர், குழந்தைகளின் வளர்ச்சி, உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்டோ தொடர்ந்து கேட்கலாம். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 செய்திச் சுருக்கம், 9:20 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் சிறுபாணி சாரல். 10:20 இது உங்கள் சாய்ஸ். 11:20 இன்றைய நேயர். 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ். பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி. 12:40 தமிழில் செய்திகள், 12:50 பூந்தென்றல். 1:00 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் மணி 1 மலர் 1. 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம் இடம்பெறும். 2:30 ஊர்புறத்திலே, அண்மையில் திருப்பூர் மாவட்டம் மலைவாழ் பகுதியான கருமுட்டியில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல்திட்டம் துவக்க விழா மற்றும் பயிற்சி முகாமின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற்றது.

மூன்று இரண்டுக்கு டீ டைம், மாலை 4 மணிக்கு சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ் இராணுவ வீரர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி, மாலை 5:20 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மேலாண்மை துறையின் தலைவர் முனைவர் எம் வெங்கடலட்சுமி பங்குபெறும் நேரலை. மாலை 6 மணிக்கு பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை, 6:30 மாநில செய்திகள், 6:40 பொன்மாலை பொழுது, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழைப்பே உயர்வு, கால்நடை வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் முத்தூர் தொட்டியபாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:50 இதமரிதம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மயிலிறகு, 10 மணிக்கு மேலடிமெட்டுகள், 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல். நிலை இந்நேரத்திற்கான வானிலை அறிக்கையை கேட்கலாம். சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம், கோயம்புத்தூர் சென்ட்ரல், கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 35°C குறைந்தபட்சமாக 26°C, திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 37°C குறைந்தபட்சமாக 26°C, ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 38°C குறைந்தபட்சமாக 26°C பதிவாயிருக்கு, சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 37°C குறைந்தபட்சமாக 26°C, நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 25°C குறைந்தபட்சமாக 18°C, கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 35°C குறைந்தபட்சமாக 28°C பதிவானதாக சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிக்கையை இதுவரைக்கும் கேட்டிருந்தீங்க.

இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 10:59. இத்துடன் மத்தியாலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இந்த நிகழ்ச்சிகளையாவும் நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:51 ஆரம்பமாக கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.